0: 8:02 இஸ்தஃபம் வானலையோடு இணைந்திருக்கின்றீர்கள். நம்ம உரிவினின் நிகழ்ச்சி ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. 2வது மணித்தியாலத்துக்கு வந்திருக்கின்றோம். வியாழக்கிழமையில் 2வது மணித்தியாலம் என்று சொன்னால் நாங்கள் கலகலப்பு போட் நிகழ்ச்சியோடாக தான் நேர்களை சந்திக்க இருக்கின்றோம். eastfm.co.in நிகழ்ச்சிகளை கேட்கலாம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் eastfm தமிழ், யூடியூபில் eastfm 102.7,
1: அலுவலக தொடர்பு இலக்கம் 4168241212, eastfm 102.7@gmail.com உடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம்.
0: அது மட்டுமில்லாமல் வெளியே காலநிலையும் ஒரு தரமட்டி பார்த்தெல்லாம் வெளியே 22 டிகிரி செல்சியஸ், சூழ்நிலை 30 உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது.
1: வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 1% குறைவடைய இருக்கின்றது.
0: சரி, முக்கியமான விஷயம் எல்லாம் பார்த்தாச்சு. இப்ப வந்து நேர்களோடு பேசும் கலகலப்பு போட் நிகழ்ச்சியை பற்றி பார்க்க போகிறோம். வழக்கமாகவே 3 திரைப்படங்கள் இல்லாவிட்டா 3 திரைப்பட பாடல்களை எடுத்து அதை நாங்கள் குழப்பி ஒரு புது வரியெல்லாம் கண்டுபிடிச்சு அது சில நேரத்தில் கவிதையா வரும், சில நேரத்தில் ஏதோ வார்த்தைகள் குழப்பிய வார்த்தைகளாக வரும். அதெல்லாம் உங்கள்கிட்ட தந்து நாங்கள் அந்த பாடல் இல்லாவிட்டால் அந்த திரைப்படம் என்ன என்று சொல்லிதான் கேட்போம். அது போலவே இன்றைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா 3 திரைப்படங்களை எடுத்து அதை கொஞ்சம் குழப்பி ஒரு புதிய வரியை கண்டுபிடித்து எடுத்து வந்திருக்கின்றோம். அந்த வரியினூடாக நீங்களும் அந்த வரியை கேட்டு அதில் இருக்கும் அந்த 3 திரைப்படங்கள் என்ன என்று சொல்லிதான் நீங்களும் சொல்ல போறீங்க.
1: இன்றைக்கு நாங்க எடுத்துட்டு வந்திருக்கின்ற அந்த திரைப்படங்களை சொல்லிடலாமா நிவாஜினி?
0: திரைப்படங்களில் அந்த குழப்பிய வரிய
1: குழப்பிய வரிகளை நாங்க சொல்ல போறோம். பூவே, கூட்டம், மெல்ல, ரோஜா, திறந்தது உனக்காக கதவு.
0: பூவே, கூட்டம், மெல்ல, ரோஜா, திறந்தது உனக்காக கதவு என்று சொல்லிதான் நாங்களும் தந்திருக்கின்றோம். எனவே இதில் இருக்கும் அந்த 3 திரைப்படங்கள் என்னன்னு சொன்ன தெரிந்தால் நீங்களும் அழைக்கலாம். 4164544040. மீண்டும் அந்த வரிகளை உங்களுக்காக தரப்போகிறோம்.
1: பூவே, கூட்டம், மெல்ல, ரோஜா, திறந்தது உனக்காக கதவு.
0: கதவு திறந்தது மாதிரி தான் நாங்களும் போனை ரெடியா வச்சு காத்துட்டு இருக்கிறோம். நேர்கள் என்ன பதிலோடு வரப்போறாங்கன்னு சொல்லி எனவே அலைங்கள். 4164544040.

0: நீங்க தான் விசில் அடிச்சீங்களோன்னு நினைச்சேன்.
1: அப்படியா? இல்ல நான் வந்து நேர்களோட பிஸியா இருக்கிறேன், அப்படியா எடுப்போம், யாரு பதில் சொல்றான்னு பார்ப்போம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட இருக்கிறதுனால நான் மெய் மறந்து போய் அதை யோசிச்சு கொண்டு இருந்துட்டேன்.
0: சரி, அந்த மெய் மறந்து யோசிச்சதுனால நாங்கள் நேர்கள் இணைத்து பதிலை கேட்க போகிறோம். 8:09 நாங்களும் கலகலப்பு போட்டி நிகழ்ச்சியினூடாக தான் உங்களுக்கு ஒரு குழப்பிய வரியை தந்திருக்கின்றோம். அதில் இருக்கும் 3 திரைப்படங்கள் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கின்றோம். 416-5544-0 வாயிலாக இணைந்திருக்கும் நேர்களை இணைத்துக் கொள்ளப் போகிறோம். வணக்கம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: குமார் ஜெயகிரண்.
1: குமார், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன், நீங்க ரெண்டு பேரும்?
1: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம். இன்னைக்கு என்ன அந்த குழப்பிய வரிகள் அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சா?
2: மோஸ்ட் கண்டுபிடிச்சா சொல்லி பாப்போம்.
0: சரி சொல்லுங்க பார்க்கலாம்.
2: ரெண்டு ரோஜா கூட்டம், ரெண்டாவது பூவே உனக்காக, ரெண்டாவது நெல்லது கதை.
0: சரி, 3 திரைப்படங்கள் சொல்லியிருக்கீங்க குமார், பார்க்கலாம் சரியான சொல்லி நன்றி இணைந்து கொண்டமைக்கு.
2: நன்றி
0: நன்றி. இணைந்திருக்கும் அடுத்த நேயர் என்ன பதிலோடு வந்திருக்கிறான் பார்க்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: நான் மிருணாலினி கதைக்கிறேன்.
1: மிருணாலினி, இன்னைக்கு என்ன பதிலோட வந்திருக்கீங்க நீங்க?
3: மெல்ல திறந்தது கதவு, உனக்காக ரோஜா கூட்டம்.
1: நாங்க கெப் இல்லாம சொல்லிடுவோம்.
0: சரி, 3 திரைப்படங்கள் சொல்லியிருக்கிறீங்க மிருணாலினி, பார்க்கலாம். நன்றி இணைந்து கொண்டமைக்கு.
3: நன்றி
0: நன்றி. இணைந்திருக்கும் அடுத்த நேர் என்னன்னு சொல்றாரு பார்க்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் தோமார், நலமா இருக்கிறீங்களா இருவரும்?
1: நல்ல சுகமா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: நலமா இருக்கும் தோ.
1: இன்னைக்கு என்ன பதிலோட வந்திருக்கிறீங்க?
4: ரோஜா கூட்டம்,
5: புது
0: புது பேர் எல்லாம் சொல்றீங்க. ஜீவரஞ்சினி
1: அப்படி சொல்ல வந்து
0: புதுசா
5: பேரையே மாத்தி போட்டவங்க பேர் என்ன?
0: பரவாயில்ல, அந்த பேரும் நல்லா தானே.
5: சரி சரி, மன்னித்துக் கொள்ளவன் நிவாசினி. நிவாசினி எங்களை சகானா
1: தானே? சுரேகா.
0: அதையும் நீங்க மாத்தி சொல்லிட்டீங்க. பரவாயில்ல தியாகராஜன், நாங்க ஏற்றுக்கொள்றோம் இந்த பேர்.
5: நலமா இருக்கிறீங்களா?
1: நல்ல சுகமா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
5: ஓம், நாங்கள் அனைவரும் நலமாமா. நன்றி, சொன்ன அதே பதில் தான். ரோசா கூட்டம், மெல்ல திறந்த கதவு, அங்கால பூந்தோட்டமா.
0: தியாகராஜா, ஏதோ ஒரு குழப்பத்துலதான் வந்திருக்கீங்க, இருந்தாலும் படங்கள் சொன்னதுக்காக நன்றி. நன்றி இணைந்து கொண்டமைக்கு.
5: நன்றி. வணக்கம் அம்மா.
0: நன்றி நன்றி. 8:12 குழப்பம் இல்லாமல் குழப்பிய சொற்களில் இருந்து அந்த 3 திரைப்படங்களை சொல்றதுதான் உங்களோட வேலையா இருக்க போகுது. மீண்டும் ஒரு முறையாத சொல்லிடலாம்.
1: பூவே கூட்டம், மெல்ல ரோஜா, திறந்தது உனக்காக கதவு.
0: எனவே நீங்களும் அழைத்து சொல்ல 416-5544-0 அந்த 3 திரைப்படங்கள் என்ன என்பதுதான் இன்றைய கேள்வி.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக் எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி Community Legal Services 289-242-5450.
3: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
4: அது சரி.
3: உங்களுக்கு ஆடி கார்.
4: என்னது?
3: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
5: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
6: 416-900-4599.
7: ஸ்காபரோவில் இதோ வருகிறது முதலாவது தமிழ்ஸ் ரோட் ஃபெஸ்ட் 2026.
8: தமிழர் நாள் திருவிழா.
7: தமிழர் நாள் திருவிழா கலை, பண்பாடு, சுவையான உணவுகள், இசை, நடனம், குடும்பத்தின் நிகழ்வுகள். மார்க்கம் தெருவில் பாஸ்மோர் தொடக்கம் மெக்டிக்கல் வரை பிரம்மாண்டமான விழா. August 8-9. தொடர்புகளுக்கு 416-414-3691, 416-569-0300.
9: நந்தா கேட்டரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்டரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்டரிங் 416-626-8421 416-626-8421.
10: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோட்கேஜ் அட்வைசர், 416-821-0462-416-216-8212-0462. சம் கண்டிஷன் அப்ளை.
11: எத்திசையும் எங்களிசை. ஈஸ்ட் FM 102.7.

0: 8:24 ஈஸ்ட் எஃப்எம்முடன் இணைந்திருக்கின்றோம். நம்ம ஊர் ஈவினிங் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: கலகலப்பு போட் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்ளப் போகிறோம். வணக்கம்.
0: வணக்கம்.
2: வணக்கம். நான் நாதன் கலெக்டரன்.
1: நாதன்,
2: இனிமையான நிவாசினியன் சுவேகா அப்படின்னா
1: நாங்களே தான். எப்படி இருக்கிறீங்க நாதன்?
2: நாங்கள் நான் மிகவும் நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்கள் இது உருவாவோடும் எப்படி இருக்கிறீங்க?
0: நல்ல சுகமா இருக்கிறோம். இன்றைக்கு என்ன பதிலோட வந்திருக்கிறீங்க?
2: அது முதல் சொன்னாங்க, பதில் தான் நான் திரும்ப சொல்ல போறேன்.
1: கொப்பி அடிக்கிறீங்கன்னு சொல்றீங்க.
2: மாற்றங்கள் ஒன்றும் இல்லை. மற்றது வர்ற சாட்டர்டே சண்டே மார்க்கன் ரோட்ல தெருக்கூத்து வாரீங்களா? போவோம்.
1: சரி, பார்க்கலாம். நன்றி நன்றி, இணைந்து கொண்ட மிக்கு நாதன். மிக்க நன்றி. 8:25 நாங்களும் கலகலப்பு போட்டு நிகழ்ச்சியோடாக நேர்களை சந்தித்தோம். 3 திரைப்படங்களை எடுத்து அதை குழப்பி அதிலிருந்து நாங்களும் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். அந்த 3 திரைப்படங்கள் என்னன்னு சொல்லி தான் கேட்டிருந்தோம். நேர்களும் இணைந்து சுவாரஸ்யமா கலந்து கொண்டார்கள். அநேகமா சரியான பதில் தான் சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் நாங்கள் அந்த குழப்பி அந்த வரியையும் சொல்லி அந்த திரைப்படங்களையும் சொல்ல போகிறோம்.
0: பூவே, கூட்டம், மெல்ல, ரோஜா, திறந்தது உனக்காக கதவு.
1: இதில் இருக்க முதலாவது திரைப்படம் 1986 வெளியான மோகன், அமலா மற்றும் ராதா நடித்த மெல்ல திறந்தது கதவு.
0: இரண்டாவது திரைப்படம் 1996 வெளியான தளபதி விஜய் மற்றும் சங்கீதா நடிப்பில் வெளிவந்த பூவே உனக்காக திரைப்படம்.
1: மூன்றாவது திரைப்படமாக 2002 வெளிவந்த ஸ்ரீகாந்த் மற்றும் பூமிகா நடித்த ரோஜா கூட்டம் திரைப்படம். எனவே இந்த 3 திரைப்படங்களையும் தான் நாங்க வந்து குழப்பி ஒரு புதிய வரியாக கொடுத்திருந்தோம். இணைந்து சிறப்பித்த அத்தனை நேர்களுக்கும் நன்றி.
3: சொல்லாமலே யார் பார்த்தது நெஞ்சோடுதான்.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: டொராண்டோவில் அமைந்துள்ள அமெரிக்க தூதரகத்தின் மீது கடந்த மார்ச் மாதம் துப்பாக்கி பிரயோகம் செய்த இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் பணத்துக்காக குற்ற செயல்களை புரியும் கூலிப்படையொன்றை சேர்ந்தவர்கள் என டொராண்டோ காவல்துறை தலைமை அதிகாரி தெரிவித்துள்ளார். சந்தேக நபர்களில் ஒருவர் 15 வயதானவர் என்பதும் மற்றவர் 19 வயதானவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
1: தமிழக வெற்றிக்கழக அரசின் முதலாவது வரவு செலவு திட்டம் நேற்று சட்டசபையில் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் இன்றைய தினம் வேளாண் செலவு திட்டமும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. விவசாயம் சார்ந்த 1200 பணிகளை மேற்கொள்வதற்காக 1500 கோடி ரூபாய்கள் நிதி ஒதுக்கீடு இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. அதேவேளை தமிழக விவசாயிகளின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் இந்த வேளாண் செலவு திட்டம் இல்லை என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, பாமக ஆகியன அதிருப்தி வெளியிட்டுள்ளன.
0: இலங்கையில் தமிழ் தேசத்தை அங்கீகரித்து அதன் தனித்துவமான இறையாண்மையை அடிப்படையாக கொண்ட அரசியல் அமைப்பை உருவாக்க அரசுக்கு இந்தியா அழுத்தம் கொடுக்க வேண்டும் என இந்திய வெளியுறவு செயலாளரிடம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வேண்டுகோள் விடுத்துள்ளது. இலங்கையின் ஒற்றையாட்சி அரசியலமைப்பு உருவாக்கம் தடுக்கப்பட வேண்டும் என அது வலியுறுத்தியுள்ளது.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் East FM. Log on to eastfm.ca.
1: Rhythm 7 Entertainment Altona Group வழங்கும் தேனிசை தென்றல் தேவா The Ghana King Live in Toronto.
2: மீனாட்சி மீனாட்சி
1: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு, அனுராதா ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். ஆகஸ்ட் 15 தேதி சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 ஸ்டீல் செவன்யூ ஈஸ்ட் மார்க்கம் மெடோவில் தேனிசை தென்றல் தேவா த கானா கிங் லைவ் இன் டொரண்டோ. டிக்கெட்டுகள் $50 முதல். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com செல்லுங்கள். ஹாட்லைன் 6476005297. Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ் 416-473-8472. வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ்.
3: IP Gold House, திருமணம், பூப்பனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP Gold House. டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP Gold House, 4D New Delhi Drive, Unit 6, Markham, 905-554-5890.
4: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipu, Dr. Bala avargalin nirvagathil iyangum BSRV Medical and Dental Office ippozhudhu mulumaiyana maruthuva matrum pal maruthuva sevigaludan iyangugirathu. Prabala pal maruthuvar Dr. Kobal inge principal dentist aga seviyattugirar. Cosmetic dentistry, family dentistry, root canal treatment, braces, crowns and fillings pondra pal maruthuva sevigal anaithum ore idathil. Varathil 7 naatkalum sevai. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough. 416-649-6388.
5: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு மீட்க அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
6: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
5: 416-284-7000 Cash Point.
0: East FM 102.7 Kittale. Summer. East FM 102.7.

0: 8:46 ஈஸ்ட் எஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நம்ம ஒரு ஈவினிங் நிகழ்ச்சி ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வழியில் நாங்கள் வந்து சமூகம் சார்ந்த விடயங்கள், நிகழ்வுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். குறிப்பாக கம்யூனிட்டி கனெக்ஷன் பகுதியில் இந்த வார இறுதியாக இருக்கலாம், வருகின்ற நாட்களில் இடம்பெறும் சமூகம் சார்ந்த விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறோம்.
1: அந்த வகையில் கந்தவரோயா பழைய மாணவர் சங்கம் கனடா 36வது ஆண்டு கோடைக்கால ஒன்று கூடலும் விளையாட்டுப் போட்டியும் நடத்த இருக்கின்றார்கள். இது வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 9ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் 5555 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட் காப்ரோ மெக்கோவனன் ஸ்டீல் சந்திப்புக்கு அருகாமையில் அமைந்துள்ள மிலிக்கன் பார்க் ஷெல்டர் 2 வந்து நடைபெறும் அப்படின்னு தெரியப்படுத்தி இருக்கின்றார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு நெடா 416-616-8751.
0: இன்னொரு நிகழ்வாக கொய்யா தோட்டம் கனடா அசோசியேஷன் வழங்கும் சம பாபிக்யூ பார்ட்டி, இது வந்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் மாதம் 9ஆம் திகதி காலை 9:30 ஆரம்பமாக இருக்கின்றது. கொலோனியல் டான்போர்த் பார்க் லாட் 1 தான் இது இடம்பெறப் போகிறது. 1 ஹைலண்ட் கிரீக் டிரைவ் ஸ்காப்ரோவில் இந்த நிகழ்வு இடம்பெறிருக்கின்றது.
1: இன்னும் ஒரு நிகழ்வாக ஒன்டாரியோ இலங்கை ஓய்வூதியர் சங்கம் நடத்துகின்ற 16வது வருடாந்திர பொதுக்கூட்டத்திற்கு சமூகம் அளிக்கும்படி கேட்டுக் கொள்கின்றார்கள். இது வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 15ஆம் திகதி சனிக்கிழமை காலை 9 முதல் 12 வரை இடம்பெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸ்காப்ரோ சிவிக் சென்டர், 150 போரோ டிரைவ் ஸ்காப்ரோவில் இடம்பெறும். மேலதிக தகவல்களுக்கு 416-454-6360.
0: இன்னொரு நிகழ்வாக வயவிழான் மத்திய கல்லூரி பழைய மாணவர் சங்கம் கனடா நடத்தும் ஒன்று கூடலும் பொதுக்கூட்டமும் இது வந்து வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 15ஆம் திகதி காலை 10:30 ஆரம்பமாகி மாலை 7 வரை சனிக்கிழமை இடம்பெற இருக்கின்றது. இது 5555 ஸ்டீல்ஸ் அவென்யூ டொரண்டோவில் இடம்பெறப் போகின்றது. மிலிக்கன் பார்க் பிக்னிக் ஷெல்டர் 1 தான் இந்த ஒன்று கூடலும் பொதுக்கூட்டமும். இதன் மேலதிக விவரங்களுக்கு அழைக்கலாம் திலீபன், 6478957027.
1: இன்னும் ஒரு நிகழ்வாக கனடா மாதகல் தலன்புரி முன்னேற்ற ஒன்றியம் நடத்துகின்ற கோடைக்கால ஒன்று கூடலும் விளையாட்டுப் போட்டியும் ஆகஸ்ட் மாதம் 22ஆம் திகதி காலை 10 முதல் 8:30 வரை மார்னிங் சைட் பார்க் ஏரியா 8-390 மார்னிங் சைட் அவென்யூ ஸ்காப்ரோவில் இடம்பெறும் அப்படின்னு அறிய தந்திருக்கின்றார்கள். மேலதிக தகவல்களுக்கு சுப்பிரமணியம், 416-282-0947.
0: கம்யூனிட்டி கனெக்ஷன் பகுதியில் சமூகம் சார்ந்த விடயங்களை உங்களோடு பகிர்ந்திருந்தோம். நீங்களும் சமூகம் சார்ந்த விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு eastfmcommunity@gmail.com எனும் மின்னஞ்சலூடாக தொடர்பு கொள்ள முடியும்.

0: 8:54 இஸ்டெஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நம்ம உரிவு நிகழ்ச்சி ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்திருக்கின்றோம். இரண்டு விஷயங்களை பார்த்தலாம்.
1: வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 1% குறைவடைய இருக்கின்றது.
0: காலநிலையை பார்த்தோம் என்று சொன்னால் தற்போதைய வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ், சூழ்நிலை 30 உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இன்று நள்ளிரவு பொழுதுகளில் 19 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கப் போகிறது. நாளைய தினம் வெள்ளிக்கிழமை காலை வேளையில் 21 டிகிரி செல்சியஸ், மதிய வேளையில் 24 டிகிரி செல்சியஸ், சூழ்நிலை 32 நாளை மாலை வேளையில் 22 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு பொழுதுகளில் 21 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கப் போகின்றது. நாளைய தினம் மழையுடன் கூடிய ஒரு நாளாக இருக்கும் என்று எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது. இதுவரை நேரமும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நிகழ்ச்சியில் இணைந்திருந்த அத்தனைகளுக்கும் நன்றிகளை கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள்
1: சுரேகா ரூபன்,
0: நிபாஜினி சண்முகவேல். நன்றி, வணக்கம் நேர்களே.
1: வணக்கம் நேர்களே.

0: உங்கள் ஈஸ்டர் ஃபம் தமிழிலும் வார நாட்களில் இரவு 7 மணி முதல் 9 மணி வரை இரவுகளை இனிமையாக்கும் நம்ம ஊர் ஈவினிங், நம்ம ஊர் ஈவினிங்.
1: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.
2: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சப்சல்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட், ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயில் இருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகுமிடம்.
3: பாட்டுக்கு
4: நாரதன்,
3: வீணைக்கு
4: வாணி,
3: அழகுக்கு
4: முருகன்,
3: சொல்லுக்கு
4: அகத்தியன்,
3: வில்லுக்கு
4: வினோத்குமார்.
3: எனது வினோத்குமாரா?
4: ஆம், வில்ஸ், அதாவது உயிரெழுத வேண்டுமா? சட்டத்தரணி வினோத்குமாரை அணுகுங்கள். லா ஆபீஸ் ஆஃப் வினோத்குமார், ஸ்பிளெண்டிட் சைனா மால், கேனடி மெட்ரோ ஸ்டீல் சந்திப்பில். அழையுங்கள் 6477665189.
2: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
5: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
2: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
6: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074, 416-704-8074.
7: மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல். நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
8: என்ன யோசின?
9: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, அடகு வைக்கலாம் யோசிக்கிறேன்.
8: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
10: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில். அம்மா நகை அடவு மாடம்.
11: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
12: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் FM 102.7.

0: FM 102.7 East FM.
1: Hey Sync, are you there?

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம் லாக் ஆன் டு eastfm.ca.
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
2: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid models அரங்கலாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10 year powertrain warranty உடன் no charge 10 year அல்லது 160,000 km gold comprehensive warranty-யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விசேடமாக $2000 வரை பெருமதியான ஸ்பெஷல் gift madam summer prices காத்திருக்கின்றன. அகமத் தம்சீன், 437-860-7002.
3: அரசாங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 carat 1 gram நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 carat 1 pound நகை அடைவுக்கு $1000 $1200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்டாக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள். 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. 2 cars மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2000 மேல் சேமிக்க முடியும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது East FM 102.7.
5: ஐஸ்கிரீம் சிலையே நீ யாரோ,

0: பாட்டு நால விஷயம் பிள்ளைகளும் அங்குதான் விரும்பி போவினம் கனடா டென்டல் கேப் பண்ணினோம்.
1: Sandus Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandus Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanical Middlefield Dikumidayal, Ingu Matume, Dr. Pavithra Nandishwarar, Serviye Valangukirar, 416-299-1020.
2: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
0: ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலயம் அம்மன் திருவிழா July 31 வெள்ளி முதல் August 19 புதன் வரை நிகழ திருவருள் கூடியுள்ளது. July 31 வெள்ளி கொடியேற்றம், August 9 ஞாயிறு மாலை மாம்பழ திருவிழா, August 11 செவ்வாய் மாலை மஞ்சள் திருவிழா, 13 வியாழன் மாலை வேட்டை திருவிழா, 14 வெள்ளி மாலை சப்பர திருவிழா, August 15 சனிக்கிழமை தேர் திருவிழா, 16 ஞாயிறு தீர்த்தம், 17 திங்கள் மாலை திருக்கல்யாணம், August 18 செவ்வாய் மாலை பூங்காவனம், 19 புதன் வைரவர் மடை. அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர் 416-535-6560.
3: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
4: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
3: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்
4: Mortgage Solutions. Kiruba Thanabalasingam, 416-298-2777. MortgageSolutions.ca.
5: மார்க்கம் அண்ட் மேட் நிக்கல்சன் தி சாப் ஷாப் பார்பர்ஸ் ஃப்ரெஷ் லுக் தருகின்ற ஹேர் ஸ்டைலிங், பியர்ட் ஸ்டைலிங், ஃபேஷியல் போன்ற சகல விதமான சேவைகளையும் கிரேட் பிரைஸில் வழங்குகிறார்கள். ஓபனிங் ஸ்பெஷலாக ஹேர் கட் $25, கிட்ஸ் ஹேர் கட் $20, ஹேர் அண்ட் பியர்ட் ஸ்டைலிங் $30. அனுபவம் மிக்க பார்பர்ஸ், மாடர்ன் அண்ட் கிளீன் சலூன், தரமான ப்ராடக்ட்ஸ், நட்பான சேவையின் வித்தியாசத்தை உணருங்கள். தி சாப் ஷாப் பார்பர்ஸ், 2901 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் மேட் நிக்கல், மார்க்கம் கன்வென்ஷன் சென்டர் பிளாசா, 416-335-6444.
6: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர் துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மார்க்கம் ரோட், ஸ்காபரோ, 416-335-4653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
7: The station with the best music.
8: It's East FM.
9: It's East FM.
10: Feel the power. Feel the bass. 102.7 FM.

0: நாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 67 மார்க்கம்
2: 416-461-6401.
3: உங்கள் இல்லத்து வைபவங்களையும் அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைஃப் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
4: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
5: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
6: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
7: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
6: Business vaithirpor matum business arambipporukana business loan and business line of credit.
8: 10% down udan commercial mortgage.
6: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
9: Commerce Ventures 416-457-0651.
8: 416-457-0651. Some conditions may apply.
10: ஸ்காபரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக் 416-446-4080 4-446-4080.
11: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.

0: ஸ்ரீகாந்த் தேவா, மனு, அனுராதா, ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். ஆகஸ்ட் 15 தேதி சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட் மார்க்கம் மெடோவில் தேனிசை தென்றல் தேவா தி கானா கிங் லைவ் இன் டொரண்டோ. டிக்கெட்டுகள் $50 முதல். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com க்கு செல்லுங்கள். ஹாட்லைன் 6476005297.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 2892425450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலை Community Legal Services, 2892425450.
2: பிரிமல் டொயோட்டா. டொயோட்டா வாகன விற்பனையில் பல வருட அனுபவம் வாய்ந்த சித்ரா செல்வநாதன் இப்பொழுது ஸ்காப்ரோவில் உங்களுக்கு அருகில் உள்ள பிரிமல் டொயோட்டாவில் பணியாற்றுகின்றார்.
3: This is Chitra Selvanathan from Bremal Toyota. உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறேன். வாங்கோ பார்க்கலாம்.
2: புதியதோ அல்லது பயன்படுத்தப்பட்டதோ எந்த ஒரு டொயோட்டா வாகனமாக இருந்தாலும் சிறந்த விலை, குறைந்த வட்டி வீதம், சிறப்பு சலுகைகளோடு பெற்றுக் கொள்ள சித்ரா செல்வநாதனை தொடர்பு கொள்ளுங்கள். சித்ரா செல்வநாதன், பிரிமல் டொயோட்டா, 5060 ஷெப்பர்ட் அவென்யூ East Scarborough, 416-720-7439. உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, Scarborough.
4: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
2: 6284-7000 Cash Point.
1: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. ஜூலை 25 முதல் ஆகஸ்ட் 25 தேதி வரை அனைத்து வீட்டு தளவாடங்களும் கொள்முதல் விலைக்கே விற்கப்பட உள்ளன. தரமான சோஃபாக்கள், பவர் ரெக்லைனர் சோஃபாக்கள், மெட்ரஸ்கள், அலுமாரிகள், சுவாமி மாடங்கள், சோஃபா பெட்கள், இன்னும் ஏராளம் செக்ஷனல் சோஃபாக்கள் மலிவு விலைகளில். அனைவரையும் அன்போடு அழைக்கின்றார்கள் சன்ஃபிளவர் பர்னிச்சர், 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்காப்ரோ. 4372632394 4162899993.
5: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் FM
6: 102.7.

0: 102.7 கேட்டாலே
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
2: வீட்பி ஸ்ரீ நவதுர்க்கை இந்துவாலயம் வருடாந்த திருவிழா 2026 August 6 வியாழக்கிழமை கணபதி ஹோமத்துடன், August 7 வெள்ளிக்கிழமை அலங்கார திருவிழா ஆரம்பம், August 13 வியாழக்கிழமை வேட்டை திருவிழா, 14 வெள்ளிக்கிழமை சப்பரம், August 15 சனிக்கிழமை தேர், 16 ஞாயிற்றுக்கிழமை தீர்த்தம், August 18 செவ்வாய்க்கிழமை வைரவர்மடை, 21 பூங்காவன திருவிழா மற்றும் வரலட்சுமி பூசை. ஸ்ரீ நவதுர்க்கை இந்துவாலயம், 1916 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், Unit 2 பி வீட் பி, கட்டிடத்தின் பின்புறம் அமைந்துள்ளது. 416-226-9101.
3: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்து ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, Unit 3, ஸ்கார்பரோ, பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில், 416-731-7044.
1: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, Unit 15, ஸ்கார்பரோ, 416-841-5301, 416-841-5301.
4: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன், 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில், எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 மார்க்கம் ரோட், Unit 5, மார்க்கம், 905-667-7200.
5: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம், ஈஸ்ட் FM 102.7.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: விட்பி ஸ்ரீ நவதுர்க்கை இந்துவாலயம் வருடாந்த திருவிழா 2026 ஆகஸ்ட் 6 வியாழக்கிழமை கணபதி ஹோமத்துடன் ஆகஸ்ட் 7 வெள்ளிக்கிழமை அலங்கார திருவிழா ஆரம்பம். ஆகஸ்ட் 13 வியாழக்கிழமை வேட்டை திருவிழா, 14 வெள்ளிக்கிழமை சப்பரம், ஆகஸ்ட் 15 சனிக்கிழமை தேர், 16 ஞாயிற்றுக்கிழமை தீர்த்தம், ஆகஸ்ட் 18 செவ்வாய்க்கிழமை வைரவர்மடை, 21 பூங்காவன திருவிழா மற்றும் வரலட்சுமி பூசை. ஸ்ரீ நவதுர்க்கை இந்துவாலயம் 1916 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், யூனிட் 2B விட்பி. கட்டிடத்தின் பின்புறம் அமைந்துள்ளது. 416-226-9101.
2: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லெனக்ஸ் கேரியர் குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ் ஃபர்னஸ் சென்ட்ரல் வைக்கும் மற்றும் டேங்க்லெஸ் ஓடஹீரர்ஸ் விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நேகரா ஃபால்ஸ், பீரபுரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மாக்கமன் ஸ்ட்ரீல் சந்திப்பில் யாலோ பில்டிங்கில், 416-332-2989. Some conditions may apply.
3: ஹைஃபை பார்பர்ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹைஃபை பார்பர்ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹைஃபை பார்பர்ஷாப். ரமேஷ், 437-243-1719, 437-243-1719.
4: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி விகிதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோட்கேஜ் அட்வைசர், 416-821-0462-416-821-0462-4. Some condition apply.
5: முரளி பஸ் வழங்கும் ஜூலை ஆகஸ்ட் மாத சுற்றுலா, 34th ஆண்டில் விசேட சலுகைகள். ஜூலை 31, ஆகஸ்ட் 1, 2, 3 ஆகிய 4 லாங் வீக்கெண்ட் அமெரிக்க சுற்றுலா. அத்துடன் ஆகஸ்ட் 25, 26, 27, 28 ஆகிய தினங்களிலும் அமெரிக்க சுற்றுலா. கனடா மற்றும் அமெரிக்கா எங்கு வேண்டுமானாலும் 7 முதல் 55 வரையில் பஸ் வசதி செய்து தரப்படும். அணையுங்கள். முரளி, 416-455-3514.
6: என்றும் இசையுடன் ஈஸ்ட் FM உங்களுடன். 102.7.

0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: வாகன விபத்துக்கோ வழுக்கி விழுதல் தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144
2: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்
1: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
2: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP பாரிஸ்டர் Solicitor.
1: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
3: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
4: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
5: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடகு மாடம்.
6: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
7: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர்தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங், 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Tarion license builder with Tarion warranty. Lakme Home Sync, 416-788-2426.
8: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை. 20 மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா. மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, kyralitees.com.
9: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு eastfm.ca.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே?
2: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில்ஸ் பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
3: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074.
4: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஆட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடு கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 6472682710, 6472682710.
5: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்.
6: என்னது,
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
7: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி.
8: 416-900-4599. Subra Mortgage Financial Solutions. Residential, commercial, kana. First, second mortgages, refinance, renewal, equity line of credit nei. Petrukolvadil siramangalai sandikkireergala? No problem. Pradhana vangigalil 20 naatkalil kadanai petrutharam olungugal. Bad credit, consult proposal. Bankruptcy ullavargalum petrukolla mudiyum. Ungal loan processing nei udanukudan email udaga update seiyapadum. Subra Mortgage Financial Solution. Nason, 1585 Markham Road, Unit 406. 416-906-5656-416-908-5656.
9: மெட் சென்டர் ஹெல்த் வழங்கும் முக்கிய அறிவித்தல். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் இலக்கம் 22-25 மார்க்கம் ரோட் என்ற முகவரியில் அமைந்துள்ள மெட் சென்டர் ஃபேமிலி கிளினிக்கில் கனடாவில் மருத்துவ பயிற்சி பெற்று கனடாவில் 7 ஆண்டுகளாக குடும்ப மருத்துவராக பணியாற்றிய அனுபவம் கொண்ட டாக்டர் விஜிதா முகுந்தன் புதிய நோயாளர்களை ஏற்றுக்கொள்கின்றார். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-297-7777.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்.
10: ஈஸ்ட் எஃப்எம்
4: 102.7.

Dum chat dum chat chat chat chat.

வணக்கம் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை பொழுதில் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். புலரும் பொழுது

அனைவருக்கும் காலை வணக்கம். அன்பு நேயர்களே, மகிழ்ச்சியான ஒரு காலை பொழுது புலர்ந்திருக்கிறது. இந்த காலை ஒலிபரப்பில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில்

புலரும் பொழுதில் இணைந்திருக்கின்றோம். செய்யக்கூடியதை சொல்வோம், சொல்லிய வார்த்தைகளை பின்வாங்காமல் செய்து நிறைவேற்றுவோம். அது அனைவருக்கும் பலன் தரக்கூடியதாக இருக்கட்டும்.

இந்த உலகில் நாம் எம்மால் என்ற பணி தொடர்வோம், எம்மால் முடிந்த தானம் தர்மம் செய்வோம், எம்மால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவியாக இருப்போம். இந்த உலகில் இருக்கின்ற அத்தனை பேரும் இயல்பாக இணக்கமாக இருப்பதிலே மிக மிக மகிழ்ச்சி இருக்கிறது. அந்த மகிழ்ச்சியை கொண்டாடுவோம்.

அதிகாலை எழுந்து இந்த நாளை தொடங்குகிற போது இந்த நாளை எமக்கு வழங்கிய இந்த இயற்கை என்ற இறைவனுக்கு நன்றி சொல்லி இன்னொரு பாடல் கேட்டேன்.

நாம் இருக்கிற இடத்திலே இன்பம் கொண்டாடுகிற போது எம்மை சுற்றி நமது உற்றமும் சுற்றமும் நட்பும் ஊரும் சூழ்ந்திருந்து மகிழ்ச்சி பொங்க நாம் உரையாடுகிற போது அந்த பொழுதே மிக மகத்தானது, இறை அருளுக்கு சமமானது. அவ்வாறு நமது வாழ்க்கை அமைத்துக் கொள்ள இறைவன் அருள் புரியட்டும். எல்லாம் வல்ல இயற்கை அருள் தரட்டும். இனிய காலை பொழுது உங்கள் எல்லோருக்கும் எங்கள் இனிய காலை வணக்கம்.

எம்மை தாங்கும் இந்த பூமி வாழ்க, மனை வாழ்க, மொழி வாழ்க, நீங்கள் வாழ, நான் வாழ என்று வாழ்த்துக்கள் நிறையட்டும். எல்லோரும் வாழ்ந்தால்தான் இந்த உலகம் அன்பும் ஆனந்தமும் நிறைந்திருக்கும். இந்த இனிய காலை பொழுதில் உங்கள் எல்லோரையும் வாழ்த்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன்.

காலை பொழுதில் உற்சாகமாக நாம் இணைந்திருக்கிறோம். இந்த உற்சாகத்தோடு இன்றைய பொழுது முழுவதும் அமைய நாம் வாழ்த்துக்களை ஒருவருக்கொருவர் தெரிவித்துக் கொள்வோம்.

காலை பொழுதில் உற்சாகமாக நாம் இணைந்திருக்கிறோம். இந்த உற்சாகத்தோடு இன்றைய பொழுது முழுவதும் அமைய நாம் வாழ்த்துக்களை ஒருவருக்கொருவர் தெரிவித்துக் கொள்வோம்.

நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் ஸ்டெஃபம் 102.7 காற்றலைகளினுடைய சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி 2026 வெள்ளிக்கிழமை 19 காலை இப்பொழுது மலர்ந்திருக்கிறது. இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் சிறப்பான நாளாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பிறந்தநாளை கொண்டாடுகின்றவர்கள், திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடி கொண்டிருக்கின்றவர்கள் மற்றும் சுப காரியங்களில் ஈடுபடுகின்றவர்கள் அனைவருக்கும் ஸ்டெஃபம் சார்பில் இனிமையான நல்வாழ்த்துக்கள். ஈஸ்டெஃப்எம் 102.7 மற்றும் ஈஸ்டெஃப்எம் .ca ஊடாக குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் உங்களோடு ரமணன் சந்திரசேகரமூர்த்தி. இனிமையான காலை வணக்கம்.

0: இணைந்திருக்கிறோம். 7:09 கனேடிய செய்திகள். ட்ரோனோவின் தற்போது வெப்பநிலை 22 பாகை செல்சியஸ், 27 உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்று மழைக்கான வாய்ப்பிருக்கிறது. காலை வேளையில் மழைப்பொழிவிற்கான சாத்தியங்கள் காணப்படுகின்றன. 10 மணியிலிருந்து மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தொடர்ந்து வானம் மேகமூட்டத்தோடு காணப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முயல்கூட்டம் நிறைந்திருக்கக்கூடிய வானிலை நாம் இன்று சந்திக்கப் போகிறோம். கூடுதல் வெப்பநிலையாக 24 பாகை செல்சியஸ், 32 உணர்நிலையாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சனிக்கிழமையை பொறுத்தவரையில் 27 பாகை செல்சியஸ், 37 உணர்நிலையாக இருக்கும். நாளையும் மழைக்கான வாய்ப்பிருக்கிறது. 1 முதல் 3 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை பிரகாசமான சூரியோடு நிறைந்த நாளாக இருக்கும். 27 பாகை செல்சியஸ், 31 உணர்நிலையாக இருக்கும். திங்கள் 26 பாகை செல்சியஸ், 34 உணர்நிலை. திங்களும் 5 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. செவ்வாய்க்கிழமை 27 பாகை செல்சியஸ் பெரும்பாலும் சூரியோடு நிறைந்திருக்கும். புதன்கிழமை 25 பாகை செல்சியஸ், 28 உணர்நிலையாக இருக்கும். வியாழன் 24 பாகை செல்சியஸ், 27 உணர்நிலையாக இருக்கப் போகிறது. வெள்ளிக்கிழமையும் அதே போன்ற நிலைமை நீடிக்கும். இதுதான் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை எதிர்வு கூறல். அமெரிக்காவின் கடுமையான இறக்குமதி வரிகள் அமலுக்கு வருவதற்கு முன்பாக இருதரப்பினரும் ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்வார்களா என்பது இன்னமும் முடிவாகவில்லை என கனேடிய பிரதமர் தெரிவித்தார். பிரதமர் மாக்கானி இது தொடர்பில் நேற்று கருத்து வெளியிட்டார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ள 50% அளவில் கடுமையான இறக்குமதி வரிகள் எதிர்வரும் 19ஆம் தேதி அமலுக்கு வருவதற்கு முன்பாக கனடாவும் அமெரிக்காவும் ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்வார்களா என்பது இன்னமும் இறுதியாக தெரியவில்லை என மாக்கானி தெரிவித்துள்ளார். முக்கியத்துவம் வாய்ந்த உத்திசார் துறைகளை உள்ளடக்கிய மிக விரிவான மற்றும் உலகளாவிய அளவில் ஒப்பந்தத்தை தாம் விரும்புவதாகவும் செய்தியாளர்களிடம் நேற்று மாக்கானி கூறினார். பெரும்பான்மையான கனேடிய இறக்குமதிகள் மீது 50% இறக்குமதி வரிகளை விதிப்பதாக கடந்த மாதம் டொனால்ட் டிரம்ப் உறுதியளித்திருந்தார். அந்த நடவடிக்கைகள் August 19ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகின்றன. அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தையின் போது கனடாவின் நலன்களுக்காக கனேடிய அரசாங்கத்தின் பேச்சுவார்த்தை குழு தொடர்ந்து போராடி வருவதாக மாக்கானி சுட்டிக்காட்டினார். கனடா பேச்சுவார்த்தை குழு வியாழக்கிழமை அமெரிக்க தலைமை வர்த்தக பேச்சுவார்த்தை குழுவுடன் ஆக்கப்பூர்வமானதும் விரிவானதுமான சந்திப்பு ஒன்றை நடத்தியிருப்பதாக மாக்கானி கூறினார். அமெரிக்க ஜனாதிபதியின் சமீபத்திய வரி எச்சரிக்கையின் பின்னர் கனடா அமெரிக்க வர்த்தக அமெரிக்க தலைநகருக்கு மேற்கொண்ட 2வது பயணமாக இது அமைகிறது. கனடா மோசமான தலைமைத்துவத்தை கொண்டுள்ளதாக லாஸ் வேகாஸ் நகரில் நடைபெற்ற பொருளாதார கொள்கை தொடர்பான நிகழ்வொன்றில் டொனால்டு டிரம்ப் விமர்சித்த மறுநாள் கனேடிய பிரதமர் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார். சுங்கவரிகளை ஆதரித்த உரையில் அமெரிக்க ஜனாதிபதி கனடாவை குறிவைத்து பேசியிருக்கிறார். கனடா மோசமான தலைமைத்துவத்தை கொண்டுள்ளது என லாஸ் வேகாஸ் நகர உரையின் போது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். கனடா சுங்கவரிகள் மூலம் அமெரிக்காவை ஏமாற்றிவிட்டது என்று அமெரிக்க ஜனாதிபதியின் கருத்து அமைந்திருந்தது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தனது சுங்கவரி முறையினை புகழ்ந்தும் கனடாவை அவமதிக்கும் வகையிலும் புதன்கிழமை உரையாற்றியிருந்தார். கனடாவின் அரசியல் தலைமைத்துவத்தை டொனால்டு டிரம்ப் மிக மோசமானது என ஏளன பார்வையோடு விமர்சித்தார். இதற்கு பதிலளித்த கனேடிய பிரதமர் மாக்கானி கனேடிய தொழிலாளர்கள் வணிக நிறுவனங்களுக்காக தாம் குரல் கொடுத்து வருவதாக குறிப்பிட்டார். ஆரம்பத்திலிருந்தே நாம் அவ்வாறே செய்து வருகிறோம் எனவும் பிரதமர் தெரிவித்தார். கடந்த வாரம் டொனால்டு டிரம்ப்புடன் பேசியதாகவும் மாக்கானி செய்தியாளர்களிடம் தெரிவித்திருந்தார். இன்றைய சூழலில் ஒரு கடினமான பேச்சுவார்த்தை காலம் என அமெரிக்க ஜனாதிபதியின் கருத்துக்கள் குறித்து கேட்டபோது கனடிய பிரதமர் விவரித்தார். அமெரிக்காவை தனது வரிகள் செல்வந்தர்களாக்கியுள்ளன என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கூறினார். January 2025 முதல் 2026 வரையான காலகட்டங்களுக்கு இடைப்பட்ட காலத்தில் டொனால்டு டிரம்ப் நிர்வாகத்தின் சுங்கவரிகள் மூலம் அமெரிக்கா சுமார் $269 பில்லியன் அளவிலான மொத்த சுங்கவரி வாயை ஈட்டியது என மதிப்பீடு குறிப்பிடுகிறது. இந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி இது தொடர்பில் கருத்து வெளியிட்டார். அமெரிக்கா பெற்ற சுங்க வருவாயில் சுமார் 166 பில்லியன் உலகம் முழுவதிலும் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது டொனால்டு டிரம்ப் விதித்த வரிகள் மூலம் திரட்டப்பட்டது. இருந்தபோதிலும் அந்த வரிகள் பிப்ரவரி மாதம் அமெரிக்க உச்சநீதிமன்றத்தால் எடுத்துச் செய்யப்பட்டிருந்தன. டொனால்டு டிரம்ப் நிர்வாகம் இதுவரை $100 பில்லியன் வரை மீளச் செலுத்தியதாக நீதிமன்ற பதிவுகள் தெரிவிக்கின்றன. கனடாவும் அமெரிக்காவும் ஒரு வருடத்திற்கு மேலாக இது வர்த்தக போரை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றன. பல கனடிய பொருட்களுக்கு எதிராக டொனால்டு டிரம்ப் தொடர்ந்து வரிகளை விதித்து வருகிறார். அதற்கு பதிலளிக்கும் வகையில் கனடாவும் சில அமெரிக்க இறக்குமதிகள் மீது தமது வரிகளை விதித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இரு நாடுகளும் பல மாதங்களாக அதிகாரப்பூர்வமான தடையற்ற வர்த்தக பேச்சுவார்த்தைகளையும் மேற்கொண்டு வருகின்றன. குஸ்மா என பொதுவாக அழைக்கப்படும் கனடா அமெரிக்கா மெக்சிகோ வர்த்தக ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான முன்னேற்றம் குறித்து கனடா தொடர்ந்தும் மௌனம் காத்து வருகிறது. கனடாவின் உயர்மட்ட வர்த்தக பேச்சுவார்த்தை குழு நேற்றைய தினம் மீண்டும் பேச்சுவார்த்தை மேசைக்கு திரும்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கன்சர்வேட்டிவ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் பதவி விலகுவதாக அறிவித்துள்ளார். அடுத்த மாதம் பதவி விலகப் போவதாக கன்சர்வேட்டிவ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் லாரி புரோக் அறிவித்தார். அடுத்த மாதம் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து தான் விலகுவதாக நேற்றிரவு அவர் அறிக்கை ஒன்றின் மூலம் தெரிவித்தார். பிரண்ட்ஃபோர்ட் பிரண்ட் சவுத் தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து தான் விலகுவதாக அவர் குறிப்பிடுகின்றார். September 18ஆம் தேதி தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து அதிகாரப்பூர்வமாக விலகிவிட்டு முன்பு வகித்த லாரி புரோக் திரும்ப உள்ளதாக அவர் கூறினார். இந்த பதவி விலகல் அவருக்கு ஒன்டாரியோ மாகாண தொகுதியில் ஒரு இடைத்தேர்தலுக்கு வழிவகுக்கிறது. 2021 முதன் முதலில் லேரி ப்ரோக் நாடாளுமன்றத்திற்கு தேர்வானார். இந்த தெரிவின் மூலம் அவர் நீண்டகால கன்சர்வேட்டிவ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபில் மெக்லுமேன் பதிலாக சபையில் இடம் பிடித்தார். 2025 52% அதிகமான வாக்கு வீதத்தோடு மீண்டும் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். லேரி ப்ரோக் ஆற்றிய சபைக்கு நன்றி தெரிவித்து கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் பியர் ஒலிவியர் சமூக ஊடகத்தள பதிவொன்றை விட்டுள்ளார். 2025 மத்திய தேர்தலுக்கு பின் பியர் ஒலிவியர் ஒரு நாடாளுமன்ற குழுவிலிருந்து விலகும் 7வது நாடாளுமன்ற உறுப்பினராக லேரி ப்ரோக் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிறிஸ்டியன் டோமன், மிச்சல் மா, மேட் செனோக்ஸ், மெர்லின் க்ளோட் ஆகியோர் ஏற்கனவே கட்சி மாறி ஆளும் லிபரல் கட்சியோடு இணைந்துள்ளார்கள். அதேவேளை ஆகஸ்ட் மாத இறுதியில் தான் பதவி விலகப் போவதாக கேத்தி வெக்னோட் கூறினார். ஜூலை மாதத்தில் பிரதமர் மாகாணியால் ரிச்சர்ட் மாசல் மேலவைக்கு நியமிக்கப்பட்டார். இப்போது இந்த பதவி விலகல் அறிவித்தல் வெளியாக இருக்கிறது. லிபரல் கட்சி 2025 தேர்தல் மூலம் சிறுபான்மை அரசாங்கத்தை அமைத்தது. ஆனால் கட்சி மாறியவர்களின் எண்ணிக்கை கடந்த ஏப்ரல் மாதம் நடைபெற்ற 3 இடைத்தேர்தல்களில் கிடைத்த வெற்றி ஆகியவற்றை இணைத்து மாகாணி நாடாளுமன்றத்தில் தற்போது பெரும்பான்மையினை கொண்டிருக்கிறார். லிபரல் கட்சியின் புதிய தேசிய இயக்குநர் அறிவிக்கப்பட்டுள்ளார். பல மாதகால தேர்தலுக்கு பின்னர் மத்திய லிபரல் கட்சி ஒரு புதிய தேசிய இயக்குநரை நியமித்தது. லிபரல் கட்சியின் புதிய தேசிய இயக்குநராக வழக்கறிஞர் ஜெசிகா காதில் அறிவிக்கப்பட்டார். லிபரல் கட்சியின் தேசிய இயக்குநர்கள் குழு புதன்கிழமை இந்த நியமனத்திற்கு ஒப்புதல் அளித்தது. கெனடிய மருத்துவ சங்கத்தில் இணைவதற்காக கடந்த மே மாதத்தில் பதவியிலிருந்து விலகிய அசாம் இஸ்மாயிலுக்கு பதிலாக ஜெசிகா காடில் இந்த பதவியில் நியமிக்கப்படுகிறார். அரசியல் செயல்பாடுகள், நிர்வாகம், தேர்தல் பிரசார தயார்நிலை ஆகியவற்றில் அனுபவம் வாய்ந்தவர் கட்சியின் புதிய தேசிய இயக்குநராக பணியாற்றுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைவருக்கும் வலுவான கனடாவை உருவாக்கும் மாகாணி தலைமையிலான லிபரல் குழுவின் பணிகளை ஜெசிகா காடில் ஆதரிப்பார் என லிபரல் கட்சியின் தவிசாளர் சச்சித் மெஹ்ரா கூறினார். முன்பு 5 மேலாக லிபரல் கட்சியின் உயர்மட்ட பொறுப்புகளில் ஜெசிகா காடில் பணியாற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. காவல்துறை அதிகாரி ஒருவர் தொடர்பு பெற்ற துப்பாக்கிச்சூட்டு மரணம் குறித்து சிறப்பு விசாரணை பிரிவு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. திருடப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் மெர்சிடிஸ் பென்ஸ் வாகன ஓட்டுநர் ட்ரூண்டோ காவல்துறையால் சுடப்பட்டதில் உயிரிழந்த சம்பவம் ஒன்று பதிவாகியிருக்கிறது. மிசாக நகரில் காவல்துறையினர் ஈடுபட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தை அடுத்து ஒருவர் உயிரிழந்ததாகவும் 3 பேர் காவலில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். ட்ரூண்டோ காவல்துறை விசாரணைகளை நடத்திக் கொண்டிருந்த போது வியாழக்கிழமை நள்ளிரவு 12:30 சற்று முன்பாக அதிகாரியை தொடர்புடைய துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றதாக பீல் பிராந்திய காவல்துறை சமூக ஊடகம் ஒன்றில் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவித்தது. ஒரு ஆண் உயிருக்காபத்தான காயங்களுக்கு உள்ளானதாகவும் மற்றொருவர் சிறிய காயங்களுடன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. தமது விசாரணைகளை ஆரம்பித்துள்ள சிறப்பு விசாரணை பிரிவு இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் உயிரிழப்பில் முடிந்ததை உறுதிப்படுத்தியது. வாகன ஓட்டுநர் சம்பவ இடத்தில் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டது. இதன் காரணமாக ஒரு காவல்துறை உறுப்பினர் சிறிய காயங்களுக்கு உள்ளானதாகவும் காவல்துறை தெரிவித்தது. அவரும் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். வியாழன் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பேசிய விசேட விசாரணை பிரிவின் செய்தி தொடர்பாளர் புதன்கிழமை திருடப்பட்டதாக புகார் அளிக்கப்பட்ட வாகனம் ஒன்றை ட்ரோண்டோ காவல்துறையினர் பின்தொடர்ந்து கொண்டிருந்ததாக தெரிவித்தனர். இந்த விசாரணையில் அடையாளம் காணும் குறியீடுகள் இல்லாத காவல்துறையின் 5 வாகனங்கள் ஈடுபடுத்தப்பட்டன. மெர்சிடிஸ் வாகனத்தில் இருந்த காயமடையாத 3 காவலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. அவர்கள் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் குறித்து காவல்துறை தகவல் எதையும் வெளியிடவில்லை. சல்சா ஆன் சென்ட் கிளியர் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் குறித்த குற்றச்சாட்டில் கைதுகள் இடம்பெற்றுள்ளன. கடந்த மாதம் சல்சா ஆன் சென்ட் கிளியர் நிகழ்வின் போது துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்றது தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டதையடுத்து கைது நடவடிக்கைகள் இடம்பெற்றதாக டொரண்டோ காவல்துறை தலைவர் தெரிவித்தார். ஜூலை 11 நடைபெற்ற சல்சா ஆன் சென்ட் கிளியர் திருவிழாவின் போது இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு மோதலில் இருவர் கொல்லப்பட்டதாகவும் பலர் காயமடைந்ததாகவும் அறிவிக்கப்பட்டது. இந்த விசாரணையில் 2 கைதுகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக டொரண்டோ காவல்துறை தலைவர் மைரோன் டிமிக் வியாழக்கிழமை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார். இந்த விசாரணை குறித்து மேலதிக விவரங்களை உறுதிப்படுத்த வெள்ளிக்கிழமை செய்தியாளர் சந்திப்பு ஒன்று நடத்தப்படும் எனவும் காவல்துறையின் தலைவர் தெரிவித்துள்ளார். இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் பலியானவர்கள் 25 ஷெக்வான் குவாஷி மற்றும் 20 சீச வெனாசா என அடையாளம் காணப்பட்டனர். இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் முக்கிய நிகழ்வுகளின் போது பொதுமக்கள் பாதுகாப்பு குறித்த கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. இந்த கோடையில் சுரோடோ நகரில் நடைபெறும் பெரிய நிகழ்வுகளில் அதிக எண்ணிக்கையிலான காவல்துறையினர் பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என காவல்துறையினர் தெரிவித்தனர். ட்ரோண்டோபெரும்பாகத்தில் வீடுகளை கொள்முதல் செய்கின்றவர்கள் அதிக போட்டி நிறைந்த சந்தையை ஜூலை மாதத்தில் எதிர்கொண்டதாக ட்ரோண்டோ வீடு விற்பனை கழகம் தெரிவித்தது. ஜூலை மாதத்தில் வீட்டுச் சந்தை இறுக்கமடைந்ததால் ஜிடி பகுதியில் புதிய வீடுகளின் விற்பனை பட்டியல்கள் பெருமளவில் சரிவடைந்தன. புதிய விற்பனை பட்டியல்கள் குறைவாக இருந்ததால் வீடுகளை கொள்வனவு செய்கின்றவர்கள் பேரம் பேசுவதற்கான வாய்ப்புகள் குறைந்ததாக இருந்தது. அதேவேளை வீடு விற்பனையும் சராசரி விலைகளுக்கும் சமீபத்திய நிலைகளை விட குறைவாக இருந்தன. ட்ரோண்டோ பெரும்பாகத்தில் ஜூலை மாதத்தில் 5,995 வீடுகள் விற்பனையானதாகவும் இது ஜூலை 2025 இருந்த எண்ணிக்கையில் சைபர்த்த 9% குறைவு என்றும் கூறப்படுகிறது. அதேவேளை புதிய வீடுகளின் மொத்த எண்ணிக்கை 14,484 இருந்தது. இது கடந்த வார எண்ணிக்கையோடு 17.8% சரிவினை கொண்டுள்ளது. விற்பனையில் சிறிய சரிவு இருந்த போதிலும் சந்தை நிலைமைகள் இறுக்கமடைந்து வருவதை இது சுட்டிக்காட்டுவதாக சொன்ன வீடு விற்பனை கழகம் தெரிவித்தது. வீடுகளின் சராசரி விற்பனை விலை சுமார் 1,003,960 டாலராக பதிவாகியிருக்கிறது. முன்னே ஆண்டு விட 4.5% குறைவடைந்திருக்கிறது.
1: கனேடிய செய்திகள் கேட்டீர்கள்.

0: ஸ்டெஃபமோடு இணைந்திருக்கிறீர்கள். 7:25 நிமிடம்.
1: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7, 102.7.
2: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipil, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388, 416-649-6388.

ஹரே கிருஷ்ணா. இஸ்கோன் ஸ்காப்ரோவாலய வருடாந்த ரத யாத்திரை இம்முறை ஆகஸ்ட் மாதம் 8 தேதி இலக்கம் 5555 ஸ்டீல் செவன்யூ ஸ்காப்ரோ மிலிக்கன் பார்க்கில் இடம்பெறும். ரத யாத்திரை, இசை நடன நிகழ்ச்சிகள் மற்றும் அன்னதானம் என்பனவும் இடம்பெறும். அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். தொடர்புகளுக்கு 4379903701. ஸ்காப்ரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கமன் மேக் நிக்கோல் சந்திப்பில் மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக் 416-446-4008-0 416

0: எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
1: 416-8-9552.
0: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels, Red Building இன் உள்ளே. 416-291-3232.
2: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
3: இசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.
4: I love.

0: இலங்கை செய்திகள். இலங்கையின் மிகப்பெரிய மனித புதைகுழியாக செம்மணி மனித புதைகுழி மாறியுள்ள நிலையில் 499 மனித இன்புக்கூடுகள் இதுவரையில் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்படுகின்றது. செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி அகழ்வின் மூன்றாம் கட்டத்தின் 45வது நாளான நேற்று 8 மனித இரும்பு குவியல்கள் அடையாளம் காணப்பட்டதோடு 5 மனித இன்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன. இதுவரை மொத்தமாக 494 மனித இன்பு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிலையில் யாழ்ப்பாண நீதிமன்ற நீதிபதி லெனின்குமார் முன்னிலையில் நடைபெற்ற அகழ்வு பணிகளின் போது பல்வேறு விடயங்கள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டது. சட்டத்திறனிகள், காவல்துறை குற்றத்தடுப்பு பிரிவினர், சட்ட வைத்திய அதிகாரி, தொல்பொருளியல் துறை பேராசிரியர் ராஜ் சோமதேவ மற்றும் பாதிக்கப்பட்ட தரப்பின் சட்டத்திறனிகளும் இதில் கலந்து கொண்டிருந்தனர். இந்த நிலையில் செம்மணியில் தற்போது அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படும் பகுதி தவிர்ந்த இனிய இடங்களிலும் புதைகுழிகள் இருக்கலாம் என்ற சந்தேகத்தில் புதைகுழியை அண்மித்த பகுதிகளில் இரு இடங்களில் எழுந்தமானமான அகழ்வு பணிகளை முன்னெடுக்கப் போவதாக சட்டத்தரணி வி எஸ் நிரஞ்சன் தெரிவித்தார். இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட அவர், செம்மணியில் தற்போது அகழ்வு பணிகள் இடம்பெறும் பகுதிக்கு மேலதிகமாக மேலும் புதைகுழிகள் இருக்கலாம் என்ற சந்தேகத்தில் எழுந்தமானமான இரு இடங்களில் தொல்பொருள் பேராசிரியர் ராஜ் சோமதேவனால் அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக கூறினார். அதில் இன்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டால் நிலத்தை ஊடுருவி பரிசோதிக்கும் ஸ்கேனர் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு அகழ்வு பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட வேண்டுமா என்பது தொடர்பில் முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். இதேவேளை தற்போது அகழ்வு பணிகள் இடம்பெறும் சித்துப்பாத்தி மானத்தின் சுற்றுமதில்கள் அண்மை காலத்தில் தான் கட்டப்பட்டுள்ளன. ஆரம்ப காலத்தில் வெட்டவெளியாக இருந்தமையால் அகழ்வு பணிகள் 4 சுற்றுமதில்களுக்கிடையில் நடைபெறாது, அதன் வெளியிலும் நடைபெற வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் சீமதி படங்களின் அடிப்படையில் ஏதேனும் சந்தேகமான இடங்கள் அடையாளம் காணப்பட்டால் அந்த இடங்களில் இணந்தமான அகழ்வு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என பிரஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. இவை தொடர்பிலான இறுதி தீர்மானங்கள் எதிர்வரும் அக்டோபர் 14 தேதி நடைபெறும் வழக்கின் பின்னர் தீர்மானிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தையெட்டு தீச விகாரை கண்மையில் உள்ள பவானி மீதி விவகாரம் குறித்து பலாலிக் போலீசார் தாக்கல் செய்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டு பிரதிவாதிகளான வலிகமம் வடக்கு பிரதேசவையின் தவிசாளர் மற்றும் செயலாளர் ஆகியோர் வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள். தையெட்டு தேச விகாரை கண்மையில் உள்ள பிரதேசபையின் மீதியான பவானி மீதியில் ஏற்படுத்தப்பட்ட தடை தொடர்பில் பிரதேசபைகள் கட்டளை சட்டத்தின் 59வது பிரிவின் கீழ் பிரதேச சபையினால் அறிவித்தல் ஒன்று மேற்கொள்ளப்பட்டது. இந்த அறிவித்தலானது சமாதான சீர்குழு ஏற்படுத்தும் என்ற அடிப்படையில் கடந்த மே 10 தேதி மல்லாகம் நீதிமன்றத்தில் பலாலி போலீசார் வழக்கு தாக்கல் செய்தனர். குற்றவியல் நடவடிக்கை முறை சட்டக்கோவையின் 81வது பிரிவின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த வழக்கில் பிரதிவாதிகளாக வலிகாமம் வடக்கு பிரதேசபையின் தவிசாளர் மற்றும் அதே பிரதேசபையின் செயலாளர் குறிப்பிடப்பட்டனர். குறித்த இருவரும் நீதி சட்டத்தை நிறைவேற்றுகின்ற நிலையில் உள்ளவர்கள். ஒரு பகிரங்க அதிகார சபையினால் எடுக்கப்படுகின்ற தீர்மானத்தை எழுத்தாணை வழக்கு ஒன்றின் மூலமே கேள்விக்குட்படுத்த முடியும். வடக்கு மாகாண சபை மேல் நீதிமன்றத்திலேயே இது தொடர்பிலான வழக்கினை தாக்கல் செய்ய முடியும். போலீசாரும் ஒரு அரசு திணைக்கிடத்தைச் சேர்ந்தவர்கள். ஒரு அரசு திணைக்கிடம் இன்னொரு அரசு திணைக்கிடத்திற்கு எதிராக 81வது பிரிவின் கீழ் நீதி சட்ட முறத்தை பயன்படுத்துதல் தொடர்பான வழக்கில் கொண்டுவர முடியாது என்ற விடயம் நீதிமன்றின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்ட நிலையில் இது தொடர்பான கட்டளைக்காக வழக்கு தவணையிடப்பட்டது. அந்த வகையில் அது தொடர்பான கட்டளை இன்றைய தினம் நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டது. சமாதான குறைவை ஏற்படுத்துவதற்கான ஆதாரத்தை வழக்கு தொடர்ந்தான பலாலி போலீசார் முன்வைத்திருக்கவில்லை என்ற அடிப்படையில் இந்த வழக்கினை தள்ளுபடி செய்து பிரதிவாதிகள் இருவரையும் நீதிமன்றம் வழக்கிலிருந்து விடுவித்தது. உயர்நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயது மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களின் எண்ணிக்கையில் மாற்றங்களை முன்மொழிந்து அரசியலமைப்பின் 22வது திருத்தச் சட்டம் மூலம் அரசாங்கத்தினால் உத்தியோகபூர்வமாக வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது. நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சரின் உத்தரவிற்கமைய வெளியிடப்பட்டுள்ள அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலின்படி உயர்நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயது 67 அதிகரிக்கப்பட்டுள்ளதோடு மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயது 65 நிர்ணயிக்கப்படவுள்ளது. பிரதம நீதியரசர் தனது 67வது வயதை அடையும் போது அல்லது 6 ஆண்டுகள் பதவிக்காலத்தை நிறைவு செய்யும் போது எது முதல் வருகிறதோ ஓய்வு பெறுவார் என்றும் இந்த சட்ட மூலத்தில் கூறப்பட்டுள்ளது. முன்மொழியப்பட்டுள்ள இந்த அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களின் அதிகபட்ச எண்ணிக்கையினை 19 24 உயர்த்தவும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட சிறைச்சாலையில் ஏற்பட்ட பதற்ற நிலையில் இருவர் உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த நிலையில் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை 12 அதிகரித்துள்ளதாக காவல்துறை தெரிவிக்கிறது. குறிப்பிட்ட சிறைச்சாலையின் பாதுகாப்பை பலப்படுத்துவதற்காக விசேட காவல்துறை அதிரடிப்படையினர் கலக தடுப்பு பிரிவினரும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறையின் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். கொழும்பு மெகசின் சிறைச்சாலை நீ பிரிவில் நேற்றிரவு ஏற்பட்ட பதற்ற நிலைமை தற்போது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டிருப்பதாக காவல்துறையின் ஊடக பேச்சாளர் வுட்ல தெரிவித்தார். 40 பேர் கொண்ட குழுவினருக்கிடையில் இந்த மோதல் மற்றும் பதற்ற நிலை தோன்றியதாக தகவல்கள் வெளியாகின. இந்த சம்பவத்தை அடுத்து சிறைச்சாலையின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக காவல்துறை விசேட அதிரடி படை அதிகாரிகள் ஈடுபடுத்தப்பட்டதாக காவல்துறையின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். நீர்கொழும்பு பலன்சீன திறந்தவெளி சிறைச்சாலையில் கைதிகளின் போராட்டம் தொடர்வதை அடுத்து கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. சிறைச்சாலையில் அமைதியின்மையை கட்டுப்படுத்த இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நாட்டின் சிறைச்சாலைகளில் நிலவி வரும் பாதுகாப்பு நிலைமைகள் குறித்து ஜனாதிபதி அனுர்குமார் தேசநாயக தலைமையில் விசேட கலந்துரையாடல் ஒன்று இன்று பிற்பகல் நடைபெறவுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அவர், சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகள் மற்றும் சிறைச்சாலை அதிகாரிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த அரசாங்கம் முழுமையான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக கூறினார். தற்போதைய நிலைமைகள் தொடர்பில் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரோடும் ஜனாதிபதி தலைமையில் நடைபெறவுள்ள விசேட கலந்துரையாடலில் அடுத்தகட்ட நடவடிக்கைகள் குறித்து தீர்மானிக்கப்படும் எனவும் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். சிறைச்சாலைகளில் தற்போது எழுந்துள்ள பிரச்சனைகள் தொடர்பில் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சர் அல்லது நீதியமைச்சர் நாடாளுமன்றத்திற்கு தெளிவுபடுத்த வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வலியுறுத்தினார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போது எதிர்க்கட்சித் தலைவர் இந்த கோரிக்கையை முன்வைத்தார். நேற்றைய தினம் மெகசின் சிறைச்சாலையில் இடம்பெற்ற சம்பவத்தில் ஒரு மரணமும் குறிப்பிட்ட சிறைச்சாலையில் இரண்டு மரணங்களும் பதிவாகியிருப்பதாக அவர் தெரிவித்தார். அத்துடன் பல்லன்சேன திறந்தவரை சிறைச்சாலையில் பதற்றமான சூழ்நிலை நிலவுவதாக செய்திகள் வெளியாகியுள்ள நிலையில் இதுகுறித்து நாடாளுமன்றத்திற்கு தெளிவுபடுத்துவது அவசியம் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மேலும் தெரிவித்துள்ளார். 2011 ஆண்டு மனித உரிமை செயற்பாட்டாளர்களான லலித் மற்றும் குகன் ஆகியோர் காணாமல் போன சம்பவம் குறித்த வழக்கில் முன்னாள் ஜனாதிபதி கோதபாய ராஜபக்சே காணொலி அழைப்பின் மூலம் சாட்சியம் அளிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. எதிர்வரும் செப்டம்பர் 29 குடும்ப நீதவான் நீதிமன்றத்திலிருந்து யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்திற்கு காணொலி அழைப்பின் மூலமாக அவர் சாட்சியம் அளிக்கப் போவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த வழக்கு தொடர்பான விசாரணைகள் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
1: இலங்கை செய்திகள் கேட்டீர்கள்.
0: 7:40.

0: எஃப்எம்மே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணும். ஏனா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: ABS Mr. P. Singaraj தன்னிகரச்ச சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. Singaraj பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ABS Mr. P. Singaraj ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர். ABS Mr. P. Singaraj
2: வாகன விபத்து ஏற்படக்கூடாது,
1: ஏற்பட்டால் இந்த சிங்கராஜ் ABS Mr. P. Singaraj Verco Vets Law 416-993-8443.
3: Who is the best? ABS Mr. P. Singaraj is the best for the Tamil community.
1: Primal Toyota. Toyota வாகன விற்பனையில் பல வருட அனுபவம் வாய்ந்த சித்ரா செல்வநாதன் இப்பொழுது ஸ்காப்ரோவில் உங்களுக்கு அருகில் உள்ள பிரிமல் டொயோட்டாவில் பணியாற்றுகின்றார்.
4: This is Chitra Selvanathan from Primal Toyota. உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறேன், வாங்கோ பார்க்கலாம்.
1: புதியதோ அல்லது பயன்படுத்தப்பட்டதோ எந்த ஒரு டொயோட்டா வாகனமாக இருந்தாலும் சிறந்த விலை, குறைந்த வட்டி வீதம், சிறப்பு சலுகைகளோடு பெற்றுக் கொள்ள சித்ரா செல்வநாதனை தொடர்பு கொள்ளுங்கள். சித்ரா செல்வநாதன் பிரிமல் டொயோட்டா 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட் ஸ்காப்ரோ 416-720-7439. உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயது நெருக்கமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் 416-666-7770.
5: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லினக்ஸ், கேரியர், குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ், ஃபர்னஸ், சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீட்டர்ஸ் விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய பைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீரபரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட் மார்க்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில் யாலோ பில்டிங்கில் 416-332-2989 416-332-2989. Some conditions may apply.
6: ஸ்காப்ரோவில் இதோ வருகிறது முதலாவது டமிழ்ஸ் ரோட் ஃபெஸ்ட் 2026.
7: தமிழர் நாள் திருவிழா.
6: தமிழர் நாள் திருவிழா கலை, பண்பாடு, சுவையான உணவுகள், இசை, நடனம், குடும்பத்தின் நிகழ்வுகள். மார்க்கம் தெருவில் பாஸ்மோர் தொடக்கம் மெக்டிக்கல் வரை பிரம்மாண்டமான விழா. August 8-9 சந்திப்போம், கொண்டாடுவோம். தொடர்புகளுக்கு 416-414-3691 416-569-0300.
0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் .ca.

அனைத்துலக செய்திகள். உலகளாவிய மற்றும் அமெரிக்காவின் எரிபொருள் விலைகள் குறித்து செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த அமெரிக்க ஜனாதிபதி, ஈரான் மீதான போர் மிக விரைவில் முடிவடையும் என தான் நம்புவதாக தெரிவித்தார். அவர்களால் இனி அதிக காலம் நீடிக்க முடியாது என தான் கருதுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது ஈரான் ஒமானுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகிறது. முக்கிய கடல்வழி பாதையான ஹோமஸ் நீரணி வழியாக வர்த்தக கப்பல்களின் போக்குவரத்தை அதிகரிக்கும் வகையில் இருதரப்பினரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாதையினை முறைப்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தை எட்டும் கட்டத்தை அந்த இரண்டு நாடுகளும் நெருங்கியுள்ளதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானின் ஆட்சியினை கவிழ்க்க தவறியதால் இரண்டு மூத்த அதிகாரிகளை இஸ்ரேலின் மொசா தலைவர் பணிநீக்கம் செய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரானிய அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கான திட்டம் தோல்வியடைந்ததை அடுத்து உளவு அமைப்பான மொசாதின் இரண்டு உயரதிகாரிகளை அதன் தலைவர் ரோமன் காஃப்மன் பணிநீக்கம் செய்துள்ளதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. பணிநீக்கம் செய்யப்பட்ட அதிகாரிகளில் ஒருவர் கடந்த டிசம்பர் மாதம் முதல் மொசாதின் உளவுத்துறை இயக்குநராக பணியாற்றி வந்தார். மற்றவர் அந்த அமைப்பின் ஈரான் பிரிவின் தலைவர். ஈரானில் உள்ள சிறுபான்மை குழுக்களை கிளர்ச்சியில் ஈடுபட வைப்பதன் மூலம் அரசாங்கத்தை அகற்றுவதற்கு பெரும் திரளான போராட்டங்களை தூண்டுவதன் மூலம் ஈரானின் தலைமையினை கவிழ்ப்பதற்குமான எழுத்துப்பூர்வ திட்டத்தை இந்த இரு அதிகாரிகளும் தீட்டியதாக அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. எனினும் அந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதில் பல்வேறு தடைகள் எதிர்கொள்ளப்பட்டதால் அது சாத்தியமாகவில்லை. ஈரானின் தற்போதைய ஆன்மீக உயர்தலைவர் மொஜ்தபா குமேனியை தொடர்பு கொள்வது தற்போதைய சூழலில் மிக கடினமாக உள்ளது என அந்த நாட்டின் ஜனாதிபதி மசூத் ஃபெசஸ்கியன் சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் தெரிவித்தார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய கூட்டு தாக்குதலில் முன்னாள் உயர்தலைவர் அயத்துல் அலி குமேனி கொல்லப்பட்டதை அடுத்து அவருடைய மகனான மொஜ்தபா குமேனி புதிய தலைவராக தெரிவு செய்யப்பட்டார். இருந்தபோதிலும் அவர் இதுவரையில் பொதுவழியில் தோன்றாததோடு தந்தையின் இறுதிச் சடங்கிலும் கலந்து கொள்ளவில்லை. இதனால் அவர் உயிரிழந்து விட்டார் அல்லது படுகாயமடைந்துள்ளார் போன்ற வதந்திகள் பரவிய நிலையில் ஜனாதிபதி அவருக்கும் இடையில் விரிசல் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பேச்சுவார்த்தை விவகாரத்தில் முடிவெடுக்க ஜனாதிபதி கெடுபிடித்துள்ள குமேனி தனது ஆதரவை ஈரானிய புரட்சிகர காவல்படையின் தலைவர் அகமது வஹிடிக்கு அளிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சூழலில் இந்த சந்தேகங்களுக்கு பதிலளித்துள்ள ஜனாதிபதி மசூத் ஃபெசஸ்கியன் ஈரான் அளித்து வரும் பதிலடி நடவடிக்கைகளில் மொஸ்தபா குமேனி முக்கிய பங்காற்றி வருவதாகவும் அவருடைய ஆதரவே தமக்கு பெரிய பலமாக இருப்பதாகவும் கூறினார். பாதுகாப்புச் சூழல் காரணமாக அவரை நேரடியாக தொடர்பு கொள்வது கடினமாக உள்ள நிலையில் சில தீய எண்ணம் கொண்டவர்கள் உயர்தலைவர் குறித்து தவறான பிம்பத்தையும் வதந்திகளையும் பரப்ப முயற்சிப்பதாகவும் அந்த தகவல்கள் அனைத்தும் தவறானவை எனவும் அவர் மறுத்துள்ளார். ஏமனின் மாரிப் மற்றும் ஹத்மரத் ஆழ்நகரங்களில் அமைந்துள்ள அவசரகால படி முகாம்களை இலக்கு வைத்து ஹோதி கிளர்ச்சியாளர்கள் நடத்தியதாக சந்தேகப்படும் ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்களில் 30 பேர் உயிரிழந்தனர். மேலும் பலர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தமது முகாம்கள் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதலால் உயிர் மற்றும் பொருள் சேதங்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட அரசாங்கத்தின் நியமன அவசரகால படைகள் முன்பு அறிவித்திருந்தன. ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையின் ஜெனின் பகுதியில் உள்ள பல நகரங்களில் நிலங்களை இலக்கு வைத்து இஸ்ரேலிய ராணுவ படைகள் புதிய உத்தரவுகளை பிறப்பித்துள்ளன. மாகா நகரில் உள்ள மரங்களை அகற்றுவதும் பல நிலங்களை கைப்பற்றுவதும் இதில் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது. 311 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட நிலங்களில் உள்ள மரங்கள் மற்றும் தாவரங்களை அகற்றுமாறு இஸ்ரேலிய ராணுவம் உத்தரவிட்டுள்ளதாக பலஸ்தீன செய்தி நிறுவனமான வாஃபா தெரிவித்தது. இந்த உத்தரவு ஜஃபாத், அரஃபா, அன்சா மற்றும் அஜ்ஜா ஆகிய நகரங்களை பாதிக்கிறது. ஜெனின் ஆளுநரகத்தின் நிலகங்களை குறிவைத்து தீவிரப்படுத்தப்பட்டு வரும் இஸ்ரேலிய நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக இந்த உத்தரவுகள் அமைந்துள்ளன. விவசாய நிலங்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தி விவசாயிகளின் சொத்துக்களுக்கு இஸ்ரேல் சேதம் விளைவிப்பதாகவும் வாஃபா செய்தி நிறுவனம் சுட்டிக்காட்டியது. மாணவர்கள் தலைமையிலான மக்கள் எழுச்சியினை தொடர்ந்து பதவியிலிருந்து வெளியேறி இந்தியாவில் தஞ்சம் புகுந்து 2 வருடங்கள் நிறைவடைந்த நிலையில் பங்களாதேஷின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா தாயகம் திரும்புவதில் தனது உறுதியான முடிவை வெளிப்படுத்தினார். கைது நடவடிக்கை, சிறை தண்டனை அல்லது உயிரிழப்பு போன்ற எதையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் தனது ஆதரவாளர்களை விட்டு விலகி இருக்க முடியாது எனவும் அவர் கூறினார். புதுடெல்லியில் உள்ள தெற்காசிய வெளிநாட்டு செய்தியாளர் கூட்டமைப்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் ஒலிப்பதிவு செய்யப்பட்ட தனது உரையின் மூலம் ஹசீனா செய்தியாளர்களிடம் உரையாற்றினார். தான் கைது செய்யப்படலாம் அல்லது சிறை வைக்கப்படலாம் என்பதை அறிவேன். சோடிக்கப்பட்ட வழக்குகளில் வழங்கப்பட்ட தீர்ப்புகளை நடைமுறைப்படுத்த அவர்கள் முயலலாம். ஆனால் அச்சம் என்பது மக்களுக்கு ஆற்ற வேண்டிய தனது கடமைகளை தீர்மானிக்க முடியாது என அவர் குறிப்பிட்டார். ஹசீனாவின் உரையினை கண்டித்து டாக்காவில் போராட்டக்காரர்கள் அவருடைய உருவப்பொம்மையினை கொளுத்தி ஆர்ப்பாட்டம் செய்தனர். இந்த உரைக்கு அனுமதி அளித்ததன் மூலம் இரு நாடுகளுக்கு இடையிலான ராஜதந்திர உறவு பாதிக்கப்படலாம் என பிரதமர் தாரிக் ரஹ்மான் தலைமையிலான பங்களாதேஷ் அரசாங்கம் இந்தியாவை எச்சரித்தது. ஹசீனாவின் உரையில் பங்கேற்ற முன்னாள் கிரிக்கெட் அணித் தலைவரும் அவாமி லீக் கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஷஹீப் அல் ஹசனின் வீட்டின் மீது போராட்டக்காரர்கள் தாக்குதல் நடத்தினார்கள்.
இதேவேளை ஹசினா மீது குற்றச்சாட்டுகள் நிலுவையில் உள்ள நிலையில் அவருடைய அறிவிப்பு அவாமி லீக் கட்சியினருக்கு புதிய நம்பிக்கையை அளித்துள்ளது. அதேபடி அவர் செய்த குற்றங்களுக்கு நீதிமன்றத்தில் பதிலளித்தே ஆக வேண்டும் என தற்போதைய ஆட்சியாளர்களும் போராட்ட தலைவர்களும் வலியுறுத்தினார்கள். இதேவேளை ஹசினாவின் இந்த உரையில் இந்திய அரசுக்கு எந்த பங்கும் இல்லை என்றும் அதில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்களை இந்தியா ஆதரிக்கவில்லை என்றும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெளிவுபடுத்தியது. இருந்தபோதிலும் ஹசினாவின் இந்த அறிவிப்பு அவருடைய அவாமி லீக் கட்சியின் எதிர்காலத்தையும் பங்களாதேஷின் தற்போதைய அரசியல் சூழலையும் தீர்மானிக்கும் முக்கிய நகர்வாக பார்க்கப்படுகிறது. அனைத்துலக செய்திகள் கேட்டீர்கள். 7:58 நிமிடம்.

இஸ்டெஃபமோடு இணைந்திருக்கிறீர்கள். குட் மார்னிங் கனடா. எண்ணிய முடிவது எண்ணினே திண்ணம் அதற்கு திண்ணம் வேண்டுமடா என்று சொல்வார் மகாகவி பாரதி. நாம் மனதார எண்ணுவதெல்லாம் நிறைவேறும் என்று பாரதியார் பாடியிருக்கிறார். ஆனால் அதற்கு ஒரே ஒரு விடயம் வேண்டும், அசைக்க முடியாத உறுதி, அந்த கன்ஃபிடென்ட். இன்று உங்கள் இலக்கை மனதில் தெளிவாக வைத்து அதை அடைவதற்கான உறுதியை உங்களுக்குள் வளர்த்துக் கொள்ளுங்கள். எண்ணமும் உறுதியும் சேர்ந்தால் எதுவும் சாத்தியம், சாத்தியமற்றது என்று எதுவும் இல்லை. எண்ணிய முடிவது எண்ணிடனே திண்ணம் அதற்கு திண்ணம் வேண்டுமடா, அந்த நம்பிக்கை மனதில் இருக்கட்டும். இன்றைய நாள் சிறப்பாக அமையட்டும். படி படி படி.

இன்றைய நாளின் முதன்மை செய்திகள். நேரம் 8:09 சுழலோவின் தற்போதைய வெப்பநிலை 22 பாகை செல்சியஸ், 27 உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மழை துருளோடு கூடிய நாளாக, முயல் கூட்டம் நிறைந்த நாளாக இன்றைய நாடு இருக்கும். 24 பாகை செல்சியஸ் கூடுதல் வெப்பநிலையாகவும், 32 உணர்நிலையாகவும் இருக்கும். நாள் முழுவதும் முயல் கூட்டம் சூழ்ந்திருக்கும். மழை துருளோடு கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும் என எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. நாளை சனிக்கிழமை 27 பாகை செல்சியஸ், 37 உணர்நிலையாக இருக்கும். 1 முதல் 3 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை 27 பாகை செல்சியஸ், 31 பாகை செல்சியஸ் உடல்நிலை கொண்டதாக இருக்கும். பிரகாசமான சூரியொளி நிறைந்திருக்கும். திங்கள் மழையும் முயலும் கலந்திருக்கக்கூடிய நாளாக இருக்கப்போகிறது. 26 பாகை செல்சியஸ், 34 உடல்நிலை, 5 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி திங்கட்கிழமை எதிர்பார்க்கப்படுகிறது. செவ்வாய்க்கிழமை பிரகாசமான சூரியொளி நிறைந்திருக்கின்ற நாள். 27 பாகை செல்சியஸ், 31 உடல்நிலையாக இருக்கும். புதன்கிழமை 25 பாகை செல்சியஸ், 28 உடல்நிலையாக இருக்கும். வியாழன் 24 பாகை செல்சியஸ், 27 உடல்நிலையாக இருக்கப்போகிறது. இதுதான் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை எதிர்ப்பு கூறல். அமெரிக்காவின் கடுமையான இறக்குமதி வரிகள் அமலுக்கு வருவதற்கு முன்பாக இருதரப்பினரும் ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்வார்களா என்பது இன்னமும் முடிவாகவில்லை என கனேடிய பிரதமர் தெரிவித்துள்ளார். நேற்று தினம் இந்த கருத்தை அவர் தெரிவித்தார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ள 50% அளவிலான கடுமையான இறக்குமதி வரிகள் எதிர்வரும் 19ஆம் தேதி அமலுக்கு வருவதற்கு முன்பாக கனடாவும் அமெரிக்காவும் ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்வார்களா என்பது இன்னமும் தெளிவாகவில்லை என மாக்கானி குறிப்பிடுகின்றார். முக்கியத்துவம் வாய்ந்த உத்திசார் துறைகளை உள்ளடக்கிய மிக விரிவான மற்றும் உலகளாவிய அளவில் ஒப்பந்தத்தை தாம் விரும்புவதாகவும் வியாழக்கிழமை செய்தியாளர்களிடம் பேசிய போது பிரதமர் மாக்கானி தெரிவித்தார். பெரும்பான்மையான கனேடிய இறக்குமதிகள் மீது 50% இறக்குமதி வரிகளை விதிப்பதாக கடந்த மாதம் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தார். இந்த நடவடிக்கைகள் August 19 முதல் அமலுக்கு வரவுள்ளன. அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளின் போது கனடாவின் நலன்களுக்காக கனேடியர் சங்கத்தின் பேச்சுவார்த்தை குழு தொடர்ந்து போராடி வருவதாக மாக்கானி கூறினார். கனடா பேச்சுவார்த்தை குழு நேற்றைய தினம் அமெரிக்க தலைமை வர்த்தக பேச்சுவார்த்தை குழுவோடு ஆக்கப்பூர்வமானதும் விரிவானதுமான சந்திப்பு நடத்தியதாகவும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். அமெரிக்க ஜனாதிபதியின் சமீபத்திய வரி எச்சரிக்கையின் பின்னர் கனடா அமெரிக்க வர்த்தக அமைச்சர் டொமினிக் லீப்ளாங்க் அமெரிக்க தலைநகருக்கு மேற்கொண்ட 2வது பயணமாக இது அமைந்துள்ளது. இதேவேளை கனடா மோசமான தலைமைத்துவத்தை கொண்டிருப்பதாக லாஸ் வேகாஸ் நகரில் நடைபெற்ற பொருளாதார கொள்கை தொடர்பான நிகழ்வு ஒன்றில் டொனால்ட் ட்ரம்ப் புதன்கிழமை விமர்சனம் செய்தார். அதற்கு அடுத்த தினம் கனேடிய பிரதமர் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் மிகப்பெரிய மனித புதைகுழியாக சமணி மனித புதைகுழி மாறியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. மனித புதைகுழியில் 499 மனித எண்பக்கூடுகள் இதுவரை அடையாளப்படுத்தப்பட்டன. சமணி சித்தப்பாத்தி மனித புதைகுழி அகழ்வின் 3ஆம் கட்டத்தின் 45வது நாள் 8 மனித எலும்பு குவியல்கள் அடையாளம் காணப்பட்டதோடு 5 மனித எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன. இதுவரையில் மொத்தமாக 494 மனித எண்பத் தொகுதிகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்ற நீதிபதி எஸ் லெனின்குமார் முன்னிலையில் நடைபெற்ற அகழ்வு பணிகளில் சட்டத்தரணிகள், போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினர், சட்ட வைத்திய அதிகாரி, தொல் பொருளியல் துறை பேராசிரியர் ராஜ் சோமதேவு மற்றும் பாதிக்கப்பட்ட தரப்பின் சட்டத்தரணிகளும் கலந்து கொண்டிருந்தார்கள். இதேவேளை சுமணியில் தற்போது அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படும் பகுதி தவிர்ந்த ஏனைய இடங்களிலும் புதைகுழிகள் இருக்கலாம் என்ற சந்தேகத்தில் புதைகுழிகளை அண்மித்துள்ள பகுதிகளின் இரு இடங்களில் எழுந்தமானமான அகழ்வு பணிகளை முன்னெடுக்க உள்ளதாக சட்டத்தரணி வி எஸ் நிரஞ்சன் தெரிவித்தார். சுமணி தற்போது அகழ்வுப் பணிகள் இடம்பெறும் பகுதிக்கு மேலதிகமாக மேலும் புதைகுழிகள் இருக்கலாம் என்ற சந்தேகத்தில் இடுமாற்றாக இரு இடங்களில் தொல்பொருள் பேராசிரியர் ராஜ் சோமதேவினால் அகழ்வுப் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக கூறினார். அதில் எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டால் நிலத்தை ஊடுருவி பரிசோதிக்கும் ஸ்கேன் பரிசோதனை மேற்கொண்டு அகழ்வுப் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட வேண்டுமா, இன்னமும் வேறு எந்தெந்த பகுதிகளில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது தொடர்பிலான விரிவான அறிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. தற்போது அகழ்வுப் பணிகள் இடம்பெறும் சித்தப்பாத்தி மானத்தின் சுற்றுமதில்கள் அண்மைய காலத்தில் கட்டப்பட்டுள்ளன. ஆரம்ப காலத்தில் வெட்டவெளியாக இருந்தமையால் அகழ்வுப் பணிகள் 4 சுற்றுமதில்களுக்கு இடையில் நடைபெறாது, அதன் வெளியிலும் நடைபெற வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் செய்மதி படங்களின் அடிப்படையில் ஏதேனும் சந்தேகமான இடங்கள் அடையாளம் காணப்பட்டால் அந்த இடங்களிலும் எழுந்தமானமான அகழ்வுப் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என பிரஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. இவை தொடர்பிலான இறுதி தீர்மானங்கள் எதிர்வரும் October 14 நடைபெறும் வழக்கின் பின்னர் தீர்மானிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. உலகளாவிய மற்றும் அமெரிக்காவின் எரிபொருள் விலைகள் குறித்து செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த அமெரிக்க ஜனாதிபதி ஈரான் மீதான போர் மிக விரைவில் முடிவடையும் என நம்பிக்கை வெளியிட்டார். அவர்களால் இனி அதிக காலம் நீடிக்க முடியாது என தான் கருதுவதாக அவர் தெரிவித்துள்ளார். தற்போது ஈரான் ஒமானுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகிறது. முக்கிய கடல்வழி பாதையான ஹோமோஸ் நீரணி வழியாக வர்த்தக கப்பல்களின் போக்குவரத்தை அதிகரிக்கும் வகையில் இரு தரப்பினரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாதையினை முறைப்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தை எட்டும் கட்டத்தை அந்த இரு நாடுகளும் நெருங்கியிருப்பதாக ட்ரம்ப் கூறியுள்ளார்.
இன்றைய நாளின் முதன்மை செய்திகள்.

0: இஸ்டெஃபமோடு இணைந்திருக்கிறீர்கள். 8:19 நிமிடம்.
1: பாட்டுக்கொரு பண்பலை இஸ்டெஃபம் 102.7.
2: Lakme Home Sing, Garden Suite மற்றும் Rental Multiplex Specialist. குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? Lakme Home Sing 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Tarion license builder with Tarion warranty. Lakme Home Sing 416-788-2426.
3: மெட் சென்டர் ஹெல்த் வழங்கும் முக்கிய அறிவித்தல். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் இலக்கம் 22-25 மார்க்கம் ரோட் என்ற முகவரியில் அமைந்துள்ள மெட் சென்டர் ஃபேமிலி கிளினிக்கில் கனடாவில் மருத்துவ பயிற்சி பெற்று கனடாவில் 7 ஆண்டுகளாக குடும்ப மருத்துவராக பணியாற்றிய அனுபவம் கொண்ட டாக்டர் விஜிதா முகுந்தன் புதிய நோயாளர்களை ஏற்றுக்கொள்கின்றார். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-297-7777.
4: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 437-999-4450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 437-999-4450. info@canadapilotprogram.com.
5: அழைக்கின்றது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். பலசரக்கு பொருட்களுக்கும் துரித பணமாற்று சேவைக்கும் அனைவரும் நம்பிக்கையோடு நாடுவது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். ஸ்பீட் மணி டிரான்ஸ்பர் உலகில் அனைத்து நாடுகளுக்கும், சேம் டே சர்வீஸ், இருவழி சேவை. அத்துடன் தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை குறைந்த செலவில் பார்ப்பதற்கான விவரங்களுக்கும் நாடுங்கள். சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், மார்க்கம் நாஷ்டின், 416-724-6666. 416-724-6666. சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். தரம், தராதரம், நிரந்தரம்.
6: ஸ்காபரோவில் இதோ வருகிறது முதலாவது டமிழ்ஸ் ரோட் ஃபெஸ்ட் 2026.
7: தமிழர் நாள் திருவிழா.
6: தமிழர் நாள் திருவிழா. கலை, பண்பாடு, சுவையான உணவுகள், இசை, நடனம், குடும்பத்தின் நிகழ்வுகள். மார்க்கம் தெருவில் பாஸ்மோர் தொடக்கம் மெக்டிக்கல் வரை பிரம்மாண்டமான விழா. August 8-9. சந்திப்போம், கொண்டாடுவோம். தொடர்புகளுக்கு 416-414-3691, 416-569-0300.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
0: நேரம் 8:22. இது குட் மார்னிங் கனடா.

0: ஹையஸ்ட் எஃப்எம் 102.7.
1: எங்களுடைய வாழ்க்கையில் நாம் பல முயற்சிகளை மேற்கொள்கிறோம், ஆனால் அந்த முயற்சிகளின் பலன் என்பது சரிவர கிடைக்காவிட்டால் நாம் உடைந்து போய்விடுகிறோம். வேலைக்கு செல்லக்கூடிய பலரும் வருத்தப்படக்கூடிய ஒரு விடயம், எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வேலை செய்தாலும் வேலைகள் முடிகிறதே இல்லை. இந்த பிரச்சனைக்கு தீர்வை எப்படி அடையலாம் என்பது பற்றி பேசுகின்ற ஒரு புத்தகம் தான் ஃபீல் குட் ப்ரொடக்டிவிட்டி. நாங்கள் வேலை செய்கிறோம், வேலை முடிய

தற்போது இந்த ப்ரொடக்டிவிட்டியில் அதிகமான ஈடுபாடு அவருக்கு ஏற்படுகிறது. அதன் காரணமாக அவர் சைக்காலஜியை ஆழமாக கற்றுக்கொள்கிறார். அதில் இருந்து அவர் பெற்றுக்கொண்ட அனுபவங்கள் தான் மிக முக்கியமானவை. இந்த சைக்காலஜி தொடர்பாக, ப்ரொடக்டிவிட்டிக்கும் சைக்காலஜிக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொடர்புகள் குறித்து அவருடைய சமூக வலைத்தளத்தில் பல லட்சக்கணக்கானவர்கள் பார்வையாளர்களாக இணைந்து பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். மருத்துவம் படித்த பிறகு ஒரு மருத்துவமனையில் புதிதாக வேலைக்கு சேர்ந்த காலத்திலே ஒரு நத்தார் விடுமுறை எடுப்பதற்கு 3 வாரங்களுக்கு முன்பு விண்ணப்பிக்க வேண்டும். அது தெரியாமல் அவர் நத்தார் தினத்தில் வேலை பார்த்ததாக குறிப்பிடுகிறார். மருத்துவமனையில் அப்படி இப்படி கூட திரும்பி பார்க்க முடியாத அளவிற்கு அதிகமான வேலை இருக்கும். தான் படித்த கல்லூரியில் மருத்துவம் பார்ப்பது எப்படி என சொல்லி தரப்பட்டதை தவிர எப்படி சூழ்நிலைகளை கையாள்வது என்பது குறித்து சொல்லித்தரவில்லை. ஒருவருக்கு ஒரு நோய் இருந்தால் அந்த நோயை எப்படி தீர்க்கலாம், அதை எப்படி அடையாளம் காணலாம், அதற்கு என்ன தீர்வு சொல்லலாம் என்பதை சொல்லித்தந்தார்களே தவிர, பல நோயாளர்கள் ஒன்றாக வந்திருக்கின்ற போது அல்லது வெவ்வேறு விதமான சூழல்கள் அங்கு நிலவுகின்ற போது அந்த சூழ்நிலையை, அந்த என்வாயர்மெண்ட்டை எப்படியாக ஹேண்டில் பண்ணுவது என்பது குறித்து சொல்லித்தரவில்லை. தான் நன்கு படிக்கக்கூடிய மாணவன், உழைப்பு உயர்வு திறமென நம்புகின்ற ஒருவன், ஆனால் மருத்துவமனையில் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்தாலும் அந்த வேலையையும் தன்னால் முடிக்க முடியவில்லை. இதனால் மிகப்பெரிய அளவிலான மன உளைச்சலுக்கு உள்ளானதாக அவர் குறிப்பிடுகிறார். அவரே ஒரு சைக்காலஜிஸ்ட். அப்படி இருக்கின்ற போது அவருக்கே மிகப்பெரிய அளவிலான ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்து அவர் தீவிரமாக யோசிக்கிறார். வெற்றி பெறுவதற்கு கடினமாக முயலத்தான் வேண்டுமா? வெற்றி என்றால் என்ன? நாம் தொடர்ந்தும் இப்படியே கடினமாக உழைத்து கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க முடியுமா? ஏதோ ஒன்றை பெறுவதற்கு ஈடாக மகிழ்ச்சியை, உடல் நலத்தை, உள நலத்தை எல்லாவற்றையுமே விட்டுவிட வேண்டுமா? எல்லாவற்றையுமே இழந்து விட வேண்டுமா? மகிழ்ச்சி என்ற ஒன்றை பெறுவதற்காக எங்களுடைய இந்த சந்தர்ப்பத்தில், இந்த நிமிடத்தில் எங்களுடைய வாழ்க்கையின் ஹாப்பினஸ், எங்களுடைய ஹெல்த், எங்களுடைய மென்டல் வெல்பீயிங், இப்படி எல்லாவற்றையுமே தொலைத்து விட்டு ஏதோ ஒன்றை பெறுவதற்காக நாங்கள் ஓடப்போகிறோமா? இப்படியான கேள்வி அவருக்கு வருகிறது. சில மாதங்கள் கழித்து தெளிவான ஒரு விடயத்தை புரிந்து கொள்கிறார். வெற்றி பற்றி கூறப்பட்ட அத்தனை விடயங்களும் தவறு என்கின்ற ஒரு பேருண்மையை அவர் கண்டடைகிறார். கஷ்டப்பட்டு உருண்டு புரண்டு வலிகளை தாங்கியெல்லாம் நல்ல ஒரு மருத்துவராக மாற முடியாது. கஷ்டப்பட்டு உழைப்பதால் மட்டும் மகிழ்ச்சி கிடைத்து விடாது. அப்படி இருக்கின்ற போது ஏன் கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டும் என்ற கேள்விகள் அவர் மனதில் எழத் தொடங்கின. தனக்கு தேவை ஒரு மாற்றுப்பாதை, ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச், மாற்று வழி. உடலும் மனதும் நோகும் அளவிற்கு கஷ்டப்பட்டு வேலை செய்யாமல் நியாயமான அளவில் உழைத்து மனதுக்கு மகிழ்ச்சியாக இருந்து வெற்றி பெறுவது எப்பது எப்படி என்பதை கண்டறிய வேண்டும். இந்த நடைமுறையில் தன் உடல் மற்றும் மனநலம் பிரதானமாக இருக்க வேண்டும் என அவர் தீவிரமாக சிந்திக்கிறார். அந்த நடைமுறையை ஃபீல் குட் ப்ரொடக்டிவிட்டி, மகிழ்ச்சி மற்றும் நல்வாழ்வு என்று சொல்லி ஆரம்பிக்கிறார் இந்த புத்தகத்தின் ஆசிரியர். தன்னுடைய வாழ்க்கை அனுபவங்கள், ஒரு மருத்துவராக இருந்து தான் பட்ட நடைமுறை சவால்களை எதிர்கொண்டு அதிலிருந்து வெளியேறி இது போன்ற சவால்களை சந்திக்கின்ற மனிதர்களுக்கு ஒரு சிறந்த உலகை காண்பிப்பது இந்த புத்தகத்தின் நோக்கம். இந்த ஃபீல் குட் ப்ரொடக்டிவிட்டி என்றால் என்ன என்பது குறித்து ஒரு உதாரணம் இந்த புத்தகத்தில் விளக்கப்படுகிறது. மனிதனுடைய மனநிலை, மூட், அவனுடைய ப்ரொடக்டிவிட்டியை எப்படி பாதிக்கிறது என்பதை அறிந்து கொள்ள செய்யப்பட்ட ஆராய்ச்சி. இந்த ஆராய்ச்சிக்கு கேண்டில் ப்ராப்ளம் என்று பெயர் வைத்தார்கள். இந்த ஆராய்ச்சியை செய்ய நினைத்த பேராசிரியர் கார்ல் டங்கர் சைக்காலஜி படிக்கும் மருத்துவ மாணவர்களை 2 குழுக்களாக பிரித்து ஒரு மெழுகுவர்த்தி, ஒரு தீப்பெட்டி மற்றும் ஒரு கார்ட்போர்டில் குத்துவதற்கான ஆணிகள் அடங்கிய பெட்டி போன்றவற்றை கொடுத்தார். அவர்களுக்கு தரப்பட்ட வேலை, ஒரு மேசையின் மேலுள்ள கார்ட்போர்டில் மெழுகுவர்த்தியை பொருத்த வேண்டும். மெழுகுவர்த்தியை பற்ற வைத்தால் அது எரியும் போது உருகும் மெழுகு மேசையின் மேல் விடாத வகையில் வைக்க வேண்டும். அதுதான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. இந்த வேலையை தருவதற்கு முன் ஒரு குழுவுக்கு மட்டும் சாக்லேட்டுகளையும் பரிசாக கொடுத்திருக்கிறார். மற்றொரு குழுவிற்கு சாக்லேட் கொடுக்கப்படவில்லை. அது எப்படி மெழுகுவர்த்தியை கார்ட்போர்டில் பொருத்த முடியும், அதுவும் எரியும் போது மெழுகு உருகி அந்த மேசையில் விழாதபடி எப்படி வைக்க முடியும் என்ற கேள்வி அனைவருக்கும் இருந்தது. ஆனால் சாக்லேட்டை பெற்றுக்கொண்ட குழுவினர் அதற்கான தீர்வை விரைவில் கண்டடைகிறார்கள். கார்ட்போர்டில் குத்துவதற்கான ஊசிகளை ஒரு பெட்டியில் போட்டு தந்தார். அந்த ஊசிகளை வைத்து அந்த பெட்டியை கார்ட்போர்டில் குத்தி வைத்து அதில் மெழுகுவர்த்தி ஏற்றினால் அந்த பெட்டி உருகும் மெழுகை மேசையில் விழாதவாறு சேகரித்துக் கொடு. அவ்வளவுதான், சிம்பிள். அவுட்சைட் த பாக்ஸாக சிந்திப்பது அல்லது மாற்று உபாயங்களை தேடி அடைவது என்பதுதான் இது. அதாவது மேசையில் மெழுகு திரி உருகி ஊற்றக்கூடாது, மேசையில் மெழுகுபடக்கூடாது, அதற்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டறியலாம். அதற்கு அவர்கள் அந்த தம்பின்ஸ் இருந்த பெட்டிக்குள்

மெழுகுதிரி ஏற்றினார்கள். அப்படி ஏற்றப்பட்ட மெழுகுதிரி ஒழுகிய போது மேசையில் விழவில்லை. ஆகவே அவர் கேட்டது அல்லது அவருடைய நிபந்தனை நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஊசியை பெட்டியில் போட்டு ஏன் கொடுத்தார்கள்? இந்த பெட்டியை பயன்படுத்தி பிரச்சினை தீர்க்க முடியும் என்று சிந்தித்தது போட்டிக்கு முன்னால் சாக்லேட்டை பரிசாக பெற்ற குழு. இதில் ஏன் இந்த சாக்லேட் கொடுக்கப்பட்டது? இந்த சாக்லேட் கொடுத்த குழு அல்லது சாக்லேட்டை பெறாத குழுவால் ஏன் இப்படி சிந்திக்க முடியவில்லை? இப்படியான பல கேள்விகள் அந்த ஆராய்ச்சியிலே உருவாகின்றன. ரெண்டு பேருக்கும் சரியான பாக்ஸ் சரியான விஷயம்தான் கொடுக்கப்பட்டது. ஆனால் ஒரு குழுவுக்கு கொடுக்கின்ற போது அவர்களுக்கு சாக்லேட்டையும் சேர்த்து கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த சாக்லேட்டில் என்ன மேஜிக் என்ற ஒரு விஷயம் வருகின்ற போது, நாங்கள் ஒரு விதமான பாசிட்டிவான மூடில் இருந்தால், அதாவது எங்களை என்கரேஜ் பண்ணியிருக்கிறார்கள், எங்களுக்கு ஒரு பாசிட்டிவான வாய்ப்பை கிடைத்திருக்கிறது, தருகின்ற போதே சாக்லேட்டை தந்து நீங்கள் வின் பண்ணி விடுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களுக்கு தருகிறோம் என்ற ரீதியிலே அது வழங்கப்பட்டிருக்கிறது. அப்படி வருகின்ற போது ஒரு நல்ல மூட் செட் பண்ணப்படுகிறது, எங்களுடைய பார்வை விசாலமாக இருக்கிறது, ஊசியை வைத்த பெட்டியை உபயோகிக்க அவர்களுக்கு மனம் உந்துகிறது. அந்த ஃபீல் குட் என்பது எங்களுடைய கிரியேட்டிவிட்டியை அதிகப்படுத்துகிறது. அதுதான் அந்த ஃபீல் குட்டை எப்படி அவர்கள் அடைந்தார்கள் என்றால், அவர்களுக்கு ஒரு டாஸ்கை கொடுக்கின்ற போதே அதற்கான கம்ப்ளிமெண்டாக ஒரு சாக்லேட்டையும் கொடுத்தார்கள். ஆகவே இது அவர்களுக்கு ப்ரொடக்டிவிட்டியை அதிகரித்திருக்கிறது. நாங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கின்ற போது எங்களுடைய மூளை விழிப்போடு இருந்து பல விடயங்களை உள்வாங்கி இருக்கக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தி கொண்டு சரியான தீர்வை சொல்யூஷனை கண்டறிவதற்கு முயல்கிறது. ஆனால் மாறி எங்களுடைய மூட் சரியான முறையில் இல்லாவிட்டால், ஒரு நெகட்டிவிட்டியோடு இருந்தால், கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை கூட பார்ப்பதற்கு எங்கள் கண்களுக்கு முன்னால் திரைகள் தோன்றிவிடுகிறது. ஆகவே பாசிட்டிவ் எமோஷன் மனித முன்னேற்றத்திற்கு அவசியம் என்பதை கண்டுபிடிக்கிறது. அதுதான் இந்த ஃபீல் குட் ப்ரொடக்டிவிட்டி. ஃபீல் குட் ப்ரொடக்டிவிட்டி எப்படி சிறப்பாக செயல்படுகிறது? பாசிட்டிவ் எமோஷன்ஸ் எங்களுடைய மூளையை செயல்படுத்தும் விதத்தை மாற்றி அமைக்கின்றன. எங்களுடைய புது புத்தி என்பது என்ன சொல்கிறது? நல்லது செய்தால் மகிழ்ச்சியாக இருப்போம் என்று. ஆனால் உண்மையில் என்ன நடக்கிறது? மகிழ்ச்சியாக இருந்தால்தான் சிறப்பாக நல்ல விடயங்களை எங்களால் செய்ய முடியும் என்பதுதான் அதன் மறுமுகமான உண்மை. அதாவது, நீ மகிழ்ச்சியாக இருந்தால் நல்ல விடயங்களை செய்யலாம், மாறாக நல்ல விடயங்களை செய்வதன் மூலம் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. மகிழ்ச்சியாக இருந்தால் நல்ல விடயங்களை செய்யலாம் என்ற அந்த மைண்ட் செட்டை நாங்கள் பெற வேண்டும். வெற்றி பெறுவதற்கு முதல் நாம் சிறப்பாக அந்த வெற்றியை அனுபவிப்பதற்கான, வெற்றியை உணர்வதற்கான ஒரு மகிழ்ச்சிகரமான மனநிலையை நாம் கொண்டிருக்க வேண்டும். அதற்கு பிறகு எது எங்களுக்கு முக்கியமோ அதை நாம் ஈடுபாட்டோடு செய்யலாம். அதில் நிச்சயமாக எங்களால் வெற்றி பெற முடியும். ஏனென்றால் இந்த ஃபீலிங் குட் என்பது எங்களுடைய எனர்ஜியை அதிகரிக்கிறது. ஃபீலிங் குட் என்பது எங்களுடைய மன அழுத்தத்தை, ஸ்ட்ரெஸ்ஸை வெகுவாக குறைக்கிறது. வெற்றி மகிழ்ச்சியை கொண்டு வருவதில்லை, மகிழ்ச்சி தான் வெற்றிக்கு வழிவகை செய்கிறது என்பது தான் இந்த புத்தகத்தின் அடிப்படை தத்துவம். ஃபீல் குட் ப்ரொடக்டிவிட்டி என்பது அதுதான். இதை கண்டறிந்து மருத்துவத்தின் மூலமாக தான் பெற்றுக்கொண்ட அனுபவங்களை பிராக்டிக்கலாக வெளிப்படுத்தி அதனை எப்போதும் நடைமுறைப்படுத்துவதால் வெற்றி பெற முடியும் என்று இந்த புத்தகத்தின் ஆசிரியர் பேசியிருக்கிறார். இந்த புத்தகத்தில் மூன்று பிரிவுகளாக இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகத்தின் முதல் பிரிவில் ஃபீல் குட் ப்ரொடக்டிவிட்டி என்ற அறிவியலை புரிந்து கொண்டு அதை நாம் வாழ்க்கையின் நடைமுறைக்குப்படி கொண்டு வருவது என்பது குறித்து ஆசிரியர் பேசியிருக்கிறார். எங்களுடைய வாழ்க்கை என்பது மிக மிக அழுத்தம் நிறைந்ததாக இருக்கிறது. ஆனால் அதை விளையாட்டாக ஒரு விதமான இன்ட்ரெஸ்டோடு நாம் பார்க்க ஆரம்பித்தால், ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கொண்டால், இலகுவான ஒன்றாக அது மாறிவிடும். வாழ்க்கையை விளையாட்டாக பார்க்காமல் அதை ஒரு வினியாக, அதை ஒரு அழுத்தமாக பார்த்தால் அது இன்னும் இன்னும் மிகப்பெரிய அழுத்தமாக மாறிப்போய்விடும். அது அத்தனை இடைஞ்சல்களையும் எங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துவிடும். ஆகவே வாழ்க்கை என்பது ஒரு விளையாட்டு. அதை அந்த விளையாட்டாக நாம் கையாள்வதற்கு பழகிக்கொள்ள வேண்டும். அது ஒரு மகிழ்ச்சியான மனநிலையில் எப்படி விளையாடுகின்ற போது ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியான ஒரு மனநிலை இருக்கிறதோ, அவர்களுக்கு பிடித்தமான ஒரு விளையாட்டை விளையாடுகின்ற போது அதே போன்ற மனநிலையோடு இந்த வாழ்க்கை என்கின்ற விளையாட்டையும் நாம் எதிர்கொள்ள பழகினால், அந்த மகிழ்ச்சி என்பது எங்கள் மனதுக்குள் வரும். என்னதான் தடை வந்தாலும் தாண்டி போய் விடலாம் என்கின்ற ஒரு உணர்வை அது எங்களுக்கு தரும். இந்த சூழ்நிலைக்கு யாராலும் பொறுப்பேற்க முடியாது என்பதை நாம் முழுமையாக உணர்ந்து செயல்பட வேண்டும். இறுதியாக நடக்கப் போகும் வெற்றி தோல்வி குறித்து பயந்து நாம் விளையாட்டை விளையாடாமல் விட்டுவிடப் போவதில்லை. விளையாடிக்கொண்டே இருப்போம், சந்தோஷமாக விளையாடுவோம், உறுதியாக உற்சாகமாக விளையாடுவோம். இந்த நடைமுறையை பின்பற்றும் போது தோல்வி வந்தாலும் அந்த விளையத்தில் புதிய கோணத்தில் செய்வதற்காக அது ஒரு வாய்ப்பாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். நாங்கள் சோர்வடைந்து போக மாட்டோம். ஒரு போட்டியில் தோற்றுவிட்டால் அந்த அணி அப்படியே முடங்கி போவதில்லை, அல்லது ஒரு போட்டியில் தோற்றுவிடுவதால் ஒரு விளையாட்டு வீரன் முடங்கி விடுவதில்லை. மீண்டும் மீண்டும் வேறு வேறு போட்டிகளில் தங்களை ஈடுபடுத்தி விளையாட்டிக் கொண்டே இருப்பார்கள். அதுதான் முக்கியம். இரண்டாவது பகுதியில் இந்த ஃபீல் குட் ப்ரொடக்டிவிட்டியை பயன்படுத்தி எங்களிடம் இருக்கக்கூடிய இந்த தள்ளி போடுதல்,
பழக்கத்தை எப்படியாக நாங்கள் விட்டொழிக்க முடியும் என்பது பற்றி பேசுகிறார். ஒரு விடயத்தை நீங்கள் எப்போது செய்யப்போகிறீர்கள் என்பது குறித்து நிச்சயமான முடிவு ஒன்று உங்களிடம் இல்லாவிட்டால் அதை நீங்கள் செய்யாமல் விட வாய்ப்புகள் மிக மிக அதிகம் என்று சொல்லக்கூடிய ஆசிரியர். நிச்சயமற்ற நிலை, எங்களிடம் இருக்கக்கூடிய ஒரு விதமான அன்சைட்டி, எங்களிடம் இருக்கக்கூடிய ஒரு சோம்பறித்தனம், இந்த மூன்றும் இணைந்துதான் எங்களை தள்ளிப்போடுதல் என்ற புதைகுடிக்குள் தள்ளி வைத்திருக்கின்றன. ஒரு நிச்சயமற்ற நிலை, அன்சர்டினிட்டி, எங்களிடம் இருக்கக்கூடிய ஒரு விதமான அன்சைட்டி, எங்களிடம் இருக்கக்கூடிய இந்த சோம்பேறித்தனம், இவைதான் எங்களை ஒரு விடயத்தை செய்ய விடாமல் தள்ளி வைத்திருக்கின்றன. ஆகவே இதிலிருந்து வெளிவருவதற்கு என்ன செய்யலாம் என்பது பற்றி இந்த புத்தகம் பேசுகிறது. பெரும்பாலான விடயங்களில் நம்மிடம் தேவையான அளவு தகுதி, திறமை மற்றும் உத்வேகம் என்ற மூன்றுமே இருந்தாலும் எங்களை முடக்கி போட்டுவிடும் இந்த தள்ளிப்போடுதல் பழக்கம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இதனால் உங்கள் பயத்தின் அளவை நீங்கள் தெளிவாக தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் பயம் பலருடைய வாழ்க்கையில் நிகழும் மிக மோசமான நிகழ்வுகளை கூட பேரிடர், ஒரு விதமான டிசாஸ்டராக மாற்றிவிடக்கூடியது. இந்த ஃபீல் குட் ப்ரொடக்டிவிட்டியை நடைமுறையின் நாங்கள் பயன்படுத்துவதன் மூலமாக இந்த பயத்தை ஒழித்துவிட முடியும் என்று இந்த புத்தகம் பேசுகிறது. இறுதியாக இந்த புத்தகம் இந்த ஃபீல் குட் நடைமுறையை நீண்ட நாட்களுக்கு நடத்தி செல்வது எப்படி என்பதை பற்றி தெளிவாக விளக்குகிறது. அதற்கான சரியான டூல்ஸை பயன்படுத்துவதன் மூலம் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அங்கிருந்து மீண்டும் உங்களுக்கு எது மிக மிக உகந்ததோ அதை செய்யும் பாதைக்கு சுலபமாக திரும்பிவிட முடியும் என்று சொல்கிறார் இந்த புத்தகம். வாய்ப்பிருக்கின்றவர்கள் வாங்கி ஒரு முறை படித்து பாருங்கள். வாழ்க்கையை கொண்டாட்டமான மனநிலையில் வைத்திருப்பதன் மூலம் நல்ல விடயங்களை அடைய முடியும் என்பதை அலி அப்தால் என்கின்ற இந்த புத்தகத்தின் ஆசிரியர் சொல்லியிருக்கிறார். ஃபீல் குட் ப்ரொடக்டிவிட்டி, ஹவு டு டூ மோ ஆஃப் வாட் மேட்டர்ஸ் டு யூ, The book we are all been waiting for என்று சொல்லி இந்த புத்தகத்தின் தலைப்பு பேசுகிறது. உண்மையில் நாங்கள் எல்லோரும் எதிர்பார்க்கின்ற ஒரு விடயம், வாழ்க்கையை வேறு ஒரு கண்ணோட்டத்தில் பார்ப்பதற்கு இந்த புத்தகம் சொல்லித்தரும்.

0: இசையெல்லாம் கேட்கும் இசை
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இஸ்டெஃப்எம் 102.7 காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியினை 8:45. பிஸ்டாக் உங்கள் வளமான வாழ்விற்கு சிறப்பான நிதி ஆலோசனைகளை வழங்குகிறார் ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம். இன்றைய பெஸ்டோக் நிகழ்ச்சியிலும் ஜிடி புரோக்கர்ஸின் காப்புறுதி நிதி திட்டமிடல் ஆலோசகர் குணா துரைசிங்கம் இணைந்திருக்கிறார். அவரை அழைப்பதற்கு 416-528-1447. இந்த தலைமுறையை பொறுத்தவரையில் அடுத்த தலைமுறைக்கான சொத்துக்களை சேமிப்பதில் அதிக ஆர்வம் கொண்ட ஒரு தலைமுறையாகத்தான் எங்களுடைய தலைமுறை இருந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய குழந்தைகளுக்கு, அந்த குழந்தைகளின் குழந்தைகளுக்கு ஒரு ஆரோக்கியமான பொருளாதார பலமைக்கு எதிர்காலம் உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காக இப்போது கடுமையாக உழைத்து ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்துக்களை கொள்வனவு செய்யக்கூடியவர்கள் பலருங்கள் மத்தியில் இருக்கிறார்கள். அப்படியாக கொள்வனவு செய்யப்படக்கூடிய சொத்துக்கள், அதாவது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி என்று சொல்லக்கூடிய முதலீட்டுக்கான சொத்துக்கள், அவர்களுக்கு பின்னர் அவர்களுடைய குழந்தைகளுக்கு செல்வதற்கான ஏற்பாடுகள் மிக கவனமாக செய்யப்படாவிட்டால் மிகப்பெரிய சுமையாக அது மாறிப்போய்விடும் என்ற ஒரு அபாயம் குறித்து பலரும் இப்போது பேசத் தொடங்கியிருக்கிறார்கள். அதை எவ்வாறு நாம் கையாள வேண்டும்? ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்துக்களை வைத்திருக்கின்றவர்கள், இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸை வைத்திருக்கின்றவர்கள், அதை பாதுகாப்பாக அவர்களுடைய குழந்தைகளுக்கு கையளிக்க வேண்டுமாக இருந்தால் எவ்வாறான முன்னேற்பாட்டு நடவடிக்கைகளை அல்லது நிதி திட்டமிடல்களை மேற்கொள்ள வேண்டும்?
2: தங்களுக்கு பிறகு தங்களுடைய சொத்துக்கள், அதாவது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் சரி, அல்லது அவருடைய பிஸ்னஸாக இருந்தால் சரி, அல்லது என்ன சொத்தாகவும் பிள்ளைகளுக்கு ஆட்டோமேட்டிக்காக முழு தொகையும் போகும் என்று நிற்கின்றார்கள். அது முற்றிலும் ஒரு பிழையான ஒரு கருத்து. ஏனெனில் இதில் வந்து சிஆர்ஐயுடைய டேக்ஸ் கன்சிக்யூவன்சஸ் இருக்கின்றது. அது தவிர உங்களோட ப்ராப்பர்ட்டி வந்து கிரெடிட்டர்ஸுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கின்றது. எனவே இதை பாதுகாப்பதற்கு பார்ட் ஆஃப் த எஸ்டேட் பிளானிங்காக ட்ரஸ்ட் என்ற ஒரு ஃபேக்டர் இருக்கிறது. ட்ரஸ்ட்டை யூஸ் பண்ணுவதன் மூலம், அதிலும் வந்து பல வகையான ட்ரஸ்ட் இருக்கின்றது. எஸ்டேட் பிளானிங் என்று வரும்பொழுது ட்ரஸ்ட் ஒரு கம்பனண்ட், அதில் லிவிங் ட்ரஸ்ட், டெஸ்டாமெட்ரி ட்ரஸ்ட் என்று சொல்லி ஆஃப்டர் நீங்கள் இறந்த பிறகு எஃபெக்டிவ் ஆகிற ட்ரஸ்ட் எல்லாம் இருக்கிறது. இப்படியாக ஒரு ட்ரஸ்ட்டை நீங்கள் ப்ராப்பராக அமைப்பதன் மூலம் நீங்கள் வந்து ஆர் எந்த பெனிஃபிஷரிக்கு எப்படி அந்த சொத்து போக வேண்டும் என்பதை இலகுவாக நீங்கள் தீர்மானிக்க முடியும். அதை நாங்கள் உங்களுக்கு ஒரு ப்ராப்பராக, அதாவது அடிப்படையில் இருந்து அதை அதுக்கான ப்ராப்பர் ஸ்டெப்பை வந்து விளங்கப்படுத்தி எப்படி நீங்கள் ஒரு ட்ரஸ்டை அமைக்க வேண்டும், அதுக்கு அந்த பணம் வந்து, அதாவது வந்து டேக்ஸ் கன்சிக்யூவன்சஸ் இல்லாமல் எப்படி அந்த ப்ராப்பர்ட்டி உங்கள் பிள்ளைகளுக்கு அல்லது உங்கள் விரும்பிய நபருக்கு போக வேண்டும் என்பதை நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ண முடியும்.
1: இது போன்ற சிறந்த ஆலோசனைகளோடு உங்களுடைய குழந்தைகளுக்கு உங்களுடைய சொத்துக்களை பாதுகாப்பாக நீங்கள் கைமாற்ற விரும்பினால் காப்புறுதி நிதி திட்டமிடல் ஆலோசகர் குணா துரைசிங்கம் அவர்களை அழைக்கலாம். 416-528-1447 416-528-1407. ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம் 416-528-1407.

0: குட் மார்னிங் கனடாவோடு இணைந்திருக்கிறோம். 8:54 நிமிடம்.
1: மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
2: Rhythm 7 Entertainment Altona Group வழங்கும் தேனிசை தென்றல் தேவா The Ghana King Live in Toronto.
3: மீனாட்சி மீனாட்சி
2: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு, அனுராதா ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். ஆகஸ்ட் 15 தேதி சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட் மார்க்கம் மெடோவில் தேனிசை தென்றல் தேவா The Ghana King Live in Toronto. டிக்கெட்டுகள் $50 முதல். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com க்கு செல்லுங்கள். ஹாட்லைன் 647-600-5297.
4: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயது நெருக்கமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பீடில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும். CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பெட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். Dr. Sabhisan Dental Office, 416-666-7770.

0: ஹரே கிருஷ்ணா இஸ்கோன் ஸ்காப்ரோவாலய வருடாந்த ரத யாத்திரை இம்முறை ஆகஸ்ட் மாதம் 8 தேதி இலக்கம் 5555 ஸ்டீல் செவன்யூ ஸ்காப்ரோ மிலிக்கன் பார்க்கில் இடம்பெறும். ரத யாத்திரை இசை நடன நிகழ்ச்சிகள் மற்றும் அன்னதானம் என்பனவும் இடம்பெறும். அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். தொடர்புகளுக்கு 4379903701. கார் வாங்க வேண்டும் ஆனால் கிரெடிட் பற்றி கவலையா? கவலை வேண்டாம். குட் கிரெடிட், பேட் கிரெடிட், நியூ கிரெடிட், நோ கிரெடிட், பேங்க்ரப்ட்சி, கன்சியூமர் ப்ரொபோசல், செல்ஃப் எம்ப்ளாய்டு, எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு விருப்பமான புதிய அல்லது தரமான பாவித்த வாகனங்களுக்கு 0% வட்டியில் இருந்து தொடங்குகின்ற தவணை வசதி. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு பர்ச்சேஸுக்கும் $500 கேஸ் கார்டு இலவசம். இது தொடர்பான மேலதிக விடயங்களை பற்றி அறிந்து கொள்ள இப்பொழுதே நீங்கள் அழைக்கலாம் அஜிந்தன் தவராஜாவை. தொடர்புகளுக்கு 416-8-0-4-2-3-6-5.
1: SFM காத்தலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 8:57 ஒலிக்கும் இந்த பாடலோடு நாங்கள் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை திறக்கலயத்தில் மதிபிதா மற்றும் ஒரு பொழுதில் சந்திக்கலாம். அன்பு வணக்கத்தோடு ரமணன் சந்திரசேகர மூர்த்தி வணக்கம் நீர்கள்.

நேரம் காலை 9:02 ஈஸ்ட் எஃப்எம் காலை ஒலிபரப்பில் நேற்று இன்று நாளை தொடர்ந்து கேட்க இருக்கின்றீர்கள். இனி ஒரு புதிய நாளை நாங்களும் வரவேற்க இருக்கின்றோம். வெள்ளிக்கிழமை சற்று வெளிச்சம் இல்லாமல் தான் ஆரம்பித்திருக்கின்றது. காலை 9:12 வரைக்கும் இன்றைய பொழுதிலும் நேற்று இன்று நாளை கேட்கலாம். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மிக்க மகிழ்ச்சியோடு மீண்டும் சந்திக்கும் நான் மதுமிதா. அனைத்தையர்களுக்கும் இனிய காலை வணக்கம். நன்றி ரமணன். 2026 ஆகஸ்ட் மாதத்தின் 7ஆம் திகதி வெள்ளிக்கிழமையின் காலை வேளை. இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் திகதியில் பிறந்த நாள், திருமண நாள், சில நாட்களை கொண்டாடுகின்ற நேர்கள் அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலும் மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். புத்தம்புதிய அழகான இந்த நாளும் உங்களுக்கு சந்தோஷமாக தொடர வாழ்த்துக்கள். தொடர்ந்து வருகின்ற வார இறுதி நாட்களும் கூட மிக மிக மகிழ்ச்சியாக அமையட்டும் என்று சொல்லியும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு நேற்று இன்று நாளை இப்போது ஆரம்பிக்கின்றோம். தொடர்ந்தும் இணைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம் ஓடு.

காலை 9:08 இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் காலை ஒலிபரப்பில் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வெள்ளிக்கிழமையின் காலை பொழுதில் அதிக சூரிய ஒளிச்சம் இல்லாத ஒரு நிலையில் தான் இந்த காலை பொழுதை நாங்கள் வரவேற்றிருக்கின்றோம். இந்த இனிய காலை வேளையில் நாங்கள் ஒரு முக்கியமான சிந்தனை ஒன்றையும் கூட பார்க்கலாம். இன்றைய சிந்தனை என்ன சொல்கின்றது என்று சொல்லி பார்த்தால், ஒரே பக்கத்தில் எழுத வேண்டிய உங்களது கவலைகளை ஒவ்வொரு நாளும் நினைத்து நினைத்து உங்களது வாழ்க்கை புத்தகம் முழுவதுமே நிரப்பி விடாதீர்கள் என்ற ஒரு அழகான சிந்தனை தான் முக்கியமான ஒரு தகவலை எங்களுக்கு சொல்லுகின்றது. கவலைகள் வாழ்க்கையில் வந்து போகலாம், ஆனால் அவை ஒரு சில சமயங்களில், அதாவது ஒரு சில நாட்களாக இருக்கலாம், அல்லது ஒரு சில கணங்களாக இருக்கலாம், அந்த ஒரு குறுகிய நேரத்தில் அல்லது குறுகிய காலத்தில் மறக்கப்பட வேண்டியவையாகத்தான் இருக்கின்றன. வாழ்க்கை வந்து மிகவும் அழகானது. நாங்கள் தொடர்ச்சியாக அந்த கவலைகளையும் துன்பங்களையும் மனதில் இருத்தி அவற்றை சுமந்து கொண்டிருப்பதன் மூலமாக எங்களது வாழ்க்கை புத்தகம் முழுவதுமே அவற்றையே நாங்கள் நிரப்பி விடுகின்றோம். எனவே நல்ல விடயங்கள், மகிழ்ச்சியான தருணங்களை நிரப்புவதற்கான அந்த இடத்தை நாங்கள் முழுமையாகவே கவலைகளினாலும் துன்பங்களினாலும் நிரப்புகின்ற போது வாழ்க்கை வந்து எங்களுக்கு சுவாரஸ்யமானதாகவும் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடியதாகவும் இருக்கப் போவதில்லை என்பதைத்தான் இங்கு சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். எனவே எல்லோருக்கும் பொதுவானதுதான் இந்த கவலைகள், துன்பங்கள் எல்லாமே. அவை வருகின்ற போது அவற்றை எதிர்கொண்டு அதற்கு பிறகு அவற்றை மறந்து அவை தந்திருக்கக்கூடிய பாடங்களை வைத்து மீண்டும் அந்த மாதிரியான சிக்கல்களை சந்திக்காமல் நாங்கள் பயணிக்க கற்றுக்கொள்ளுதல் தான் மிக மிக அவசியமாகின்றது. அனுபவ பாடங்கள் எப்போதும் எங்களுக்கு தேவைப்படும். அவற்றை நாங்கள் சிறந்த வகையில் வாழ்க்கையில் அடுத்த தவறை செய்யாத வகையில் நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளுதல் மிக முக்கியமானதே தவிர, நாங்கள் சந்தித்திருக்கக்கூடிய துன்பங்களையும் கவலைகளையும் தொடர்ச்சியாக நினைத்து கொண்டே இருக்கின்ற மகிழ்ச்சி அனைத்தையும் தொலைத்து விடாதீர்கள் என்பதைத்தான் இந்த சிந்தனை ஒரு முக்கியமான சிந்தனையாகவும் கூட சொல்லி நிற்கின்றது. ஒரு பக்கத்தில் எழுத வேண்டிய உங்களது கவலைகளை ஒவ்வொரு நாளும் நினைத்து நினைத்து உங்களது வாழ்க்கை புத்தகம் முழுவதுமே நிரப்பி விடாதீர்கள். பல பக்கங்கள் இருக்கின்ற அந்த புத்தகத்தில் நாங்கள் கவலைகளை நிரப்ப கற்றுக்கொண்டோமாக இருந்தால் அதில் எழுதுவதற்கும் நிரப்புவதற்கும் நல்ல விடயங்கள் எதுவுமே எங்களுக்கு புலப்பட போவதில்லை என்பதைத்தான் இங்கு நாங்கள் நிச்சயமாக சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. எனவே முக்கியமான ஒரு செய்தியை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியதாகவும் கூட இருக்கும். வருபவற்றை நினைத்து தொடர்ந்து சியாக நாங்கள் அந்த கவலைகளுக்குள்ளே சிக்கிக் கொள்ளாமல், அவற்றுக்குள் அமிழ்ந்து விடாமல் நாங்கள் அதையும் ஏற்றுக்கொண்டு பயணிக்க கற்றுக்கொள்ளுதல் என்பது மிக மிக அவசியமாகின்றது என்பதை சொல்லுகின்ற இன்றே இந்த சிந்தனையும் கூட நினைவிலே வைத்துக் கொள்ளலாம். சூரிய வெளிச்சம்தான் இல்லை, இருந்தாலும் கூட நல்ல ஒரு வெப்பநிலை உயர்வுடன் தான் காலை பொழுதை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். 21 இப்போதைய வெப்பநிலை, 25°C நாங்கள் உடனடியாக பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். ஒரு சில இடங்களில் கொஞ்சம் வெளிச்சம் இருக்கின்றது, ஆனாலும் பல இடங்களில் முகில் மூடி இருக்கக்கூடிய நிலையைத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். மழைக்கான வாய்ப்புகள் இன்றைய தினம் பகல் பொழுதிலேயே சொல்லப்படுகின்றன. ஒரு 11 மணிக்கு பிறகே மெல்லிய தூறல் தொடங்கலாம் என்பதைத்தான் இப்போதைய தகவல்கள் கூறுகின்றன. இன்றைய தினம் வெப்பநிலை உயர்வாக ஒரு 24°C இருக்கக்கூடிய வாய்ப்புகளை நாங்கள் சந்திக்கின்றோம். 32°C நாங்கள் கூடிய உணர்லையாகவும் கூட உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆனால் மாலை பொழுதில் சூரிய வெளிச்சத்துக்கான வாய்ப்புகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. மதிய வேளையில் மழை தூறல் இருக்கலாம். அதிகளவு மழை இல்லை, ஆனாலும் கூட தூறலாக அது தொடர்வதற்கான வாய்ப்புகளை தான் நாங்கள் சந்திக்கின்றோம். இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை, அதிக வெளிச்சத்துடன் இருக்கப் போவதில்லை. மாலை பொழுதில் சூரிய வெளிச்சத்தை எதிர்பார்க்கலாம். இரவு வேளை 21 இருக்கும், 25°C இரவின் உடனடியாகவும் இருக்கும். 8:33 இன்று சூரிய அஸ்தமனம் இருக்கும் என்பது தொடர்பான தகவல்களும் கூட இப்போது பகிரப்பட்டிருக்கின்றன. நாளைக்கு நாளன்றைக்கு இந்த வருகின்ற வார இறுதி என்று சொல்லி பார்த்தால் சனிக்கிழமை மழையை தரலாம். காலையிலிருந்தே மழையோடு தான் நாங்கள் சனிக்கிழமையை ஆரம்பிப்போம். 3 மில்லிமீட்டர் வரைக்கும் கூட மழை இருக்க போகின்ற சாத்தியங்கள் சொல்லப்படுகின்றன. நாளைக்கு மதிய வேளையில் 3 மில்லிமீட்டர், மாலை பொழுதில் 1 மில்லிமீட்டர் என்று சொல்லி தொடர்ச்சியாக தூறல் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்கின்றோம். வார இறுதி சனிக்கிழமை மதிய வேளை சூரிய வெளிச்சம் கொஞ்சம் தென்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. 26 வரை வெப்பநிலை உயர்ந்து 35 உணரக்கூடியதாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமையை பொறுத்தளவில் சூரிய வெளிச்சத்துடன் நாங்கள் அந்த நாளை அனுபவிக்கலாம். வார இறுதி நாளை 25 வெப்பநிலை 30 வரை உணர்நிலை உயர்வையும் எதிர்பார்க்கின்றார்கள். வருகின்ற ஞாயிறு இரவு வேளை மெல்லிய மழை தூறலும் கூட இருக்கலாம். தொடர்ந்து வருகின்ற திங்களை பொறுத்தளவில்
சூரிய வெளிச்சத்தோடு ஆரம்பிக்கும் திங்கட்கிழமை மதிய வேளையும் கொஞ்சம் முகையில் இருந்தாலும் வெளிச்சத்தை பார்க்கலாம். ஆனால் மாலை இரவு பொழுதில் அதிக மழைக்கான சாத்தியங்களை நாங்கள் சந்திக்கின்றோம். மாலை வேளை 5 மில்லிமீட்டரும் இரவு பொழுதில் 5-10 மில்லிமீட்டர் அளவிலான மழையும் இருக்கலாம் என்பதுதான் கூறப்பட்டிருக்கிறது. 25 வெப்பநிலை உயர்வும் 33 வரை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை 26-32 டிகிரி செல்சியஸை உணரப்போகின்றோம். வெளிச்சம் முகில் இணைந்திருக்கின்ற பகல் பொழுது எதிர்பார்க்கப்படுகின்றது. அடுத்த புதன் சூரிய வெளிச்சம் முகிலும் அணைந்திருக்கும். மழை கொஞ்சம் இருக்கலாம். 24 வெப்பநிலை 28 உணரப்போகின்றோம். வியாழக்கிழமை 24-27 தான் உணரப்படும். வெளிச்சமும் இருக்கும், மழை தூறலும் இருக்கலாம். அடுத்த வெள்ளி சூரிய வெளிச்சத்தை இப்போது சொல்லுகின்றார்கள். வெப்பநிலை அடுத்த வாரத்தில் சற்று குறைந்திருக்கக்கூடிய, 30 பார்க்க சற்று குறைவாக இருக்கக்கூடிய நிலைமையைத்தான் நாங்கள் இப்போது சந்திக்கின்றோம் என்பது தொடர்பான காலநிலை தகவல்களையும் கூட பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. 9:13 ஈஸ்ட் எஃப்எம் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது Zebra Blinds மிக குறைவாக $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது Zebra Blinds as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid models அடங்கலாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 கிலோமீட்டர் கோல்ட் கம்ப்ரஹென்சிவ் வாரண்டியும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விஷயமாக $2,000 வரை பெருமதியான ஸ்பெஷல் கிஃப்ட் மற்றும் சம்மர் பிரைசஸ் காத்திருக்கின்றன. அகமது தம்சீன், 437-860-7002.
3: ஹை ஃபை பார்பர் ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹார்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். Ramesh, 437-243-1719. 437-243-1719.
1: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஆட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன்ட் ப்ராப்பர்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 647-268-2710.
4: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை. 20க்கும் மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 கெனடி ரோட், ஸ்கார்ப்ரோ. 416-288-0994. kairalitaste.com.
5: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
6: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
5: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்
6: மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ். கிருபா தனபால சிங்கம், 416-298-2777. mortgagesolutions.ca.
7: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.

9:25 மெல்ல பேசுங்கள். திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்கின்றோம். ஈஸ்ட் எஃப்எம்இன் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வெள்ளிக்கிழமையின் காலை பொழுதில் எந்த வேளையில் போக்குவரத்து நிலைமைகளை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், தாமதங்கள் பெரியளவிலே இல்லாத ஒரு காலை பொழுதாக இருக்கின்றது. கோடைக்காலம் பாடசாலைகளிலே, அதுவும் வெள்ளிக்கிழமை வேறு, எனவே தாமதங்கள் குறைவாக இருக்கின்ற நிலையில் சுமூகமாக பயணிக்கக்கூடிய சாத்தியங்களைத்தான் நாங்கள் பல இடங்களிலும் சந்திக்கின்றோம் என்பது மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கின்றது. எனவே சுமூகமான போக்குவரத்துகளுக்கு உரிய நிலைமைகள் தான் பெரும்பாலான இடங்களில் காணப்படுகின்றன. ஒரு சில இடங்களில் தான் குறைந்தளவு தாமதங்கள் இப்போது தென்படுகின்றது. 401 வெஸ்ட் பவுண்டில் பேவியூ அவென்யூவை அண்மித்த பகுதியில் எக்ஸ்பிரஸில் சற்று அதிக தூரம் குறைந்த தாமதங்கள் நிலவுகின்றது. அதே மாதிரி தான் ஈஸ்ட் பவுண்டும் கூட அந்த பகுதியில் சற்று தாமதங்களை, பேவியூ பகுதியில் தாமதங்களை எதிர்கொள்கின்றது. வெஸ்ட் பவுண்டின் நிலைமைகள் தொடர்ந்து என்று சொல்லி பார்க்கின்ற போது எஸ்லிங்டன் அவென்யூவிலிருந்து மார்டின் குரோ ரோட் வரைக்கும் தாமதங்களை சற்று நீங்கள் சந்திக்கக்கூடியதாக இருக்கும். ஈஸ்ட் பவுண்ட் ஹைவே 47 பகுதிகளில் அதிக தாமதங்களும் அதுக்கு பிறகு குறைந்த தாமதங்களும் தொடர்ந்து நிலவுகின்றது. இந்த வேளையில் எஸ்லிங்டன் அவென்யூ தாண்டிய இடங்களில் கலெக்டர்ஸ் வந்து சற்று அதிக தாமதங்களை எதிர்கொள்ளக்கூடிய நிலைமை காணப்படுகின்றது. குறைந்த தூரம்தான், கீழ் ஸ்ட்ரீட் வரைக்கும் தாமதங்கள் சற்று தென்படுகின்றன. பேவியூ தாண்டிய இடங்களிலும் கூட லெஸ்லி ஸ்ட்ரீட் வரைக்கும் எக்ஸ்பிரஸில் குறைவான வாகன நெரிசல்கள் ஈஸ்ட் பவுண்டிலும் தென்படுகின்றன. டிவிபி சவுத் பவுண்ட் 401 தாமதங்கள் அதிகம் காணப்படுகின்றன. இந்த வேளையில் யோக்மில் ஸ்டோர் தாண்டிய பகுதிகள் வரைக்கும் அதிக தாமதங்களையும் அதுக்கு பிறகு குறைந்த தாமதங்களையும் நீங்கள் சந்திக்கக்கூடியதாக இருக்கும். எக்லிங்டன் தாண்டிய இடங்கள் வரைக்கும் தாமதங்கள் சற்று காணப்படுகின்றன. டிவிபி நோர்த் பவுண்டிலும் கூட எக்லிங்டன் தாண்டி பயணிக்கின்ற போது தொடர்ச்சியாக யோக் மில்ஸ் ரோட் வரைக்கும் தாமதங்களை சற்று நீங்கள் சந்திக்கக்கூடியதாக இருக்கும். 404 சவுத் பவுண்டிலும் கூட ஃபிஞ்ச் பகுதியிலிருந்து ஷெப்பர்ட் வரைக்கும் வாகன நெரிசல்கள் காணப்படுவதையும் கூட இந்த பொழுதில் தெரிவிக்கக்கூடியதாக இருக்கின்றது. 9:27 வீக்கெண்ட் வரப்போகின்றது. ஆனால் இந்த முறையும் நாங்கள் அதிக வெளிப்புற நடவடிக்கைகளுக்கான வாய்ப்புகளை எதிர்கொள்ளவில்லை. காரணம் என்று சொன்னால், ஒன்டாரியோவின் பல இடங்களிலும் இப்போது நீடிக்கக்கூடிய அந்த வார்ம் ஹியூமிட் அன்செட்டில்டு கண்டிஷன்ஸ் வந்து இடையிடையே வந்து போகக்கூடிய தண்டர்ஸ்டோம்ஸுக்கான வாய்ப்பை வந்து உருவாக்கி இருக்கின்றமை தொடர்பான காலநிலை தகவல்கள் தான் பகிரப்பட்டிருக்கின்றன. ஒரு மல்டிடே தண்டர்ஸ்டோமை தான் நாங்கள் இப்போது சந்திக்கின்றோம் என்பதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். வாரறுதி வருகின்ற போது இந்த நிலைமைகள் தொடர்ச்சியாகவே இருக்க போகின்ற சாத்தியங்கள் சொல்லப்படுகின்றன. 30 தாண்டிய வெப்பநிலையும் 35 அண்மித்திருக்கக்கூடிய உணர்லையும் பல இடங்களிலும் இருக்கும் என்பதையும் சொல்லியிருக்கிறார்கள். அதுக்கு பிறகு அடுத்த வாரத்தில் தான் கொஞ்சம் இந்த காலத்தில் இருக்கக்கூடியது மாதிரியான கொஞ்சம் கூலரான சீசனல் ஏர் வந்து வருவதன் காரணமாக வெப்பநிலை சற்று சரிந்திருக்கக்கூடிய நிலைமைகள் எதிர்வு கூறப்படுகின்றன. ஆனால் இடையிடையில் வரக்கூடிய தண்டர் ஸ்டோம்ஸை அடுத்த வாரத்திலும் நாங்கள் சந்திக்கக்கூடிய நிலைமைகள் இப்போது எதிர்வு கூறப்படுகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகின்ற விடயம், மழை அதிகம் இருப்பதன் காரணமாக கொஞ்சம் தாழ்வான பகுதிகளுக்கு பயணிப்பதாக இருந்தால் நீங்கள் அங்கிருக்கக்கூடிய அந்த வெதர் அலர்ட்ஸ் தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்ளுங்கள் என்பது தொடர்பாகத்தான் அந்த தகவல்

இப்போது பகிரப்பட்டிருக்கின்றன. நாளைக்கு சனிக்கிழமை வந்து பலமான அடிஷனல் தண்டர்ஸ்டோம் ரிஸ்கை நாங்கள் மீண்டும் சந்திக்கின்றோம் என்பது தொடர்பாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. இடையில் ஞாயிற்றுக்கிழமை சற்று மழை குறைவாகவும் வெளிச்சத்துடனும் இருக்கலாம். அடுத்த திங்கள் மீண்டும் கனமழையை நாங்கள் சந்திக்கக்கூடிய நிலைமைகள் எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது ஒன்டாரியோவில் என்பதைத்தான் இந்த பொழுதில் சொல்ல முடிகின்றது. 9:29 மீஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: Ajax Nissan and Infiniti Servings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicksும் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infiniti QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960
1: சன்ஃப்ளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை ஜூலை 25 முதல் ஆகஸ்ட் 25 தேதி வரை அனைத்து வீட்டு தளவாடங்களும் கொள்முதல் விலைக்கே விற்கப்பட உள்ளன. தரமான சோஃபாக்கள், பவர் ரெக்லைனர் சோஃபாக்கள், மேட்ரஸ்கள், அலுமாரிகள், சுவாமி மாடங்கள், சோஃபா பெட்கள், இன்னும் ஏராளம் செக்ஷனல் சோஃபாக்கள் மலிவு விலைகளில். அனைவரையும் அன்போடு அழைக்கின்றார்கள் சன்ஃப்ளவர் பர்னிச்சர், 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ. 4372632394 4162899993.
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060 You are in good hands with Allstate.
3: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோர்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோர்கேஜை CIBC-க்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோர்கேஜ் அட்வைசர். 416-821-0462-416-816-2124-0462-4 சம் கண்டிஷன் அப்ளை.
4: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144.
1: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
4: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
1: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட் அண்ட் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP பாரிஸ்டர் and solicitor.
4: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
5: MJS Gold House.
6: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது MJS.
5: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பணப்பரிமாற்ற சேவை போன்றவற்றுக்கு
6: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில் MJS. 416-299-1630.
5: MJS Gold House.
6: மின்னிடம் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.
7: அன்பு தமிழ் மக்களே, நான் SN சுரேந்தர் பேசுறேன்.
8: பாரிஜாத பூவே அந்த தேவலோகத்தேனே,
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் வானொலி ஈஸ்ட் FM. எப்பொழுதும் கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க.

நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை 9:43 ஆகி இருக்கின்றது. இந்த இனிய காலை வேளையில் ஒரு குட்டி கதை ஒரு முக்கியமான செய்தி எங்களுக்கு சொல்லுகின்றது. ஒரு இளைஞர் வந்து தனது எதிர்கால நம்பிக்கையை பற்றி விசாரிப்பதற்கு ஒரு ஜோதிடர் ஒருவரை பார்க்க செல்கின்றார். தனது எதிர்காலம் எப்படி இருக்கும், முன்னேற்றகரமானதாக இருக்குமா, நான் எப்போது வெற்றி பெறுவேன் என்று சொல்லியெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஆர்வம் அந்த இளைஞனிடையே அதிகமாக காணப்படுகின்றது. அந்த இளைஞனை வரவேற்ற அந்த ஜோதிடர் அந்த இளைஞனது கண்களுக்கு முன்பாக இரண்டு வட்டங்களை வரைகின்றார். ஒரு வட்டம் வெள்ளை நிறத்திலும் மற்றைய வட்டம் கருப்பு நிறத்திலும் அங்கு வரையப்படுகின்றது. பின்னர் அந்த ஜோதிடர் என்ன செய்கின்றார் என்று சொன்னால், அந்த வட்டங்களுக்கு இடையில் ஒரு பூச்சி ஒன்றை பிடித்து விடுகின்றார். அந்த பூச்சியை வைத்துவிட்டு அவர் சொல்லுகின்றார், இந்த பூச்சி வெள்ளை வட்டத்திற்குள் தவழ்ந்ததாக இருந்தால் உனது எதிர்காலம் மிக பிரகாசமாகவும் முன்னேற்றகரமானதாகவும் சிறப்பானதாகவும் இருக்கும். ஆனால் அதுவே அந்த பூச்சி வந்து கருப்பு வட்டத்திற்குள் ஊர்ந்து சென்றால் உனது எதிர்காலம் முடிந்து விட்டது என்று சொல்லி அர்த்தமாகின்றது. நீ முற்றாக அழிந்து விடுவாய், உனக்கு எதிர்காலமே இல்லாமல் இருக்கும் என்று சொல்லித்தான் அந்த ஜோதிடர் சொல்லுகின்றார். இப்போது தனது எதிர்காலம் தொடர்பாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஆர்வத்தோடு கண்களில் உற்சாகம் வழிய காத்திருக்கின்றான் அந்த இளைஞன். இப்போது அந்த பூச்சி மெதுவாக நகரத் தொடங்குகின்றது. வட்டங்களுக்கு இடையில் அது விழுந்தவுடன் கொஞ்சம் கொஞ்சமாக அது வெள்ளை வட்டத்தை நோக்கித்தான் ஊர்ந்து செல்ல தொடங்குகின்றது. ஆரம்பத்தில் இந்த விளையாட்டு மிக உற்சாகமாக இருக்கின்றது. அந்த வெள்ளை வட்டத்திற்குள் அந்த பூச்சி சென்றதும் தனக்கான அந்த பிரகாசமான எதிர்காலம் தனக்கு தென்படும் என்று சொல்லி மிகுந்த ஆர்வத்தோடு அந்த இளைஞனும் கூட கண்களை வெட்டாமல் அந்த பூச்சியையே பார்த்து கொண்டிருக்கின்றான். அந்த வெள்ளை வட்டத்தின் விளிம்பிற்கு அந்த பூச்சி வருகின்றது. எனவே தனது எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் என்ற ஒரு பெருநம்பிக்கையோடு அதை பார்த்து கொண்டிருந்த இளைஞனுக்கோ இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதிர்ச்சி மனதுக்குள் தென்படத் தொடங்குகின்றது. காரணம் என்ன சொன்னால், அந்த வட்டத்தின் விளிம்புக்கு அந்த பூச்சி வந்ததும் அது இப்போது திரும்பி விடுகின்றது. அந்த வெள்ளை வட்டத்திலிருந்து கருப்பு வட்டத்தை நோக்கி அது ஊர்ந்து செல்ல தொடங்குகின்றது. அந்த பூச்சி படிப்படியாக அவனது எதிர்காலத்திலிருந்து, அவனது இலக்குகளிலிருந்து, அவனது ஆசையிலிருந்து வெகு தூரம் விலகி செல்வதை அந்த இளைஞன் பார்க்கின்றான். அவனது மனதுக்குள்ளே ஒரு படபடப்பு கொஞ்சம் கொஞ்சமாக தோன்றத் தொடங்குகின்றது. அந்த பூச்சி கடைசியாக அந்த கருப்பு வட்டத்திற்குள்ளே நுழைவதற்கான அந்த விளிம்பிற்கு வந்து சேருகின்றது. திடீரென்று அவன் ஒரு காரியம் செய்கின்றான். சட்டென்று தனது கைகளை நீட்டி அதை எடுத்து மிக விரைவாக ஒரு கணப்பொழுதில் மிக கவனமாக வெள்ளை வட்டத்திற்குள்ளே அவனே தனது கைகளினால் இறக்கி விடுகின்றான். இந்த ஒரு எதிர்பாராத சம்பவத்தை பார்த்த அந்த ஜோதிடருக்கோ பெரும் அதிர்ச்சி. இளைஞரை பார்த்து சற்று கோபமாகத்தான் கேட்கின்றார், ஏன் இப்படி செய்தாய் என்று சொல்லி. அதற்கு அந்த இளைஞன் சிரித்துக்கொண்டே பதில் சொல்லுகின்றான், எனது எதிர்காலம் எனது கண் முன்னே இல்லாமல் அழிந்து போவதை எப்படி நான் கைகளை கட்டிக்கொண்டு பார்த்து கொண்டிருக்க முடியும்? எதிர்காலம் இருளில் இறங்குவதை உட்கார்ந்து பார்க்க என்னால் முடியவே முடியாது. இன்னும் நான் ஏதாவது செய்ய முடியுமா என்று சொல்லி அப்போது நான் அதிர்ச்சியோடும் படபடப்போடும் யோசித்த போதுதான் எனக்கு ஒரு எண்ணம் மனதில் தோன்றுகின்றது. பூச்சி கருப்பு வட்டத்திற்குள் இறங்குவதற்கு முன்பே அதனை பிடித்து எனது சிறந்த எதிர்காலம், ஒளிமயமான எதிர்காலம் இருக்கக்கூடிய அந்த வெள்ளை வட்டத்திற்குள் அதனை நான் விட்டுவிட்டால் நான் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பேன் அல்லவா என்று சொல்லி நான் நினைத்தேன். அதை செய்து முடித்தேன். என் எதிர்காலம் பாழகி போவதை கையை கட்டிக்கொண்டு பார்த்து கொண்டிருக்க நான் ஒன்றும் முட்டாள் இல்லை. என் விதி என் கையிலேயே உள்ளது என்று சொல்லி பதிலளித்து விட்டு வேகமாக எழுந்து போய் விடுகின்றான் என்பதுதான் அந்த ஒரு குட்டி கதை. உலகில் என்ன நடந்தாலும் உங்களது வாழ்க்கையை நீங்கள் விரும்பும் இடத்தில் எடுத்து சென்று வாழ்வதற்கான வாய்ப்பு அல்லது வாழ்வதற்கான உரிமை உங்களிடம்தான் இருக்கின்றது. உங்கள் வாழ்க்கையை வடிவமைத்து அதனை எந்த திசையில் செலுத்த வேண்டுமோ அந்த திசையில் இயக்கக்கூடிய சக்தி உங்களது கைகளில் தான் உள்ளது. ஒரு இடத்தில் உட்கார்ந்து கொண்டு வாழ்க்கை பாழகி போவதை பார்த்து புலம்பிக் கொண்டிருக்காமல் எழுந்து உங்களது வாழ்க்கையின் ஓட்டத்தை தீர்மானிப்பதற்காக உழைக்கத் தொடங்குங்கள், செயல்படத் தொடங்குங்கள். நடவடிக்கைகளை நீங்கள் தொடர்ந்து முன்னெடுக்கின்ற போது அந்த வாழ்க்கையில் சரிவுகளை சரி செய்து நீங்கள்
முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி அழகான இந்த சிந்தனை கதையின் மூலமாக சொல்லலாம். எங்களது எதிர்காலத்தை தீர்மானித்து இன்னும் ஒருவர் சொல்வதற்கு அவருக்கு உரிமை இல்லை என்று சொல்லி நாங்களே எங்களது எதிர்காலம் தொடர்பான முடிவுகளை எடுத்தல் மிக மிக அவசியமாகின்றது. வாழ்க்கை சரிந்து கொண்டே போகின்ற போது எல்லாம் காலம் சரியில்லை, விதி சரியில்லை என்று சொல்லி கைகளை கட்டிக்கொண்டு நாங்கள் பார்த்து கொண்டிருந்தால் ஒரு பெரும் பள்ளத்திற்குள் தான் நாங்கள் சென்று வீழ்ந்துவிடக்கூடியதாக இருக்கும். எனவே வாழ்க்கையில் ஒரு சிறு பின்னடைவு, சிறு சறுக்கல் ஏற்படுகின்றது என்று சொல்லி நீங்கள் கண்டுகொள்ளுகின்றீர்களாக இருந்தால் அந்த கணத்திலிருந்தே மிக அதிகமாக உழைக்க தொடங்குங்கள். முயற்சிகளை தொடர்ந்து முன்னெடுங்கள். அந்த வாழ்க்கை பாதையை மாற்றக்கூடிய பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை தொடர்ந்து செய்வதன் மூலமாக நீங்கள் அந்த சரிவிலிருந்து உங்களையும் உங்களது வாழ்க்கையையும் எதிர்காலத்தையும் பாதுகாத்து கொள்ள முடியும் என்பதைத்தான் இந்த சிந்தனை சொல்லுகின்றது. எனவே உட்கார்ந்த இடத்தில் இருந்து கொண்டு ஒரே விடயம் தொடர்பாக தொடர்ந்து புலம்பிக் கொண்டிருந்தால் எதையும் எங்களால் சாதித்துவிட முடியாது என்பதையும் இங்கு சொல்லுகின்றது. எதிர்காலம் தொடர்பான பல விடயங்களை நாங்கள் தொடர்ந்து தெரிந்து கொள்ளக்கூடிய ஆர்வம் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் கூட எங்களது சரிவுகளை நாங்களே முற்கூட்டியே தீர்மானித்து விடுகின்றோம். இது இப்படித்தான் நடக்குமப்பா என்று சொல்லி எப்போதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள துணிந்து விட்டோமாக இருந்தால் எதையுமே எங்களால் சரி செய்துவிட முடியாது. தொடர் உழைப்பு, தொடர் முயற்சி, அது மட்டுமே எங்களது வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல விடயங்களை தீர்மானிக்கின்றது என்பது தொடர்பாக இந்த அழகான சிந்தனை கதை முக்கியமான செய்தியை சொல்லுகின்றது. வெற்றி பெறுவதற்கான சக்தி உங்களது கைகளிலேயே இருக்கின்றது என்பது தொடர்பாக ஒரு முக்கியமான சிந்தனையும் கூட இங்கு நாங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. 9:49 ஈஸ்ட் எஃப்எம் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: நாட்டுக்கொரு பண்பலை
1: உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறே தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஓரஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் ஜே கே ஆர் சலோன். தொடர்புகளுக்கு ரூபன் 6 4 7 2 9 3 5 8 9 9 6 4 7 2 9 3 5 8 9 9.
2: உங்கள் அனைத்து விதமான மோர்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP Mortgages Inc. மார்க்கம் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், சுவீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோர்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோர்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP Mortgages Inc. ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881
0: இந்துவாலயம் வருடாந்த திருவிழா 2026 ஆகஸ்ட் 6 வியாழக்கிழமை கணபதி ஹோமத்துடன், ஆகஸ்ட் 7 வெள்ளிக்கிழமை அலங்கார திருவிழா ஆரம்பம், ஆகஸ்ட் 13 வியாழக்கிழமை வேட்டை திருவிழா, 14 வெள்ளிக்கிழமை சப்பரம், ஆகஸ்ட் 15 சனிக்கிழமை தேர், 16 ஞாயிற்றுக்கிழமை தீர்த்தம், ஆகஸ்ட் 18 செவ்வாய்க்கிழமை வைரவர்மடை, 21 பூங்காவன திருவிழா மற்றும் வரலட்சுமி பூசை. ஸ்ரீ நவதுர்கை இந்துவாலயம், 1916 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், யூனிட் 2 B-Vid-B, கட்டிடத்தின் பின்புறம் அமைந்துள்ளது. 416-226-9101.
3: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
4: அது சரி.
3: உங்களுக்கு ஆடி கார்.
4: என்னது?
3: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
1: விஜயா ஜுவல்லரியின் 2 கொண்டாட்டம் அக்டோபர் 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2 கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி,
0: 416-900-4599. ஃபார்முலா ஹோண்டாவில் இந்த மாதம் டபுள் லாயல்டி ப்ரோக்ராம். ஹோண்டா வாகனம் ஒன்றை லீஸ் அல்லது ஃபைனான்ஸ் செய்துள்ள வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. 2026 மாடல் கிளியர் அவுட் சேலில் CRV LX 2 வீல் டிரைவ்களை $3,000 சேவிங்ஸுடன் பெறுங்கள். அதுடன் 2027 HRV LX 2 வீல் டிரைவ்களை $1,000 சேவிங்ஸுடன் பெறுங்கள். இன்னும் பல்வேறு விசேட ஆஃபர்கள் பற்றி அறிந்து கொள்ள அழையுங்கள். ஷான் சர்வானந்தன், 416-720-1184.
5: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் ஸ்கார்ப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்கார்ப்ரோ. பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில், 416-731-7044. செலசி.ca.
6: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம் ஈஸ்ட் FM 102.7.

சூரிய வருஷம் குறைவாக இருக்கின்ற வெள்ளிக்கிழமையின் காலை பொழுதில் இசெஃபமின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இசெஃபம் தொடர்புகளுக்கு 416-8241212 இசெஃபம் 102.7@gmail.com இமெயில் முகவரி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் இசெஃபம் தமிழ், யூடியூபில் இசெஃபம் 102.7. எரிபொருள் விலையில் தொடர்ச்சியாக குறைகின்ற போக்கை நாங்கள் சந்தித்திருக்கிறோம் இன்று வரைக்கும். ஆனால் நாளைக்கு 2% விலை உயரலாம் என்பது தொடர்பாகத்தான் இப்போதே தகவல்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. இன்றும் கூட 1% விலை குறைந்திருந்தது, ஆனால் நாளைக்கு 2% விலை உயரும் என்பது எதிர்பார்க்கப்படுகின்றது. 22 இப்போதைய வெப்பநிலை, 27 நாங்கள் உணர்ந்த நிலையாக பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். முகில் நிறைந்திருக்கின்றது. சூரிய வெளிச்சத்துக்கு வானம் வந்து அதிகம் வலிவிடவில்லை. மழைக்கான சாத்தியங்கள் தொடர்கின்றன. 12 மணி அளவில் மழை தூர தொடங்கலாமாம். 1 மணி அளவில் சற்று அதிகமான மழை எதிர்பார்க்கப்படுகின்றது. பிற்பகல் வேளை வரைக்குமே மழை தூரல் தொடர்வதற்கான சாத்தியங்களை தான் நாங்கள் இன்றைக்கு சந்திக்கின்றோம். ஆனால் மாலை இப்பொழுதில் சூரிய வெளிச்சம் சற்று தென்படக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றன. 3-4 மணி வரைக்குமே மெல்லிய மழை தூரல் இருக்கலாம். அதுக்கு பிறகு கிளவுடியாக இருக்குமா. 6-7 மணி அளவில் சூரிய வெளிச்சம் கொஞ்சமட்டி பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்பதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் முகிலும் கூட தொடர்ச்சியாக வானத்தில் தென்படக்கூடிய நிலைமைகள் என்று எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றன. 24 கூடிய வெப்பநிலையாகவும் 32 கூடிய உணர்நிலையாகவும் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமையில் இருக்கும். தொடர்ந்து வீக்கெண்டிலும் கூட பாதிப்புகளை சற்று ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இந்த தண்டர்ஸ்டோம் வருவதற்கான சாத்தியங்கள் சொல்லப்படுகின்றன. சனிக்கிழமை நாளைக்கு வந்து காலையிலிருந்தே மழை இருக்கலாம். மதிய பொழுதில்தான் கொஞ்சம் சூரிய வெளிச்சம் தென்படக்கூடிய சாத்தியம் இருக்கின்றது. 26 வெப்பநிலை 35 வரை உணரப்போகின்றோம். எனவே வெப்பமும் கூட உயர்வாகத்தான் நாளைக்கும் கூட நீடிக்கும். அதிகளவில் வெளிச்சத்தை பார்க்க முடியாது. மாலை வரைக்குமே மழை தூர்வதற்கான சாத்தியம் இருக்கின்றது. ஞாயிற்றுக்கிழமைதான் கொஞ்சம் பிரகாசமாக மீண்டும் வரலாம். காலை மதியம் சனியாகவே இருக்கும். மாலை பொழுதில் கொஞ்சம் முகில் இருக்கலாம். இரவு வேளை மெல்லிய மழை மீண்டும் இருக்கக்கூடிய சாத்தியம் சொல்லப்படுகின்றது. அன்றைக்கு வெப்பநிலை 25-30 நாங்கள் உணரப்போன்றோம். ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை என்று சொல்லி பார்த்தால் காலையில் வெளிச்சம், அதுக்கு பிறகு ஃபியூ ஷவர்ஸை தான் தொடர்ந்து எதிர்கொள்ளப் போன்றோம். இரவு வரைக்குமே மழைக்கான வாய்ப்புகள் சொல்லப்படுகின்றன. திங்கட்கிழமை 25 வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ் வரை உணர்நிலையும் நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இருக்கும். செவ்வாய்க்கிழமை பிரதானமாக வெயில், 26 வெப்பநிலை, 32 உணரப்படும். அடுத்த புதன் 24-28 வரை உணர்நிலை உயர்வை எதிர்பார்க்கலாம். மழையும் கொஞ்சம் வரலாம். அடுத்த வியாழன் 24-27 உணர்நிலையாக இருக்கும் என்பது தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. தாய்லாண்டின் கேபிட்டல் பேங்காக், அதற்கு அருகிலே இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் ஒரு டீனேஜர் ஒருவர் தனது கிராண்ட் பேரண்ட்ஸை சுட்டுக் கொண்டதுக்கு பிறகு பாடசாலையை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்தியதில் குறைந்தது 7 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்பது தொடர்பான தகவல்கள் வந்து இப்போது அதிகம் வெளியிடப்படுவதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தாய்லாந்தின் தலைநகராக இருக்கக்கூடிய பேங்காக்கு அருகில் இருக்கின்ற டெப்சிரின் ஸ்கூல் ஒன்றில்தானாம் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றமை தொடர்பான புகைப்படங்கள், செய்திகள் எல்லாமே தொடர்ந்து வெளியிடப்படுகின்றன. பலர் வந்து வேலிகள் எல்லாவற்றையும் தாண்டி இந்த துப்பாக்கிச்சூட்டிலிருந்து தப்புவதற்காக அந்த பகுதியிலிருந்து ஓடியிருக்கின்றார்கள் என்பது தொடர்பான அனுபவங்களையும் கூட இப்போது பகிர தொடங்கியிருக்கின்றார்கள். இந்த நிலையில் தாய்லாந்தின் பிரைம் மினிஸ்டர் அவுனோட்டின் சான்விகார்குல் இப்போது செய்தியாளர்களிடம் இந்த சம்பவம் தொடர்பாக பேசிய போது பல தகவல்களை பகிர்ந்திருக்கின்றார். 30 பேர் வரைக்கும் இந்த சம்பவத்திலே காயமடைந்திருக்கின்றார்கள். அதில் 9 பேர் வந்து சீரியஸான கண்டிஷனில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெறுகின்றார்கள் என்பது தொடர்பாகவும் அவர் கூறியிருப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த தாக்குதல் வந்து நன்கு திட்டமிடப்பட்ட தாக்குதல் என்பது தொடர்பாகவும் அவர் அந்த தகவலை பகிர்ந்திருக்கின்றார். அதே நேரம் சந்தேகத்திற்கிடமான 14 வயதான அந்த டீனேஜரும் கூட உயிரிழந்திருக்கின்றார் இந்த சம்பவத்தில் என்பதை கூறுகின்றார்கள். அதே நேரம் அவரது வீட்டில், அவரது அந்த சொத்துக்கள் இருக்கக்கூடிய இடத்தில் இப்போது தேடுதல்கள் நடைபெற்று வருவதையும் கூட செய்திகள் சொல்லுகின்றன என்பதைத்தான் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலையில் அண்மைய நாட்களில், அதாவது இந்த வருடத்திலே, இந்த மாதிரி தாய்லாந்தின் பாடசாலைகளில் துப்பாக்கி சூடு நடத்தப்படுவது இது 2வது சம்பவம் என்பது தொடர்பாக சொல்லப்படுகின்ற சூழ்நிலையில் இந்த துப்பாக்கிகளை வைத்திருக்கக்கூடிய அந்த ஓனர்ஷிப் தொடர்பான கட்டுப்பாடுகள் இறுக்கமாக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பான குரல்கள் இப்போது மீண்டும் எழுப்பப்படுவதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. பிரைம் மினிஸ்டரும் கூட இது தொடர்பாக சொல்லியிருக்கின்றார். துப்பாக்கிகளை
கட்டுப்படுத்துகின்றமை தொடர்பான புதிய கட்டுப்பாட்டு சட்டத்தை அறிமுகப்படுத்துவதற்கான உறுதிமொழியும் அவரால் இப்போது வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த முன்மொழியப்பட்டிருக்கின்ற புதிய சட்டத்தின் அடிப்படையிலே பார்த்தால் பொதுமக்கள் இப்படிப்பட்ட ஆபத்தான ஆயுதங்களை எடுத்து செல்வதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என்பதை அவர் சொல்லியிருக்கின்றார். இந்த புதிய சட்ட விதிமுறைகளின்படி பணியிலே இருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகள் மட்டும்தான் துப்பாக்கிகளை எடுத்து செல்ல அனுமதிக்கப்படுவார்கள் என்று சொல்லியும் கூட அனூட்டின் சான்விராகுல் செய்தியாளர்களிடம் கூறியிருப்பதையும் பார்க்க முடிகின்றது. அதே நேரம் இந்த முன்மொழியப்பட்டிருக்கின்ற இந்த சட்டம் வந்து துப்பாக்கி உரிமையை கடுமையாக்குமா என்பது தொடர்பான இந்த ஒரு விவரத்தையும் கூட அவர் வெளியிடவில்லை. துப்பாக்கிகளை எடுத்து செல்வதில் இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகளை இறுக்கமாக்குவது தொடர்பாக தான் அவர் இப்போதே இந்த தகவல்களை வழங்கியிருக்கின்றார். ஆனால் அந்த துப்பாக்கிக்கான அந்த உரிமம் வழங்கப்படுதல் தொடர்பான கட்டுப்பாடுகளை இறுக்கமாக்குகின்றமை தொடர்பான தகவல்கள் வெளியிடப்படவில்லை என்பதையும் இப்போதே செய்திகள் சொல்லுகின்றன. இந்த டெப்சேரின் என்று சொல்லப்படுகின்ற அந்த பாடசாலை என்று சொல்லி பார்த்தால் தாய்லாந்தில் இருக்கக்கூடிய ஒரு வெல் நோன் செகண்டரி ஸ்கூலாகத்தானாம் இருக்கின்றது. பல்வேறுபட்ட கிளைகள் தாய்லாந்தின் பல பகுதிகளிலும் காணப்படுகின்றனவாம். இதன் ஒரிஜினல் கேம்பஸ் வந்து தாய்லாந்தின் ராயல் ஃபேமிலியினால் 1885 ஆண்டில் உருவாக்கப்பட்டது என்பதைத்தான் இங்கு சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். அதுக்கு பிறகு பல இடங்களிலும் அதன் கிளை பாடசாலைகள் வந்து அதே பேரில் இப்போது மிக பிரபலமாக இயங்கி வருவதையும் கூட கூறியிருக்கின்றார்கள். தாய்லாந்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பெரும் பணக்காரர்கள் அல்லது அரசியல்வாதிகள், முக்கிய பிரமுகர்கள் அல்லது குழந்தைகள் படிக்கக்கூடிய ஒரு பிரபலமான பாடசாலைகளாகவும் கூட இந்த பாடசாலைகள் இருக்கின்றன. அரச குடும்பத்தினரும் கூட இந்த பாடசாலையில் கல்வி கற்பது வந்து வழக்கமான ஒன்றாக காணப்படுகின்றது என்பதைத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த எஜுகேஷனல் பிரஸ்டீஜ் என்று சொல்லப்படக்கூடிய கல்வி பெருமையுடன் தொடர்பு கொண்ட ஒரு பாடசாலையாகவும் கூட இந்த டெப்சிரின் என்று சொல்லப்படுகின்ற பாடசாலை இருக்கின்றமை தொடர்பான தகவல்களும் இப்போது வெளியிடப்பட்டிருக்கின்றன. 10:10 ஈஸ்ட் எஃப்எம் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

காலை 10:15 ஈஸ்டெஃபோடு இணைந்திருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. வென்ற வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 7 மிக முக்கியமான 3 நாடுகள் இடையிலான ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்திடப்பட்டிருக்கின்றமை தொடர்பான தகவல்களை வந்து இன்று அதிகம் காணக்கூடியதாக இருக்கின்றது. மெக்கா ஜாயின்ட் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட்ஸ் என்று சொல்லித்தான் இப்போதே இந்த ஒப்பந்தம் வந்து கையெழுத்திடப்பட்டிருக்கின்றது. மெக்கா ஜாயின்ட் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட், இது வந்து முக்கியமான 3 நாடுகள் இதில் கையெழுத்திட்டிருக்கின்றன. சவுதி அரேபியா, பாகிஸ்தான் அண்ட் துருக்கி ஆகிய 3 நாடுகளும் தான் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கின்றமை இப்போது அந்த பிராந்தியத்தில் எதிர்கொள்ளப்படுகின்ற ஆபத்து தொடர்பான கவலைகளை அதிகரித்திருக்கின்றமை தொடர்பாகத்தான் இப்போதே இந்த செய்திகளை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதிகரித்து வரக்கூடிய அந்த பாதுகாப்பு கவலைகள் அதிகம் நிலவுகின்ற இந்த காலகட்டத்தில்தான் இந்த 3 பிராந்திய வல்லரசுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் விதமாகத்தான் இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கின்றது. மெக்கா ஜாயின்ட் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட், இது வந்து சவுதி அரேபியாவின் புனித நகராக இருக்கக்கூடிய மெக்காவில் தான் அது கையெழுத்திடப்பட்டிருப்பதன் காரணமாக இந்த பெயரையும் கூட இப்போது வைத்திருக்கின்றார்கள். இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே பார்த்தோம் சொன்னால், மிக முக்கியமாக ஒரு நாட்டின் மீதான தாக்குதலை ஏனைய 2 நாடுகளும் தங்கள் மீதான தாக்குதலாக கருதி அந்த நாட்டிற்கு ஒத்துழைப்பு வழங்கும் என்று சொல்லித்தான் இப்போதே இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. எனவே 3 நாடுகளின் மீதான தாக்குதலாகத்தான் அந்த ஒரு நாட்டின் மீதான தாக்குதல் கருதப்படும் என்று சொல்லியும் கூட இந்த 3 நாடுகளும் இணைந்து ஒரு ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட்டையும் இப்போது வெளியிட்டிருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. சவுதி ஹாலி சிட்டி ஆஃப் மெக்காவில் தான் சவுதியின் கிரவுன் பிரின்ஸ் முகமது பின் சல்மான், துருக்கியின் பிரசிடென்ட் ரிசப் டைப் எர்டோகன் மற்றும் பாகிஸ்தானின் பிரைம் மினிஸ்டர் ஷெபாஸ் ஷெரீப் ஆகிய 3 தலைவர்கள் இன்று சந்தித்து இந்த ஒப்பந்தத்தை உருவாக்கி இருக்கின்றமை தொடர்பான முக்கியமான தகவல்களை இப்போது காணக்கூடியதாக இருக்கின்றது. இதில் இன்னும் ஒரு விடயத்தையும் கூட சுட்டிக்காட்டுகின்றன செய்தி ஊடகங்கள். சுன்னி முஸ்லீம் மக்கள் அதிகம் வாழக்கூடிய அந்த சுன்னி முஸ்லீம் மெஜாரிட்டி ஸ்டேட்ஸாகத்தான் இந்த 3 நாடுகளும் இருக்கின்றன என்பதைத்தான் இங்கு சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். எனவே எண்ணெய் வளம் அதிகம் இருக்கக்கூடிய சவுதி அரேபியா, அணுசக்தி நாடாக தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளக்கூடிய பாகிஸ்தான் மற்றும் நேட்டோவின் 2வது பெரிய இராணுவத்தையும், வேகமாக வளர்ந்து வரக்கூடிய பாதுகாப்பு தொழில்துறையையும் கொண்டிருக்கக்கூடிய துருக்கி ஆகிய 3 மிக முக்கியமான சுன்னி முஸ்லீம் ஸ்டேட்ஸ் வந்து இப்போது இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக ஒன்றிணைகின்றன என்பதைத்தான் இங்கு காண முடிகின்றது. ஈரான் போரின் காரணமாக அந்த பிராந்தியத்தில் நீடிக்கக்கூடிய நிச்சயமற்ற தன்மையையும் தொடர்ச்சியாக எதிர்கொள்ளப்படுகின்ற அச்சுறுத்தல்களையும் எதிர்கொள்ளக்கூடிய வகையில் இது இந்த 3 நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பை ஏற்படுத்துவதற்கான ஒரு மிக முக்கியமான ஒரு முயற்சியாகத்தான் பார்க்கப்படுகின்றது என்பது தொடர்பாகத்தான் இப்போதே இந்த தகவல் வெளியிடப்பட்டிருப்பதையும் காண முடிகின்றது. எந்த ஒரு ஆக்கிரமிப்பு செயலுக்கும் எதிரான கூட்டு தடுப்பை வலுப்படுத்துவதுதான் இந்த ஒப்பந்தத்தின் நோக்கமாகும். மேலும் 3 நாடுகளில் ஏதேனும் ஒன்றின் மீதான எந்த ஒரு ஆயுத தாக்குதலும் அவை அனைத்தின் மீதான தாக்குதலாக கருதப்படும் என்று சொல்லியும் கூட பாகிஸ்தானின் வெளியுறவு அமைச்சகம் மற்றும் துருக்கியின் ஜனாதிபதியின் தகவல் தொடர்பு இயக்குநரகம், இந்த இரண்டுமே ஒரே மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தான் வெளியிட்டு இந்த தகவலையும் கூட இப்போது பகிர்ந்திருப்பதையும் காண முடிகின்றது. எனவே இந்த 3 நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு ஒப்பந்தத்தின் அனைத்து அம்சங்களையும் மேம்படுத்துவதற்கு இந்த ஒப்பந்தம் வழிவகுக்கின்றது என்று சொல்லித்தான் இந்த மெக்கா கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்தம் தொடர்பான விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. மெக்கா ஜாயின்ட் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் என்று சொல்லித்தான் இன்றைக்கு இந்த அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணப்பட்டிருக்கின்றது என்பதையும் இங்கு சொல்லலாம். ஆனால் துருக்கியின் மீடியா வந்து இதற்கு முன்பு வெளியிட்டிருக்கின்ற தகவல்களின் அடிப்படையில் கூட்டு ராணுவ பயிற்சிகளையும் கூட இந்த 3 நாடுகளின் ராணுவமும் கூட செய்யும். அதே நேரம் தொழில்நுட்ப பரிமாற்றங்கள் மற்றும் உளவு தகவல்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வகையிலும் கூட இப்போது இந்த ஒப்பந்தத்தில் பல விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றமை தொடர்பாக
துருக்கியின் தகவல்களும் கூட ஏற்கனவே வெளியிடப்பட்டிருக்கின்றன என்பதைத்தான் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். ஈரானுடனான ஒரு போரின் பகுதியாக தொடர்ச்சியாக சவுதி அரேபியா அதிக ஆபத்தை எதிர்கொள்கின்றது. ஏற்கனவே அதன் அந்த ஆயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீது ஈரான் பல தடவைகள் தாக்குதலையும் கூட நடத்தியிருக்கின்ற நிலையில், கடந்த செப்டம்பர் மாதத்திலும் கூட பாகிஸ்தான் மற்றும் சவுதி அரேபியா ஆகிய இரண்டு நாடுகளும் ஒரு பரஸ்பர பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருந்தன. அந்த ஒப்பந்தம் வந்து இரண்டு நாடுகளில் ஏதேனும் ஒன்றின் மீதான எந்த ஒரு தாக்குதலையும் இரண்டு நாடுகளின் மீதான தாக்குதலாக வரையறைப்பதாகத்தான் அப்போது கையெழுத்திடப்பட்டது என்பதையும் இங்கு ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் காசா மற்றும் ஈரான் லெபனான் போர் போன்ற வெவ்வேறு பிராந்திய மோதல்கள் தொடர்பாக துருக்கிக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே இப்போது பதற்றம் அதிகரித்து வரக்கூடிய நிலையிலும் இந்த ஒப்பந்தம் எட்டப்பட்டிருக்கின்றமை மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். ஆனால் இந்த மூன்று நாடுகளும் என்ன சொல்லுகின்றது என்று சொல்லி பார்த்தால், இது வந்து முற்றிலும் தற்காப்பு தன்மை வாய்ந்த ஒரு ஒப்பந்தம். எங்களை பாதுகாக்கக்கூடிய வகையில் தான் நாங்கள் இந்த ஒப்பந்தத்தை உருவாக்கி இருக்கின்றோம். எங்களை யாராவது தாக்குவார்களாக இருந்தால் மூன்று நாடுகளும் இணைந்து அந்த எதிரியை எதிர்கொள்வதற்கு இது வந்து ஒரு தற்காப்பு ஒப்பந்தமாகத்தான் இப்போது உருவாக்கப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பான செய்திகளும் கூட இந்த மூன்று நாடுகளாலும் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது என்பதைத்தான் இந்த பொழுதில் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரம் இந்த ஒரு புதிய ஒப்பந்தம் தொடர்பாக பல்வேறுபட்ட தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. பாகிஸ்தானின் இராணுவ அனுபவம் மற்றும் ஒரு பதற்றத்தை நிர்வகிப்பதில் பாகிஸ்தானுக்கு இருக்கக்கூடிய ஒரு நிபுணத்துவம், அதை தாண்டி சவுதி அரேபியாவின் பெரிய ஒரு பொருளாதார வலிமை மற்றும் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய செல்வாக்கு, அதைவிட துருக்கியின் ஒரு மேம்பட்ட பாதுகாப்பு தொழில்நுட்பம் மற்றும் தொழில்துறைகளின் திறன்கள் ஆகிய எல்லா திறமைகளையும் ஒருங்கிணைந்து இந்த மூன்று நாடுகளும் தங்களை பாதுகாக்கக்கூடிய வகையில் ஒன்றுக்கொன்று உதவி செய்யக்கூடிய வகையிலும் இந்த ஒப்பந்தம் மெக்கா ஜாயிண்ட் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் வந்து உருவாக்கப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் பல்வேறுபட்ட தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் பாகிஸ்தானின் பிரைம் மினிஸ்டர் ஷெரீப் வந்து நேற்று வியாழக்கிழமை மூன்று நாட்கள் விஜயமாகத்தான் தனது ஹை லெவல் டெலிகேஷனோடு சவுதி அரேபியாவுக்கு வந்து சேர்ந்திருக்கின்றார் என்று சொல்லியும் கூட கூறப்பட்டிருக்கிறது. அவரோடு சேர்த்து பாகிஸ்தானின் ஆர்மி சீஃப் ஃபீல்ட் மார்ஷல் அசீம் முனீரும் கூட வந்திருக்கின்றார் என்று சொல்லியும் கூறப்படுகின்றது. ஆனால் துருக்கியின் அதிபர் டோகன் வந்து இன்று வெள்ளிக்கிழமைதான் சவுதி அரேபியாவுக்கு பயணமாகி இருக்கின்றார் என்பது தொடர்பான தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லலாம். இந்த ஒப்பந்தத்தை தாண்டி அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பதற்றத்தை தணிப்பதற்கான வழிகள் குறித்தும் கூட விவாதிக்கப்படும். அதே நேரம் வர்த்தகம், பொருளாதார உறவுகள், பரந்த பாதுகாப்பு ஒத்துழைப்பு, அதனை விரிவுபடுத்துவது தொடர்பாகவும் மூன்று நாடுகளின் தலைவர்களும் ஆராய்வார்கள் என்று சொல்லியும் அந்த தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே மிக முக்கியமான ஒரு ஒப்பந்தம் ஒன்றுதான் இன்று பாகிஸ்தான், சவுதி அரேபியா மற்றும் துருக்கி இந்த ஆகிய நாடுகளிடையே கையெழுத்திடப்பட்டிருக்கின்றன என்பதைத்தான் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. மெக்கா ஜாயின்ட் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் என்று ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி மெக்காவில் கையெழுத்திடப்பட்டிருக்கின்றது. 10:23 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைஃப் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் ப்ளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
1: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
0: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128.
1: ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கண்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ்.

0: என்ஃபின் சந்திப்பில் ஜிடிஏ ஸ்கொயர் மால் யூனிட் 105 416-834-2266.
1: ஃபார்முலா ஹோண்டாவில் இந்த மாதம் டபுள் லாயல்டி ப்ரோக்ராம். ஹோண்டா வாகனம் ஒன்றை லீஸ் அல்லது ஃபைனான்ஸ் செய்துள்ள வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. 2026 மாடல் கிளியர் அவுட் சேலில் CRV LX 2 வீல் டிரைவ்களை $3,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். அதுடன் 2027 HRV LX 2 வீல் டிரைவ்களை $1,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். இன்னும் பல்வேறு விசேட ஆஃபர்கள் பற்றி அறிந்து கொள்ள அழையுங்கள். ராஜா தர்மலிங்கம், 6478334998 6478334998.
2: Subra Mortgage Financial Solutions. Residential, commercial, kana. First, second mortgages, refinance, renewal, equity line of credit nai. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள். Bad credit, consult proposal. Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Subra Mortgage Financial Solution. Nason, 1585 Markham Road, Unit 406. 416-906-5656
3: ஸ்காபரோவில் இதோ வருகிறது முதலாவது டமிழ்ஸ் ரோட் ஃபெஸ்ட் 2026.
4: தமிழர் நாள் திருவிழா.
3: தமிழர் நாள் திருவிழா கலை, பண்பாடு, சுவையான உணவுகள், இசை, நடனம், குடும்பத்தின் நிகழ்வுகள். மார்க்கம் தெருவில் பாஸ்மோர் தொடக்கம் மெக்டிக்கல் வரை பிரம்மாண்டமான விழா. August 8-9. தொடர்புகளுக்கு 416-414-3691, 416-569-0300.
5: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம். 102.7 East FM.

10:37 ஈஸ்ட் எஃப்எம் ஓடு இணைந்திருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது வெள்ளிக்கிழமையின் காலை பொழுதில். ஒரு டேரிங் மிட் விண்டர் ரெஸ்கியூ மிஷன் ஒன்று கடந்த வாரம் மிக வெற்றிகரமாக அந்தார்டிகாவில் இருந்து செயற்படுத்தப்பட்டு அது வெற்றி அளித்திருக்கின்றமை தொடர்பான தகவல்கள் தான் இன்று வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஒரு அமெரிக்கன் சிட்டிசன் ஒருவர் தான் இந்த பூமியின் தென்துருவ பகுதியாக இருக்கக்கூடிய அந்தார்டிகாவிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டிய ஒரு மருத்துவ அவசர நிலை ஏற்பட்டதை தொடர்ந்துதான் ஒரு அசாதாரண ஒரு மிஷன் ஒன்று செயற்படுத்தப்பட்டு அவர் இப்போது காப்பாற்றப்பட்டிருக்கின்றார் என்று சொல்லி அது தொடர்பான தகவல்கள் தான் வெளியிடப்பட்டிருக்கின்றன. எங்களுக்கு இப்போது சமராக இருக்கின்றது பூமியின் வட அரைக்கோளத்தில். ஆனால் பூமியின் சதர்ன் ஹெமிஸ்பியரில் இப்போது விண்டர் சீசன் என்பது தெரியும். எனவே அந்த தென் முனைப்பகுதி, தென் துருவப்பகுதி இந்த கடும் குளிரின் நடுப்பகுதியில் எப்படி இருக்கும் சொல்லி நாங்கள் சற்று யோசித்து பார்க்கலாம். மிக மிக குளிரான ஒரு காலப்பகுதியாக அங்கு இப்போது காணப்படுகின்றதாம். எல்லா இடங்களிலும் பனிப்பொழிவு ஏற்பட்டு பல இடங்களிலும் பனி நிறைந்திருக்கக்கூடிய பகுதியில் ஒரு விமானம் ஒன்றை தரையிறக்கி அங்கிருந்து ஒருவரை காப்பாற்றி இன்னும் ஒரு இடத்திற்கு பாதுகாப்பாக எடுத்து செல்வது என்பது ஒரு மிகப்பெரிய ஆபத்துமிக்க ஒரு நடவடிக்கையாகத்தான் பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில்தான் இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் நீடிக்கக்கூடிய இந்த காலப்பகுதியில் கடந்த மாதத்தின் இறுதிப்பகுதியில், அதாவது கடந்த வெள்ளிக்கிழமை அந்தார்டிகாவில் இருந்திருக்கக்கூடிய ஒரு அமெரிக்க பயணி மிக கடுமையான குளிரிலும், கிட்டத்தட்ட முழுமையாகவே இருள் சூழ்ந்திருக்கின்ற அந்த சூழலிலும், இந்த குளிர்காலத்தின் நடுவில் ஆஸ்திரேலிய விமான குழுவினரால் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற ஒரு மிக துணிச்சலான மருத்துவ மீட்பு நடவடிக்கையின் மூலம் மீட்கப்பட்டிருக்கின்றார் என்பது தொடர்பான தகவல்கள் தான் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஜூலை மாதம் 28 தான் ஒரு ஏர்ஜென்ட் ரிக்வெஸ்ட் ஒன்று உதவிக்காக அங்கிருந்து அனுப்பப்பட்டதாம். ஒரு மெடிக்கல் இவாக்குவேஷன் ஒன்றை செய்ய வேண்டும் என்று சொல்லித்தான் ஆஸ்திரேலியன் அந்தார்டிக் டிவிஷனுக்கான ஒரு அழைப்பு ஒன்று விடுக்கப்பட்டிருந்தது. அமெரிக்காவின் மேக் மோர்டோ அந்தார்டிக் ரீசர்ச் ஸ்டேஷன் வந்து அந்தார்டிகாவில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த ரீசர்ச் ஸ்டேஷன் அதனை பொறுத்தளவில் அந்தார்டிகாவில் இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி அண்ட் ரீசர்ச் ஃபெசிலிட்டியாக இந்த மக்மர்டோ ஸ்டேஷன் வந்து அமைந்திருக்கின்றமை தொடர்பாகவும் நாங்களும் தெரிந்து கொள்ளலாம். அந்தார்டிகாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சமூக மற்றும் ஆராய்ச்சி மையமாகத்தான் அது அமெரிக்காவினால்தான் இயக்கப்படுகின்றது. யுனைடெட் ஸ்டேட்ஸ் அந்தார்டிக் ப்ரோக்ராம் ஒன்று இருக்கின்றது. எனவே அதன் ஒரு பகுதியாகத்தான் இந்த மக்மர்டோ ஸ்டேஷனும் கூட அந்தார்டிகாவில் இயக்கப்படுகின்றதாம். பல்வேறுபட்ட ஆய்வுகளை அங்கு ஆய்வாளர்கள் சென்று செய்யக்கூடியதாகவும் கூட இருக்கின்றதாம். அந்தார்டிகாவில் இருக்கக்கூடிய ரோஸ் ஐலண்ட் என்று சொல்லி பெயரிடப்பட்டிருக்கின்ற அந்த தீவில்தான் இந்த ஒரு ஸ்டேஷன் வந்து அமைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை சொல்லி இருக்கிறார்கள். இங்கு வந்து ஒரு 100 அதிகமான கட்டடங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. 1200 சம்மர் ரெசிடென்ஸுக்கு கூட அந்த கட்டிடத்தில் இடம் இருக்கின்றதாம். 1200 அதிகமானவர்கள் சம்மர் காலத்திலே அங்கு சென்று தங்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் விண்டர் சீசன் என்று சொன்னால் ஒரு 200 விண்டர் ஸ்டாஃப் மட்டுமே அங்கு பணிபுரியக்கூடிய வகையிலும் கூட இந்த மக்மர்டோ ஸ்டேஷன் வந்து அமைக்கப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் நாங்களும் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. கடும் குளிர், கடும் குளிர்கால நிலைமைகள் நீடிக்கக்கூடிய உலகத்தின் பகுதியாகத்தான் இந்த அந்தார்டிகா காணப்படுகின்றது என்பதையும் நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அங்கிருந்துதானா ஒரு ஏர்ஜென்ட் ரிக்வெஸ்ட் ஃபார் அசிஸ்டன்ஸ் வந்து கிடைத்திருக்கின்றது. இது வந்து ஜூலை 28 எனவே ஆஸ்திரேலியன் ஏர்லைன் வந்து அங்கு செல்வதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டாலும் முதலாவது முயற்சி ஜூலை 29 செய்யப்பட்ட போது அங்கு நீடித்திருக்கின்ற அந்த சிவிய வெதரின் காரணமாக அது கைவிடப்பட்டது, தாமதமாகியது என்பதை சொல்லியிருக்கிறார்கள். அதன் பின்புதான் ஜூலை மாதம் 31 கடந்த வெள்ளிக்கிழமை ஸ்னோபேர்ட் 1 என்று சொல்லி பெயரிடப்பட்டிருக்கின்ற ஏர்பஸ் A319 அது வந்து அங்கிருந்து கிளம்பி இருந்தது என்று சொல்லித்தான் இங்கு கூறியிருக்கிறார்கள். ஒரு 5 மேலாக பயணித்து தான் இந்த மக்மர்டோ விமான நிலையத்தை அங்கு சென்று சேர முடிந்தது என்பதை சொல்லியிருக்கிறார்கள். அங்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம்லி சேலஞ்சிங் கண்டிஷன்ஸ் நீடித்த நிலையில்தான் அந்த விமானத்தை தரை இறக்க முடிந்தது என்பதை சொல்லியிருக்கிறார்கள். கம்ப்ளீட் டார்க்னஸ் என்பதை தான் இங்கு கூறியிருக்கிறார்கள். முழுமையான இருட்டு. அதே நேரம் வெப்பநிலை வந்து -45.5 டிகிரி
ஃபாரன்ஹைட்டாக அங்கு நீடித்திருந்த ஒரு நிலைமையும் கூட இங்கு சொல்லியிருக்கின்றார். அந்த அளவுக்கு மிக கடும் குளிர், முற்றிலும் உறைந்து போயிருக்கக்கூடிய ஒரு ஃப்ரோசன் கண்டினென்டாக அது இருந்திருக்கின்றது அந்த நேரத்தில் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். எனவே பாதுகாப்பாக அந்த விமானம் வந்து தரையிறக்கப்பட்டதை தொடர்ந்துதான் அந்த அமெரிக்கன் பேஷண்ட் வந்து அந்த விமானத்திற்குள்ளே கொண்டு வரப்பட்டு அதுக்கு பிறகு அவர் அண்டார்டிகாவில் இருந்து நியூசிலாண்டின் கிரைஸ்ட் சர்ச்சுக்கு எடுத்து செல்லப்பட்டு அங்கு இப்போது அவர் சிகிச்சை அளிக்கப்பட்டு நலம் பெற்று வருகின்றார் என்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியும் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றது. அந்த பேஷண்ட் யார் என்று சொல்லி அவரது அல்லது ஹெல்த் கண்டிஷன்ஸ் தொடர்பான விவரங்கள் எதுவுமே வெளியிடப்படவில்லை. ஆனால் அவர் இப்போது சிகிச்சைக்கு பிறகு குணமடைந்து வருகின்றார் என்பது தொடர்பான தகவல்கள் தான் இப்போது வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த மாதிரி செயற்படுத்தப்படக்கூடிய ஒவ்வொரு அண்டார்டிக் மிஷன் என்று சொல்லி பார்த்தால் இது வந்து மிக துல்லியமாக திட்டமிடப்பட வேண்டிய ஒரு மிஷனாகத்தான் இருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லி இருக்கின்றார்கள். குளிர்கால நிலைமைகள் வந்து அந்த சிக்கலை மேலும் மேலும் அதிகமாக்குகின்றன என்பதைத்தான் இங்கு கூறியிருக்கின்றார்கள். இந்த நிலையில் பலதரப்பட்ட தகவல்கள் வந்து ஒன்று திரட்டப்பட்டு அதுக்கு பிறகுதான் நாங்கள் அதனை திட்டமிடக்கூடியதாக இருக்கின்றது. சமமன்ஸ் என்று சொன்னால் நிலைமைகள் கொஞ்சம் மேம்பட்டதாக இருக்கும், ஆனால் விண்டர் காலப்பகுதி என்று சொன்னால் அங்கிருக்கக்கூடிய விமானங்கள் தரையிறங்கக்கூடிய ரன்வேஸ் எல்லாமே முழுவதுமே தொடர்ந்து நிறைந்திருக்கக்கூடிய கடினமாக இருக்கக்கூடிய அந்த பனியினால் தானாம் நிறைந்திருக்கும். அதாவது இறுக்கமாக அந்த பனி வந்து எல்லா ரன்வேயிலும் நிறைந்திருக்குமாம். எனவே அந்த பனியின் மீது தான் விமானங்கள் தரையிறங்க வேண்டியதாக இருக்கும். எனவே அங்கிருக்கக்கூடிய அந்த பணியாளர்கள் என்ன செய்வார்கள் சொன்னாலாம், அந்த விமானம் தரையிறங்கி அந்த ஓடு பாதையிலே சென்று நிறுத்தக்கூடிய வகையில் ஒரு ஃப்ரிக்ஷன், ஒரு உராய்வு ஒன்று தேவைப்படக்கூடிய வகையிலும் அதற்கான அந்த வழிமுறைகளைத்தான் அவர்கள் ஏற்படுத்துவதற்கு முயற்சிப்பார்களாம். அந்த ரன்வே அந்த மாதிரி தானே அவர்கள் தயார்படுத்துகின்றார்கள். அது வந்து ஃப்ரிக்ஷனை கொண்டு, உராய்வை கொண்டு அந்த விமானத்தை நிறுத்துவதற்கு சரியானதாக இருக்கின்றதா, அல்லது அந்த மேற்பரப்பு வந்து ஸ்மூத் அண்ட் கிளியராக இருக்கின்றதா என்று சொல்லி அவர்கள் அந்த இறுக்கமாக்கப்பட்ட அந்த பனியில் தானாம் பல்வேறுபட்ட தயார்படுத்தல்களை செய்ய வேண்டியதாக இருக்கும் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். ஒவ்வொரு ஃப்ளைட்டின் போதும் கணிக்க முடியாத வானிலை நிலவரங்களை கணிப்பதற்காக விமானக்குழுவினர் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய வானிலை ஆய்வுக்குழுக்களுடன் தொடர்ந்து தொடர்பில் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் கூட அந்த அண்டார்டிகாவுக்கு செய்யக்கூடிய விமான பயணங்களில் காணப்படுகின்றது என்பது தொடர்பாக சொல்லியிருக்கின்றார்கள். அதே நேரம் பல்வேறுபட்ட அவசர நிலைமைகளை சமாளிப்பதற்கும் கூட எப்போதும் அவர்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்பதுதான் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. அது என்னன்னு சொல்லி பார்த்தால், இந்த வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நிலைமைகள் ஏற்படலாம் திடீரென்று. ஒரு சில சமயங்களில் திடீர் பனி புயல் ஏற்படுகின்ற போது அந்த விமான நிலையங்களில் வந்து முழுமையாகவே பவர் அவுட்டேஜ் ஏற்படுகின்ற போது அந்த விமானம் அங்கு சென்றாலும் தரையிறங்க முடியாததாக இருக்கும். எனவே ஜீரோ விசிபிலிட்டியில் தரையிறங்க முடியாத நிலையில் அவர்கள் மீண்டும் புறப்பட்ட இடத்திற்கோ அல்லது அருகில் இருக்கக்கூடிய விமான நிலையங்களுக்கோ செல்வதற்கு அவர்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஃபியூவலும் தேவைப்படும். அதையும் எதிர்பார்த்து தானாம் அந்த வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோஸ் எல்லாவற்றையும் எதிர்கொள்ளக்கூடிய வகையில் தான் அவர்கள் அந்த விமான பயணங்களை அண்டார்டிகாவுக்கு அந்த குளிர்காலத்திலே செய்ய வேண்டியதாக இருக்கும் என்று சொல்லித்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். அதே நேரம் கோல்வேத கால்குலேஷன்ஸ் எல்லாவற்றையும் செய்துதான் அவர்கள் அந்த பயணங்களை மிக அசாதாரணமான பயணங்களாகத்தான் மேற்கொள்ளுகின்றார்கள் என்பது தொடர்பாகவும் இந்த ஒரு மிக துணிச்சலான அந்த ஒரு ரிகவரி மிஷன் தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. 10:45 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: favorite music.
1: On your favorite station. 102.7.
0: It's East FM.
2: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி. வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ். லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க். 416-779-2323
3: மிடில்ஃபீல்டுக்கு இடையில் இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
2: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
4: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
4: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி.
2: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
4: 416-293-7287
2: மற்றும் 30 New Delhi Drive, Unit 67, Markham.
4: 416-461-6401.
5: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, இத்துடன் food handler certificate, smart surf மற்றும் PTC license, இவற்றுடன் city மற்றும் alcohol approval, இவை மட்டுமல்ல Canadian citizenship and PR பெற வழிகாட்டுதல், Sri Lankan dual citizenship பெற உதவுதல். KM Business Solutions. 647-522-1775. 647-522-1775. KM business.ca.
6: முரளி பஸ் வழங்கும் ஜூலை ஆகஸ்ட் மாத சுற்றுலா. 34வது ஆண்டில் விசேட சலுகைகள். ஜூலை 31, ஆகஸ்ட் 1, 2, 3 ஆகிய 4 நாட்கள் லாங் வீக்கெண்ட் அமெரிக்க சுற்றுலா. அத்துடன் ஆகஸ்ட் 25, 26, 27, 28 ஆகிய தினங்களிலும் அமெரிக்க சுற்றுலா. கனடா மற்றும் அமெரிக்கா எங்கு வேண்டுமானாலும் 7 பேர் முதல் 55 பேர் வரையில் பஸ் வசதி செய்து தரப்படும். அழையுங்கள். முரளி 416-455-3514.
7: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
8: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
7: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

நேரம் சரியாக காலை 11 மணி. ஈஸ்ட் எஃப்எம் காலை ஒலிபரப்பில் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-82-4121 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைக்கலாம். ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com அமது இமெயில் முகவரி. யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ். எரிபொருள் விலை 2% அதிகரிக்கக்கூடிய தகவல்கள் பகிரப்படுகின்றன. 23 இப்போதைய ஒப்பநிலை, 28 டிகிரி செல்சியஸை நாங்கள் உணர்கின்றோம். முகில்தான் அதிகம் நிறைந்திருக்கின்றது. வானத்தில் சூரிய வெளிச்சத்துக்கான சாத்தியங்கள் மிக குறைவாகவே இருக்கின்றன. இன்னும் 1 மணி நேரத்தில் 12 மணி அளவில் மழை தூர தொடங்கலாம் என்பதுதான் இப்போது சொல்லப்படுகின்றது. இன்று பிற்பகல் வேளையில் 4-5 மணி வரைக்குமே தொடர்ச்சியான தூறல் வந்து 2-4 மில்லிமீட்டரான மழையை எங்களுக்கு தரக்கூடிய சாத்தியங்கள் சொல்லப்படுகின்றன. 6-7 மணி அளவில் கொஞ்சம் சூரிய வெளிச்சம் தென்படலாம். முகிலும் இருக்கும் வானத்தில் மாலை பொழுதில் இன்று 24 வரை வெப்பநிலை உயர்ந்து 32 டிகிரி செல்சியஸை நாங்கள் உணரக்கூடியதாக இப்போதைய எதிர்வு கூறல்கள் தரப்படுகின்றன. இரவில் 21-25 டிகிரி செல்சியஸ் உணரப்படும். நாளைக்கும் வெப்பநிலை மிக உயர்வாக இருப்பதன் காரணமாக இன்று இரவு பொழுதிலும் கூட அதிக அளவில் வெப்பநிலை குறையப் போவதில்லை என்பதையும் இங்கு சொல்லலாம். 8:33 என்று சூரிய அஸ்தமனம் எதிர்வு கூறப்படுகின்றது. சனிக்கிழமை நாளைய தினத்தை பொறுத்தளவில் இடியுடன் கூடிய மழை இருக்கக்கூடிய சாத்தியங்கள் தான் காலையிலிருந்தே தெரிவிக்கப்படுகின்றன. மதிய பொழுதில் மட்டும் சூரிய வெளிச்சம் கொஞ்சம் தென்படலாம். ஆனால் காலை, மதியம், மாலை என்று சொல்லி தொடர்ந்து மழைக்கான வாய்ப்புகளை நாங்கள் சந்திக்கின்றோம். காலை பொழுதில் 3 மில்லிமீட்டர், மதிய வலை 3 மில்லிமீட்டர், மாலையிலும் கூட 1 மில்லிமீட்டர் அளவிலான தண்டஸ்டோமுக்கான வாய்ப்புகள் சனிக்கிழமை சொல்லப்பட்டிருக்கின்றன. ஞாயிற்றுக்கிழமை வெளிச்சத்தை கொண்டுவரும் சூரிய வெளிச்சம் மிக்க பகல் பொழுது எதிர்பார்க்கலாம். 25 வெப்பநிலை 30 உணரப்போன்றோம். ஆனால் நாளைக்கு வந்து அதிக வெப்பம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றன. 26 வெப்பநிலை உயர்ந்து 35 உணரக்கூடியதாக இருக்கும். வருகின்ற திங்களை பொறுத்தளவில் 25-33 உணரப்படும். காலையில் வெளிச்சம் இருந்தாலும் அதன் பின்பு மழையைத்தான் நாங்கள் தொடர்ந்து எதிர்பார்க்கப் போகின்றோம். இரவு வரைக்குமே தூறல் இருக்கலாம். செவ்வாய்க்கிழமை பிரதானமாக வெயில், 26 வெப்பநிலை 32 வரை உணரப்படும். அடுத்த புதன் 24-28 உணரப்படும். முகிலும் வெளிச்சமும் இணைந்திருக்கக்கூடிய சாத்தியங்களை நாங்கள் சந்திக்கின்றோம் என்பது தொடர்பான தகவல்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. மெட்டா நிறுவனத்திற்கு எதிரான மிக முக்கியமான தீர்ப்பொன்று நேற்றைய தினம் வியாழக்கிழமை நியூ மெக்சிகோ கோர்ட் ஒன்றினால் வழங்கப்பட்டிருக்கின்றமை தொடர்பான தகவல்களை காணக்கூடியதாக இருக்கின்றது. குழந்தைகளது மென்டல் ஹெல்த்தை பாதிக்கக்கூடிய பல தகவல்களை மெட்டா நிறுவனம் தெரிந்தே உள்ளடக்கியிருந்தது என்பது தொடர்பாகத்தான் அந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதன் பயனர்களுக்கு எதிரான தீங்கை இந்த சமூக ஊடக நிறுவனம் ஊக்குவித்ததாக கண்டறியப்பட்ட நிலையில்தான் இந்த முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கின் 2வது கட்ட விசாரணையின் ஒரு பகுதியாக இந்த தீர்ப்பு நியூ மெக்சிகோ நீதிமன்றம் ஒன்றினால் நேற்று வழங்கப்பட்டிருக்கின்றது. ஃபேஸ்புக்கின் பேரண்ட் கம்பெனி தான் மெட்டா என்பது எல்லோருக்கும் தெரியும். எனவே இந்த மெட்டா நிறுவனம் வந்து 567 மில்லியனை பே பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த ஃபண்டை பொறுத்தளவில் இது வந்து இந்த சோஷியல் மீடியா அந்த கம்பெனியினால் ஏற்படக்கூடிய பாதகமான மனநல பாதிப்புகளை சரி செய்யக்கூடிய நடவடிக்கைகளுக்கு அது பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லித்தான் இப்போதே இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. நேற்று வழங்கப்பட்ட இந்த தீர்ப்பை பொறுத்தளவில் இந்த சமூக ஊடக நிறுவனம் கடந்த மார்ச் மாதத்தில் தோல்வியடைந்திருக்கின்ற ஒரு மிக முக்கியமான வழக்கின் 2வது கட்டத்தின் ஒரு பகுதியாகத்தான் நேற்றைய தீர்ப்பும் கூட வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்போது அந்த நிறுவனம் வந்து குழந்தைகளின் மனநலத்தை வேண்டுமென்றே பாதித்ததாகவும் தனது தளங்களில் நடந்திருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் பாலியல் சுரண்டல், சைல்ட் செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன், அது தொடர்பாக அது தெரிந்திருந்தும் அதை மறைத்திருந்தது என்று சொல்லியும் கூட அந்த நீதிபதிகள் குழு கண்டறிந்துதான் இப்போது அதிகபட்சமாக $375 மில்லியன் அபராதத்தையும் கூட அது விதித்திருக்கின்றது என்பதைத்தான் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அப்போது எனவே இப்போது 567 மில்லியனும் கூட நேற்றைய தின தீர்ப்பிலே 2வது பகுதியாக அபராதமாக வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே ஒட்டுமொத்தமாக என்று சொல்லி பார்த்தால் $942 மில்லியன் அபராத தொகையை மெட்டா வந்து செலுத்த வேண்டியதாக இருக்கும் என்பது தொடர்பான தகவல்களும் கூட இன்று வெளியிடப்பட்டிருக்கின்றன. 11:04 ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ரிதம் 7 என்டர்டெயின்மென்ட் அல்டோனா குரூப் வழங்கும் தேனிசை தென்றல் தேவா தி கானா கிங் லைவ் இன் டொரண்டோ.
2: மீனாட்சி மீனாட்சி
1: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு அனுராதா, ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். ஆகஸ்ட் 15 தேதி சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 ஸ்டீல் செவன்யூ ஈஸ்ட் மார்க்கம் மெடோவில் தேனிசை தென்றல் தேவா தி கானா கிங் லைவ் இன் டொரண்டோ. டிக்கெட்டுகள் $50 முதல். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com க்கு செல்லுங்கள். ஹாட்லைன் 6476005297.
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
4: ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலயம் அம்மன் திருவிழா July 31 வெள்ளி முதல் August 19 புதன் வரை நிகழ திருவருள் கூடியுள்ளது. July 31 வெள்ளி கொடியேற்றம், August 9 ஞாயிறு மாலை மாம்பழ திருவிழா, August 11 செவ்வாய் மாலை மஞ்ச திருவிழா, 13 வியாழன் மாலை வேட்டை திருவிழா, 14 வெள்ளி மாலை சப்பர திருவிழா, August 15 சனிக்கிழமை தேர் திருவிழா, 16 ஞாயிறு தீர்த்தம், 17 திங்கள் மாலை திருக்கல்யாணம், August 18 செவ்வாய் மாலை பூங்காவனம், 19 புதன் மடை. அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். 416-536-5560.
5: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். Grade 1 to 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 4167264417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். Grade 9 to 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
6: ஸ்காம்ப்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காப்ரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
7: என்ன யோசினை?
8: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
7: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
9: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடகுமாடம்.
10: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
11: ஈஸியா டியூன் பண்ணுங்க. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

11:19 எஸ்எஃப்எம்மின் நேற்று இன்று நாளை ஒலித்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் பல இடங்களுக்கும் கேம்பிங் செல்வதற்கு விரும்பலாம். இந்த காலத்தில் வந்து சமரில் எல்லோருமே எல்லா இடங்களுக்கும் செல்வது வழக்கமான ஒரு விடயமாக இருக்கும். ஆனால் கனடாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரபலமான அதிகம் பேர் செல்லக்கூடிய அந்த பாக்ஸுக்கெல்லாம் நாங்கள் செல்வதாக இருந்தால் அங்கிருக்கக்கூடிய தனித்துவமான சட்ட விதிகள் அங்கிருக்கக்கூடிய நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் அமைக்கப்பட்டிருக்கும். அவை தொடர்பாக அறிந்து கொள்ளுதல் கண்டிப்பாக அவசியம் என்பது தொடர்பான ஒரு செய்தியைத்தான் இந்த பொழுதிலே நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அதிகம் கரடிகள் காணப்படக்கூடிய ஒரு சில இடங்கள் அல்பர்டாவின் பான்ஃப் ராம்பாட் க்ரீக் கேம்ப் கிரவுண்ட் போன்ற பகுதிகள் என்று சொல்லி பார்த்தால் அங்கு வந்து மிக மிக அதிகமாகவே இந்த பியர் வார்னிங் அடிக்கடி விடுக்கப்படக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கின்றது. எனவே இந்த நிலையில்தான் இப்போது ஒரு சம்பவம் தொடர்பாக கூறப்பட்டிருக்கின்றது. அதை தாண்டி இந்த ராம்பாட் க்ரீக் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பான்ஃப் நேஷனல் பார்க்கின் அந்த கேம்ப் கிரவுண்ட் ஏரியாவை சுற்றி அடிக்கடி இப்போது கரடிகள் காணப்படுவதாகவும் கூட அதிகாரிகள் அந்த தகவல்களை பகிர்ந்திருப்பதையும் இங்கு காண முடிகின்றது. இதே நேரம் அங்கு வந்து ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி இருக்கக்கூடிய ஒரு கேம்ப் சைட்டில் உணவுகளை வந்து சரியாக அந்த கரடி எடுக்காமல் இருக்கக்கூடிய வகையில் பாதுகாப்பாக இல்லாமல் ஒரு மூட்டையொன்றில் வைத்து சென்ற ஒருவருக்கு எதிராக இப்போது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது என்று சொல்லித்தான் இப்போது கூறப்பட்டிருக்கின்றது. ஆகஸ்ட் 4ஆம் தேதி அன்றுதான் ஒரு கரடியொன்று இந்த கேம்பிங் கிரவுண்ட் ஒன்றுக்குள் நுழைந்து பியர் ரெசிஸ்டன்ட் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கக்கூடிய அல்லது அப்படி விற்கப்படக்கூடிய ஒரு பையொன்றுக்குள் கூடாரத்திற்கு வெளியே வைக்கப்பட்டிருந்த உணவை அது எடுத்து சென்றதாகவும் கூட தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் ஆளில்லாத நிலையில் அந்த டென்டையும் கூட அந்த கரடி வந்து தாக்கியிருக்கின்றது என்பது தொடர்பான தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றன. எனவே இதனை தொடர்ந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஒன்று முன்னெடுக்கப்பட்ட நிலையில்தான் உணவை வெளியே வைத்திருந்த அந்த முகாமில் இருந்த நபர் மீது 2 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருப்பதாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. நேஷனல் பார்க் ஜெனரல் ரெகுலேஷன்ஸ் அண்ட் த நேஷனல் பார்க்ஸ் ஆஃப் கனடா கேம்பிங் ரெகுலேஷன்ஸ் 2 அடிப்படையில்தான் இப்போது 2 குற்றச்சாட்டுகள் அவர் மீது பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் கூட அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த பான்ஃப் நேஷனல் பார்க்கில் கேம்பிங்கை செய்வதாக இருந்தால் எல்லா சென்டட் ஐட்டம்ஸ் அதற்குள்ளே உணவு உள்ளடங்கலாம், ஏனைய ஹைஜீன் ப்ராடக்ட்ஸ் இருக்கலாம். எனவே மணக்கக்கூடிய எல்லா பொருட்களையுமே நாங்கள் வந்து வாகனங்களுக்குள் தான் ஸ்டோர் பண்ண வேண்டியதாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் பியர் ப்ரூஃப் ஸ்டோரேஜ் லாக்ஸ் அது வழங்கப்படுகின்ற நிலையில் அதற்குள் நாங்கள் அந்த பொருட்களை வைக்கக்கூடியதாக இருக்குமாம். எனவே ஏனைய காட்டு விலங்குகள் அந்த ஃபூடை வந்து ஆக்சஸ் பண்ண முடியாத அளவுக்கு மிக பாதுகாப்பாக வைக்க வேண்டிய தேவை அங்கு காணப்படுகின்றது என்பது தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. கரடிகள் வந்து உணவை தேடித்தான் பல இடங்களுக்கும் செல்லுகின்றன. அதே நேரம் இப்போது மனித உணவுக்கு அவை பழக்கப்பட்டு மனிதர்களை உணவோடு தொடர்பு படுத்தும் அந்த கரடிகள் நீண்ட காலத்திற்கு உயிர் வாழ்வது கொஞ்சம் அரிதாகவும் கூட இருக்கின்றதாம். பெரும்பாலும் அவை மனிதர்களோடு மோதல்களில் சிக்குகின்றன. அதே நேரம் இந்த மாதிரி மோதல்கள் நடைபெறுகின்ற இடங்களில் இருந்து அந்த கரடிகளை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படுகின்றது. அதே நேரம் மனிதர்கள் தொடர்பான ஒரு கோபத்தையும் கூட அல்லது ஒரு அக்ரெசிவான பிஹேவியரையும் கூட வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கரடியாகவும் கூட ஒரு சில கரடிகள் வந்து உருவாகுகின்றனவாம். அதே நேரம் ஒரு சில சமயங்களில் கவலைக்குரிய விடயத்தில் இந்த பப்ளிக் சேஃப்டியை உறுதிப்படுத்துவதற்காக அந்த கரடியை வந்து கருணைக்கொலை செய்ய வேண்டிய தேவைகளும் கூட ஏற்படுகின்றது. இதுக்கெல்லாம் ஆரம்பம் வந்து மனித நடவடிக்கைகளாகத்தான் இருக்கின்றன என்பது தொடர்பாகத்தான் இந்த விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த ராம்பாட் க்ரீக் என்று சொல்லப்படுகின்ற அந்த பகுதியை சுற்றி இப்போது பல கருப்பு கரடிகள் அடிக்கடி நடமாடுவதாகவும் கூட அந்த ஆஃபிஷியல் அந்த பாக்கின் அதிகாரிகள் வந்து அந்த தகவல்களை வெளியிட்டிருப்பதையும் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. எனவே ஒரு சில சேஃப்டி டிப்ஸையும் கூட அவர்கள் மீண்டும்
எங்களுக்கு வழங்கி இருக்கின்றார்கள். அல்பர்டா ஃபாரஸ்ட்ரி அண்ட் பார்க்ஸ் பப்ளிக் சேஃப்டி அண்ட் எமர்ஜென்சி சர்வீசஸ் முக்கியமான ஒரு சில டிப்ஸ் எங்களுக்கு வழங்கி இருக்கின்றது. நீங்கள் வந்து குழுவாக பயணியுங்கள், அதே நேரம் எல்லா சமயத்திலும் அந்த குழுவாக இருப்பதையும் உறுதிப்படுத்துங்கள். ஆஃபிஷியல் ட்ரெயில்ஸ் வந்து இருக்கின்றது, நீங்கள் செல்லலாம் என்று சொல்லி உங்களுக்காக அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த அதிகாரப்பூர்வ பாதைகளோடு நீங்கள் எப்போதும் ஸ்டிக் பண்ணுங்கள் என்பதையும் அவர்கள் கூறுகின்றார்கள். இதை தாண்டி திடீரென்று ஒரு கரடியை வந்து திடுக்கிட செய்வதை தவிர்ப்பதற்கு தொடர்ந்து ஏதாவது விதமான சத்தத்தை எழுப்பி கொண்டிருங்கள் என்பதையும் கூட சொல்லியிருக்கின்றார்கள். நாய்களை உங்களோடு கொண்டு சென்றால் அதை கட்டி வைத்திருத்தல் அவசியம் என்பதை தான் இங்கு கூறியிருக்கின்றார்கள். இதை தாண்டி பாதுகாப்புக்காக பேர் ஸ்ப்ரேயை நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும், அதே நேரம் அதை எப்படி பயன்படுத்துவது என்பதையும் கூட தெரிந்து வைத்துக் கொள்ளுதல் அவசியமாகின்றது என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். உணவையோ அல்லது கார்பேஜையோ அல்லது ஏனைய பொருட்களையோ நீங்கள் கரடிகளை கவராத வண்ணம் பேர் ரெசிஸ்டன்ட் கண்டெய்னர்ஸுக்குள் வைத்து பாதுகாத்துக் கொள்ளுதல் மிக மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கும் என்பதை கூறியிருக்கின்றார்கள். அது நேரம் கரடிகளது நடமாட்டங்கள் அல்லது அதன் தடங்கள் தெரியக்கூடிய பகுதிகளை உடனடியாக தவிருங்கள் என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். சில இடங்களில் வந்து கரடிகளின் எச்சம் இருக்குமாம், அதே நேரம் அது ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சின்ன சின்ன குழிகளையும் கூட காண முடியுமாம், அதே நேரம் அவற்றின் அந்த தடங்களையும் காணலாம், கால் தடங்களையும் பார்க்க முடியும். எனவே இப்படி அண்மையில் கரடி நடமாட்டம் இருந்ததுக்கான அறிகுறிகளை காட்டக்கூடிய இடங்களை தவிருங்கள் என்பதையும் கூட சொல்லியிருக்கின்றார்கள். எனவே ஒரு சில சமயங்கள் கடைசியாக நீங்கள் இந்த பாதுகாப்பு எச்சரிக்கைகள் எல்லாவற்றையும் கடைபிடித்தும் கரடியுடன் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம், அதனை காணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அல்லது அதனை நெருங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அதனோடு சேர்த்து செல்ஃபி எடுப்பதற்கு தான் பலர் முயற்சிப்பார்கள். ஆனால் கடைசி வரை அதை செய்யாதீர்கள் என்றும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்படி செய்தால் அது உங்களுக்கு கடுமையான காயத்தையோ அல்லது அதை விட மோசமான பாதிப்புகளையோ ஏற்படுத்தலாம். அது மட்டுமல்லாமல் அந்த படங்களையெல்லாம் நீங்கள் வெளியிடுகின்ற போது உங்களுக்கு அது தொடர்பான பெரும் அபராதத்தை பிறகு செலுத்த வேண்டியதாக இருக்கும். ஒரு சில சமயங்களில் சிறை தண்டனைக்கும் கூட நீங்கள் உள்ளாக நேரிடலாம் என்ற ஒரு எச்சரிக்கையும் கூட வெளியிட்டிருக்கின்றார்கள் அந்த அதிகாரிகள். அதே நேரம் முக்கியமாக இந்த லேக் ஷோர்ஸ், கிரீக்ஸ் மற்றும் வெவ்வேறு லிமிட்டட் விசிபிலிட்டி இருக்கக்கூடிய இடங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுதல் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். கரடியுடன் ஒரு என்கவுண்டர் ஒன்று ஏற்படுகின்றது என்று சொன்னால் எப்படி நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியும் கூட ஒரு சில டிப்ஸ் தரப்பட்டிருக்கின்றது. அந்த நேரத்தில் நாங்கள் பதற்றமடையாமல் காமாக அமைதியாக இருத்தல் மிக அவசியமாகின்றதாம். ஓடுகின்ற போது கரடி கண்டிப்பாக எங்களை துரத்துமாம், எனவே ஓடக்கூடாது என்பதையும் கூட சொல்லியிருக்கின்றார்கள். மெதுவாக ஒரு இடத்தில் நின்றபடி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கொஞ்சம் ஃபேமாக ஸ்டெடியாக ஒரு ஃபேமான வாய்ஸில் பேசிக்கொண்டு அந்த இடத்திலிருந்து கொஞ்சம் பின்வாங்குவதற்கு முயற்சிக்க வேண்டும். ஆனால் கண்டிப்பாக ஓடக்கூடாது என்பதை தான் இங்கு தெரிவித்திருக்கிறார்கள். அதை தாண்டி பாக்ஸ் கனடா என சொல்கின்றது என்று சொன்னால் கரடியை நீங்கள் எப்போதும் உங்களது பார்வையில் வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னாலும் ஐ கண்டாக்டை நீங்கள் தவிர்ப்பது மிக அவசியமானது என்பதையும் இங்கு வலியுறுத்துகின்றார்கள். கண்களுள் நேரே தொடர்பு கொள்வதை தவிர்த்தல் அவசியம், ஆனால் கரடி அங்கு இருக்கின்றதுன்னு சொல்லி எப்போதும் நீங்கள் கரடியை பார்க்க வேண்டும் என்பதையும் கூட சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரம் அது மிக அருகில் வருகின்ற போது இந்த பேர் ஸ்ப்ரேயை பயன்படுத்தி அதனை விரட்ட முயற்சியுங்கள் என்று சொல்லியும் பாதுகாப்பு தொடர்பான பல விடயங்கள் இங்கு பகிரப்படுகின்றன. 11:27 ஈஸ்ட் எஃப்எம் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் East FM. Log on to eastfm.ca.
1: Lakme Home Sing Garden Suite மற்றும் Rental Multiplex Specialist. குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? Lakme Home Sing 416-788-2426. Property வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Tarion license builder with Tarion warranty. Lakme Home Sing 416-788-2426.
2: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ், நம்ப முடியாத சிறந்த விலையில் எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 Markham Road, Unit 5, Markham, 905-667-7200.
3: Markham and Matt Nicholson, the pill, the Chop Shop Barbers. ஃப்ரெஷ் லுக் தருகின்ற ஹேர் ஸ்டைலிங், பியர்ட் ஸ்டைலிங், ஃபேஷியல் போன்ற சகல விதமான சேவைகளையும் கிரேட் பிரைஸில் வழங்குகிறார்கள். ஓபனிங் ஸ்பெஷலாக ஹேர் கட் $25, கிட்ஸ் ஹேர் கட் $20, ஹேர் அண்ட் பியர்ட் ஸ்டைலிங் $30. அனுபவம் மிக்க பார்பர்ஸ், மாடர்ன் அண்ட் கிளீன் சலூன், தரமான ப்ராடக்ட்ஸ், நட்பான சேவையின் வித்தியாசத்தை உணருங்கள். த சாப் ஷாப் பார்பர்ஸ், 2901 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் மேக்னிக்கல், மார்க்கம் கன்வென்ஷன் சென்டர் பிளாசா, 416-335-6444, 416-335-6444.
4: ஸ்காம்பரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக். பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக்னிகோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக் 416-446-4080.
5: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
6: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
5: Business vaithirpor matum business aarambipporukana business loan and business line of credit.
6: 10% down udan commercial mortgage.
5: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
7: Commerce Ventures 416-457-0651.
6: 416-457-0651. Some conditions may apply.
8: காரை தூக்குறாங்களப்பா, காரை தூக்குறாங்க.
9: வேலையும் போச்சு, காரும் போச்சு, கிரெடிட்டும் போச்சு. கார் இருந்தா தான் வேற வேலையாவது பாக்கலாம். இப்ப எங்க போய் கார் வாங்குறது, கிரெடிட்ட பில் பண்றது?
8: கவலைய விடுங்கோ, மனோ அண்ணன் போனா காரோட வீட்டுக்கு வரலாம். கிரெடிட் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நோ ப்ராப்ளம்.
10: மனோ தி லோன் அரேஞ்சர், ஓரோ சேல் அண்ட் ஃபைனான்சிங். 5 இடங்களில் உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். மனோ 647-980-4779, கிங்ஸ்டன் அண்ட் கலோவே சந்திப்பில், 4251 கிங்ஸ்டன் ரோட், ஸ்காப்.

0647-980-4779. உற்சாகம் 102.7 East FM.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: உங்கள் அபிமானம் பெற்ற டேஸ்ட் ஆஃப் தமிழ் இம்முறை 8வது ஆண்டில் உங்களை சந்திக்கின்றது. ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைரன் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றவெளி மைதானத்தில் ஏராளமான வணிகச் சாவடிகள், உணவுச் சாவடிகள், சிறுவர் விளையாட்டுகள், கலை நிகழ்ச்சிகள் என்பவற்றுடன் 2 நாட்களும் சூப்பர் சிங்கர் புகழ் பின்னணி பாடகர்கள் சத்ய பிரகாஷ், பிரியங்கா, கெனடிய மற்றும் தென்னிந்திய கலைஞர்களோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள். அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம். ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைரன் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றவழியில். டேஸ்ட் ஆஃப் தமிழ்.
2: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid model சரங்களாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 km gold comprehensive warranty வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விசேடமாக $2000 வரை பெருமதியான ஸ்பெஷல் gift matum summer prices kaathirukkindana Ahmed Thamsi 437-860-7002.
3: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP Mortgages Inc. மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்டாக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP Mortgages Inc. ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்.
5: என்னது?
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
2: விஜயா ஜுவல்லரியின் 2வது ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2வது ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள் ளும் வாய்ப்பு. மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது குயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
6: 416-900-4599.
7: Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. Speeding, red light, careless driving மற்றும் criminal offense போன்ற traffic ticket பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். Wagons Legal Services 416-473-8472. Wagons Legal Services.
6: பாட்டுக்கொரு பண்பலை 102.7.

11:48 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நாசாவின் இரண்டு விண்வெளி வீரர்கள் நேற்று வியாழக்கிழமை இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருந்து ஒரு ஸ்பேஸ் வாக் ஒன்றை வெற்றிகரமாக செய்திருப்பதாகவும் கூட அது தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. நாசாவின் விண்வெளி வீரர்களாக இப்போது இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் தங்கியிருக்கக்கூடிய அனில் மேனன் மற்றும் ஜெசிகா மீர் ஆகிய இரண்டு விண்வெளி வீரர்களும் தான் புதிய கருவிகளை அந்த ISS-இன் வெளிப்புறத்தில் பொருத்துவதற்கான தயார்படுத்தலை செய்வதற்கு நேற்று வியாழக்கிழமை ஒரு ஸ்பேஸ் வாக் ஒன்றை செய்திருக்கின்றமை தொடர்பான தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றன. நேற்று ஒரு 3 மணியளவில் தானாம் இந்த ஸ்பேஸ் வாக் நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது. அனில் மேனனை பொறுத்தளவில் இது வந்து அவரது முதலாவது ஸ்பேஸ் வாக் ஆகவும் கூட இருக்கின்றதாம். ஆனால் ஜெசிகா மீரை பொறுத்தளவில் அவருக்கு 6வது ஒரு ஸ்பேஸ் வாக் ஆகவும் கூட இந்த ஸ்பேஸ் வாக் நேற்றைய தினம் நிகழ்ந்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. 6 மணி நேரங்கள் 27 நிமிடங்கள் அந்த ஸ்பேஸ் வாக் நீடித்த நிலையில் அதன் பிரைமரி ஆப்ஜெக்டிவ்ஸ் வந்து அடையப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லி இருக்கின்றார்கள். ஒரு 3B பவர் சேனல் ஒன்றை பொருத்துவதற்கான ஒரு தயார்படுத்தல் அது தொடர்பான நடவடிக்கைகளை தான் நாம் அவர்கள் இப்போது செய்து முடித்திருக்கிறார்கள். அந்த ISS-இன் வெளிப்புறமாக என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். ஐரோசா என்று சொல்லி கூறப்படக்கூடிய விரித்து அமைக்கப்படக்கூடிய சூரிய மின் தகடுகளை நிறுவுவதற்கு இந்த பணி வந்து வழிவகுக்கப் போகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே ஏற்கனவே இந்த பூமியின் சுற்றுவட்ட பாதையில் தொடர்ந்து பயணிக்கக்கூடிய அந்த ஆர்பிட்டிங் லேபரட்டரிக்கான மேலதிகமான மின்சாரத்தை அந்த சோலர் அரே வந்து வழங்கக்கூடியதாகவும் கூட இப்போதைய இந்த தயார்படுத்தல்கள் செய்யப்பட்டிருக்கின்றதாம். அதே நேரம் அந்த விண்வெளி நிலையத்தின் பாதுகாப்பான மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட அந்த சுற்றுப்பாதை இறக்கத்திற்கும் அது வழிவகுக்கக்கூடியதாக இருக்கும் என்பதைத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். கண்ட்ரோல் டி ஆர்பிட் ஆஃப் த ஸ்பேஸ் ஸ்டேஷன் அதற்கான ஒரு முக்கியமான நடவடிக்கையாகவும் கூட இந்த நடவடிக்கை இப்போது அவர்களால் அந்த இரண்டு விண்வெளி வீரர்களால் மேற்கொள்ளப்பட்டிருப்பதையும் கூட இப்போதைய தகவல்கள் சொல்லுகின்றன. அதே நேரம் இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனின் அசம்பிளி, மெயின்டெனன்ஸ், அப்கிரேட்ஸ் போன்றவற்றுக்காக செய்யப்படக்கூடிய 281வது ஸ்பேஸ் வாக்காக நேற்றைய ஸ்பேஸ் வாக் நடத்தப்பட்டிருப்பதாகவும் கூட அந்த தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருப்பதையும் கூறிக்கொண்டு நேற்று இன்று நாளை நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றோம். சூரிய வெளிச்சம் கொஞ்சம் குறைவாக மாலை பொழுதில்தான் இன்று தென்பட போகின்றது. மழைக்கான வாய்ப்புகளை நாங்கள் சந்திக்கின்றோம். 2-4 மில்லிமீட்டர் 12 மணிக்கு பிறகு ஒரு 4-5 மணி வரைக்கும் கூட இருக்கலாம். 24 வரை வெப்பநிலை உயர்ந்து 32 என்று கூடிய உடல்நிலையாக உணரப்படும். மாலை பொழுதில் சூரிய வெளிச்சம் கொஞ்சம் தென்படலாம். எரிபொருள் விலை 2% நாளைக்கு உயர்வடையப் போகின்றது என்பதையும் கூட இந்த பொழுதில் ஞாபகப்படுத்திக் கொள்ளுகின்றோம். இதுவரை நேரமும் வெள்ளிக்கிழமை காலை வேளை ஈஸ்டெஃபமின் நேற்று இன்று நாளையோடு இணைந்திருந்த நீர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. மிக மகிழ்ச்சியாக இன்றைய நாளும் தொடர்ந்து வருகின்ற வார இறுதி நாட்களும் உங்களுக்கு அமையட்டும் என்றும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் மதுமிதா. நன்றி, வணக்கம். நீர்களை மீண்டும் சந்திக்கலாம்.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7
2: Raman Home Comfort in Lennox, Carrier, Goodman, Air Conditioners, Furnace, Central Vacuum, மற்றும் Tankless Water Heaters, விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள் 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort. இப்போது Hamilton, Niagara Falls, Peterborough, Kingston, Beaverton உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, Markham & Steel சந்திப்பில் Yellow Building Hill, 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
3: ஸ்காம்ப்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காம்ப்ரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
4: Astro Productions மற்றும் She Shop Entertainment பெருமையுடன் வழங்கும் அனிருத் XV Tour in Toronto. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5 தேதி சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் XV Tour in Toronto. மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 647-325-0498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் XV Tour in Toronto. எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் FM 102.7.
5: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388 416-649-6388.
6: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
7: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
6: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
2: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham & Steel's Red Building இன் உள்ளே, 416-291-3232.
8: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
9: ஹரே கிருஷ்ணா இஸ்கோன் ஸ்காப்ரோ ஆலய வருடாந்த ரத யாத்திரை இம்முறை ஆகஸ்ட் மாதம் 8 தேதி இலக்கம் 5555 ஸ்டீல் செவன்யூ ஸ்காப்ரோ மிலிக்கன் பார்க்கில் இடம்பெறும். ரத யாத்திரை, இசை நடன நிகழ்ச்சிகள் மற்றும் அன்னதானம் என்பனவும் இடம்பெறும். அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். தொடர்புகளுக்கு 4379903701.

0: உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 12 மணி முதல் பல விடியங்கள் 3 மணி வரை முக்கிய தகவல்கள் உங்களை சுற்றி நடப்பவற்றை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஈஸ்ட் எஃப்எம் இன் வாட்ஸ்அப் டொராண்டோ. வார நாட்களில் மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை வாட்ஸ்அப் டொராண்டோ.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். மீண்டும் ஒரு இனிதான மதிய வேளையில் ஈஸ்ட் எஃப்எம் காற்றலியூடாக உங்கள் அனைவரோடு முனைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி மதுமிதா. இன்று ஆகஸ்ட் மாதம் 7 2026 ஆண்டின் வெள்ளிக்கிழமையின் ஒளிபரப்பில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இன்றைக்கும் வளமை போன்று நீங்கள் 3 மணி வரை கேட்க இருப்பது வாட்ஸ்அப் ரவுண்டோ. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருக்க போகும் நான் நீரஜா. இனிமையான மதிய வணக்கம் நேர்களே. இன்றைக்கும் ஏராளமான செய்திகள் இனிய பாடல்களோடு உங்களுக்காக வருவதற்கு தயாராக இருக்கின்றன. நீங்களும் என்ன செய்யலாம் அப்படி என்று சொன்னால் தி 102.7 இருக்கின்றது, அதனூடாக நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம். இல்லாவிட்டால் ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதனூடாகவும் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ முடியும். மொபைல் டிவைசஸ் ஊடாக அல்லாவிட்டால் இருக்கவே இருக்கு ஈஸ்ட் எஃப்எம் .ca. உலகத்தின் இந்த இடத்திலிருந்தும் நிகழ்ச்சிகளை நீங்கள் நேரடியாக கேட்டு மகிழ்வதற்கு ஈஸ்ட் எஃப்எம் .ca. பிரதிமா தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள் செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழுடாகவும் யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உடாகவும் நீங்கள் பார்த்து மகிழலாம். அதேபோன்று ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 4168-24-12 மின்னஞ்சலும் இருக்கின்றது ஈஸ்ட் எஃப்எம் 102.7 @gmail.com. சரி, வெளியில் வந்து இயற்கை என்ன விதரம் இன்றைக்கு எங்களுக்கு வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தால் ஒரு சிறந்த காலநிலை தான். இன்றைக்கு 24 இப்போது இருக்கின்றது, 25 அதிகுடிய வெப்பநிலையாக இருக்கப் போகின்றது. அதே போன்று நாளை அதிகுடிய வெப்பநிலை 29 உயர்வடைய இருக்கின்றது. அப்படியே வந்து நாங்கள் எரிபொருள் விலையையும் பார்த்து விடலாம். எரிபொருள் விலை என்ன நடைபெறும் அப்படின்னு சொல்லி பார்த்தால் தொடர்ச்சியாக 2 தினங்கள் குறைவடைந்து வந்து கொண்டிருக்கின்றன, வந்திருந்தன. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்று நள்ளிரவு பின்னர் 2% உயர்வடைய இருக்கின்றது. 12:03 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

12:08 மிஸ்டர் ஃபெமூடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். ஸ்டாட்டிஸ்டிக் கனடா வந்து இன்றைக்கு ஒரு பாசிட்டிவான செய்தியை கூறியிருக்கிறது. என்ன விஷயம் என்று சொன்னால், கனடாவினுடைய ஜாப் மார்க்கெட், அதாவது தொழிலாளர் சந்தை, கடந்த ஜூலை மாதத்திலே 75,000 வேலைகளை வந்து சேர்த்திருக்கின்றது அப்படி என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் அடுத்த பக்கம் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், இந்த வேலையற்றோர் வீதம் குறைவடைந்திருக்கின்றது. அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு 15,000 வேலைகள் தான் சேர்க்கப்படும் அப்படி என்று சொல்லி எக்கனமிஸ்ட் வந்து எதிர்வு கூறியிருந்தார்கள். ஆனால் அதை முறியடித்து எக்கச்சக்கமான மடங்கு, அதாவது 75,000 வேலைகள் வந்து 60,000 அதிகமாகவே சேர்க்கப்பட்டிருக்கிறது அப்படி என்று சொல்லித்தான் இந்த விடயம் வந்து கூறப்பட்டிருக்கிறது. அதேபோன்று இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் வீதம் கடந்த 2 ஆண்டுகளில் பார்க்கையில் முதலாவது தடவையாக இந்த ஜூலை மாதத்திலே குறைவடைந்திருந்ததும் அவதானிக்கப்பட்டிருக்கிறது. 6.4% இது குறைவடைந்திருக்கின்றது. இந்த புதிய வேலைவாய்ப்புகள் ஃபுல் டைமாகவோ அல்லது பார்ட் டைம் ஜாப்ஸாகவோ இருந்திருக்கின்றன அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. ஆன்டாரியோவில் மாத்திரம் 52,000 வேலைகள் வந்து சேர்க்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே வேளையிலே 1,96,000 வேலைகள் வந்து கடந்த ஒரு வருடத்தில் உருவாகி இருக்கின்றனவாம். அதே போன்று இந்த வருடத்தில் பார்க்கையில் 1,81,000 வேலைகள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 12:09 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. ஐஷா சில்கின் 4th anniversary மெகா சேல் வரும் ஞாயிறு வரை நீடிக்கப்பட்டுள்ளது. அனைத்து ஆடை ஆபரண தெரிவுகளும் 30-40% ஆஃப். சாரீஸ், ஷல்வாஸ், பிரைடல் லெஹெங்காஸ், டிசைனர் லெஹெங்காஸ், மென்ஸ் ஷர்வானி, குர்தாஸ், இன்னும் பல. இந்த 4 நாட்கள் மாத்திரம் காஞ்சிபுரம் சாரீஸ் ஃப்ரம் $150, ஃபேன்சி சாரீஸ் ஃப்ரம் $50, காட்டன் சாரீஸ் ஃப்ரம் $30, செமி சில்க் சாரீஸ் ஃப்ரம் $60, ஆர்ட் சில்க் சாரீஸ் ஃப்ரம் $20. மார்னிங் சைட் ஃபின்ச் சந்திப்பில் பிரம்மாண்டமான காட்சியறையுடன் ஐஷா சில்க் வழங்கும் 4th anniversary மெகா சேல். 416-298-6116.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலை Community Legal Services, 289-242-5450.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எங்க பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காவினுக்கு மிடில்ஃபீல்டுக்கும் இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
5: ஸ்காபரோவில் இதோ வருகிறது முதலாவது டமிழ்ஸ் ரோட் ஃபெஸ்ட் 2026.
6: தமிழர் நாள் திருவிழா.
5: தமிழர் நாள் திருவிழா கலை, பண்பாடு, சுவையான உணவுகள், இசை, நடனம், குடும்பத்தின் நிகழ்வுகள், மார்க்கம் தெருவில் பாஸ்மோர் தொடக்கம் மெக்டிக்கல் வரை பிரம்மாண்டமான விழா. August 8-9. தொடர்புகளுக்கு 416-414-3691, 416-569-0300.
7: பிரேமல் டொயோட்டா. டொயோட்டா வாகன விற்பனையில் பல வருட அனுபவம் வாய்ந்த சித்ரா செல்வநாதன் இப்பொழுது ஸ்காபரோவில் உங்களுக்கு அருகில் உள்ள பிரேமல் டொயோட்டாவில் பணியாற்றுகின்றார்.
8: This is Chitra Selvanathan from Premal Toyota. உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன். வாங்கோ பார்க்கலாம்.
7: புதியதோ அல்லது பயன்படுத்தப்பட்டதோ எந்த ஒரு டொயோட்டா வாகனமாக இருந்தாலும் சிறந்த விலை, குறைந்த வட்டி வீதம், சிறப்பு சலுகைகளோடு பெற்றுக் கொள்ள சித்ரா செல்வநாதனை தொடர்பு கொள்ளுங்கள். சித்ரா செல்வநாதன், பிரேமல் டொயோட்டா, 5060 ஷெப்பர்ட் அவென்யூ, East Scarborough, 416-720-7439.
9: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421. 416-626-8421.
0: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம். 102.7
10: ஈஸ்ட் எஃப்எம்.

பன்னிரண்டு மணி 22 நிமிடம் வாட்ஸ்அப் ட்ரெண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. செலசி பர்னிச்சரின் சம சேல் தற்போது சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. சோஃபா, பெட்ரூம் செட், டைனிங் செட், மேட்ரஸஸ், பூஜா யூனிட், கிச்சன் கேபினட் என அனைத்து வகை பர்னிச்சர்ஸையும் உங்கள் விருப்பத்திற்கேற்ப வடிவமைத்து வழங்குகின்றார்கள். ஃபேப்ரிக் சோஃபா அண்ட் லவ் சீட் $998 முதல், செக்ஷனல் சோஃபா $398 முதல், மார்பிள் டாப் 3 பீஸ் டைனிங் செட் $398 முதல், கெனடியன் மேட் 6 பீஸ் குயின் பெட்ரூம் செட் $998 முதல், பூஜா யூனிட்ஸ் $98 முதல். 12 மாதங்கள் வட்டியில்லா தவணை வசதி, டெலிவரி அண்ட் செட்டப் சேவைகள். செலசி பர்னிச்சர், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, பார்மசி அண்ட் மெக்னிக்கல், 416-731-7044-436-731-7044. இந்த வழியிலே சிக்கன் பர்கர்ஸ் மீள் அழைக்கப்பட்டிருக்கின்றன. லெட் பெற ஃபுட்ஸ் இங் இதனுடைய தயாரிப்பு தான் சோபீஸ் அதனுடைய தயாரிப்புன்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கெனடியன் ஃபுட் இன்ஸ்பெக்ஷன் ஏஜென்சி தான் இந்த அறிவித்தலை இப்போது செய்திருக்கின்றார்கள். இதில் வேறு கிருமி தொற்றுகளோ பாக்டீரியா அப்படி எதுவும் இல்லை. ஆனால் இது வந்து இந்த ஒவ்வாமை உள்ளவர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். ஏனென்று சொன்னால் இதில் அன்டிக்ளேர்டு எக் இருக்கின்றது அப்படி என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாகத்தான் இது மீளழிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் இது பலருக்கு ஒவ்வாமை உள்ளவர்களுக்கு, எக் அலர்ஜி உள்ளவர்களுக்கு ஆபத்தாக இருக்கலாம் அப்படி என்று சொல்லி இது வந்து 680 கிராம் பேக்கேஜஸாக விற்கின்றனவாம். இதிலே 885 கிராம் சிக்கன் பேரிஸ் இருக்கின்றன அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அவ இந்த பிராண்டில் சிக்கன் பர்கர்ஸை நீங்கள் யாராவது வாங்கி வைத்திருந்தீங்கன்னு சொன்னால் அதனை பயன்படுத்த வேண்டாம் அலர்ஜி உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. கம்ப்ளிமெண்ட்ஸ் ஸ்மாஷ்ட் 100% சிக்கன் பர்கர்ஸ் இதுதான் அலர்ஜி ரிஸ்க் இருக்கின்றது அப்படின்னு சொல்லி மீளழிக்கப்பட்டிருக்கின்றது. 12 மணி 24 நிமிடம் வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒழித்துக் கொண்டிருக்கின்றது.

கனடாவில் கடந்த மாதம் பொருளாதார வல்லுநர்களின் எதிர்பார்ப்பை விட மிக அதிகமாக 75,000 வேலைவாய்ப்புகள் சேர்க்கப்பட்டுள்ளன. 0.1% குறைந்துள்ள வேலையின்மை வீதம் 2 ஆண்டுகளில் குறைவான நிலையாக 6.4% எட்டியுள்ளது. 15,000 வேலைவாய்ப்புகள் ஜூலை மாதத்தில் சேர்க்கப்படும் என்றே பொருளாதார வல்லுநர்கள் மதிப்பிட்டிருந்தனர்.

0: விஜய். எனினும் அதனை வைத்து மலிவான அரசியல் செய்ய போவதில்லை என்றும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் வடக்கு கிழக்கில் மக்களின் பூர்வீக காணிகளை விடுவிக்க வலியுறுத்தி மன்னாரில் காணி இழந்த மக்களின் குரல் அமைப்பின் ஏற்பாட்டில் கவனஈர்ப்பு இடம்பெற்றுள்ளது. யாழ் வலிகாமம் வடக்கு, முல்லைத்தீவு, கேப்பாப்புலவு, மட்டக்களப்பு, மயிலத்தமடு ஆகிய பகுதிகளில் நீண்டகால மக போராடி வரும் மக்களிற்கு ஆதரவு தெரிவித்து இந்த கவனஈர்ப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே, தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள், 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: மற்றும் பல தெரிவுகளுக்கு IP Gold House டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP Gold House, 4D New Delhi Drive, Unit 6, Markham, 905-554-5890.
3: மெட் சென்டர் ஹெல்த் வழங்கும் முக்கிய அறிவித்தல். மார்க்கம் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் இலக்கம் 22-25 மார்க்கம் ரோட் என்ற முகவரியில் அமைந்துள்ள மெட் சென்டர் ஃபேமிலி கிளினிக்கில் கனடாவில் மருத்துவ பயிற்சி பெற்று கனடாவில் 7 ஆண்டுகளாக குடும்ப மருத்துவராக பணியாற்றிய அனுபவம் கொண்ட டாக்டர் விஜிதா முகுந்தன் புதிய நோயாளர்களை ஏற்றுக்கொள்கின்றார். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-297-7777.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க்,
4: அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
5: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
4: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401
5: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
4: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
6: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சங்களை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் FM.

12:44 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. ஆயிஷா சில்கின் 4th அனிவர்சரி மெகா டென்ட் சேல் வரும் ஞாயிறு வரை நீடிக்கப்பட்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை வரை பிரம்மாண்டமாக டென்ட் அமைக்கப்பட்டு ஏராளமான ஆடை தெரிவுகளும் சமையலறை உபகரணங்களும் மிக மிக மலிவு விலைகளில் சாரீஸ் குர்த்தி டாப்ஸ் ஹவுஸ் கோட்ஸ் 3 sarams $10 each, 2 leggings, 2 sari skirts, 3 men's t-shirts, $15 each, shalwars from $30, lehengas from $50, Preeti Eco Plus $150, Vidium Mixi $140, Wet Grinder $275, Roti Maker $60, Rice Cooker $30. Morningside and Finch, Sandipil Aisha Silken, 4th Anniversary 10th Sale, 416-298-6116. சரி, இந்த வேளையிலே பார்க்கலாம். டொரண்டோவினுடைய மேயர் தேர்தல் நடைபெற இருக்கின்றது. தெரிந்த ஒரு விஷயம், அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி இடம்பெற போகின்றது. இந்த நிலையிலே கருத்து கணிப்பு அது தொடர்பாக நடத்தப்பட்டிருக்கிறது லாயர்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் நிறுவனத்தினால். August 4-5ஆம் தேதிகளில் கிட்டத்தட்ட 1000 டொரண்டோ வாசிகளிடம் இந்த கருத்து கணிப்பு நடைபெற்றிருக்கிறது. யாருக்கு இவங்க வாக்களிக்க இருக்கிறாங்க அல்லது ஆதரவு யாருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்பதற்கு இந்த நிலையிலே தொடர்ச்சியாக முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்றார் ஒலிவியா சவ் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இப்போது புதுசாக ஒரு கிறிஸ் அலெக்சாண்டர், இவர் வந்து கேபினெட் மினிஸ்டராக இருந்து இப்போது வந்து இந்த மேயர் எலெக்ஷனில் போட்டியிட இருக்கின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அவர் 10% ஆதரவோடு உள்நுழைந்திருக்கின்றார். இந்த நிலையில ஏதாவது மாற்றம் இருக்கா இந்த நிலைமைகள்ல அப்படின்னு சொல்லித்தான் இந்த கருத்து கணிப்பு இருந்திருக்கின்றது. ஆனாலும் தொடர்ந்து இந்த வாக்களிக்க முடிவெடுத்தவர்கள், வாக்களிப்பதற்கு கொஞ்சம் யோசிக்கின்றவர்களிடையே 47% ஆதரவு வந்து ஆலிவியா சோவ் அவர்களுக்கு தான் இருக்கின்றது. அவர் சாலிடா வந்து முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்றாராம். அதே போன்று கவுன்சிலர் பிராட் பிராட்ஃபோர்ட், அவருக்கான ஆதரவு 40% காணப்படுகின்றது. அலெக்சாண்டருக்கு 10% இருக்கின்றது அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. வாட்ஸ்அப் அதே போன்று ஓவரோலா பார்க்கையில் இந்த வாக்களிப்பதற்கு முடிவெடுத்தவர்கள், முடிவெடுக்காத அப்படின்னு சொல்லி மொத்தமாக பார்க்கையில் ஒலிவியா சவ் அவர்களுக்கு 38% ஆதரவும், அதே போன்று பிராட்ஃபோர்டுக்கு 32% ஆதரவும், அலெக்சாண்டருக்கு 8% ஆதரவும் இருக்கின்றது அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சரி, இந்த நாமினேஷன்ஸில் வந்து நீங்களும் உங்களை ஒருவராக இணைத்துக் கொள்ள போறீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் August 21 2 மணிக்கு முன்னர் உங்களுடைய நாமினேஷனை வந்து செய்து கொள்ள முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கன்சர்வேட்டிவ் எம்பி ஒருத்தர் வந்து ரிசைன் பண்ணுவதாக அறிவித்திருக்கின்றார் September 1. அது யார், என்ன விஷயம் சொல்லி நாங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து மணி இந்திரங்களை ஸ்டெஃப் எம்மோடு வாட்ஸ்அப் ரெண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 67, மார்க்கம்.
2: 416-461-6401.
0: Ajax Nissan and Infiniti இல் சர்விங்ஸ் ஈவென்ட். 2026 Nissan Rogue SUV களையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicks-உம் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infiniti QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 oil changes இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 437-477-7960. 437-477-7960.
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6973-5899.
4: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதாமாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
2: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
4: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.

நேரம் சரியாக 1 மணி. ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ரவுண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. வெளியே நாங்கள் வெப்பநிலையை பார்த்தால் 24 இருக்கின்றது. மழைக்கான சாத்தியமும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சில இடங்களில் இப்பொழுது தூறல் இருக்கும் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2 மணி வரைக்கும் இது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 1-6 மணிக்கு மீளவும் ஒரு மழைக்கான சாத்தியம் கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் எப்போ வரும் அப்படி வரும்னு சொல்ல தெரியாமல் கூட சில வேளைகளில் இந்த மழை வந்து போகிறதையும் நாங்கள் பார்த்துருக்கலாம். சரி, இதுக்கும் நீங்கள் குட்டையும் கையுமா ரெடியாக இருந்தீங்கன்னு சொன்னால் நல்லதுதான். அதே போன்று நாளைக்கும் மழைக்கான சாத்தியம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 29 வரை வெப்பநிலை உயர இருக்கின்றது. எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் தொடர்ச்சியாக 2 தினங்கள் எரிபொருள் விலையில் சரிவு ஏற்பட்டு வந்திருந்தது. ஆனால் இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 2% உயர்வடைய இருக்கின்றது. நீங்களும் எங்களோடு இணைந்திருக்க 102.7 இருக்கின்றது. அதேபோன்று ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணியிருந்தீங்க என்றால் அதனூடாகவும் நிகழ்ச்சிகளை கேட்டு மகளெல்லாம் மொபைல் டிவைசஸ் ஊடாக இல்லாவிட்டால் இருக்கவே இருக்கு ESTFM.CA. உலகத்தின் இந்த இடத்திலிருந்தும் நிகழ்ச்சிகளை கேட்டு மகளெல்லாம். இதையும் தவிர பிரதியமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழூடாகவும் யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஊடாகவும் பார்த்து மகள முடியும். அதேபோன்று ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 4168241212 அல்லது மின்னஞ்சல் இருக்கின்றது ESTFM102.7@gmail.com.

ஒரு மணி 7 நிமிடம் வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆயிஷா சில்கின் 4th anniversary மெகா சேல் வரும் ஞாயிறு வரை நீடிக்கப்பட்டுள்ளது. அனைத்து ஆடை ஆபரண தெரிவுகளும் 30-40% ஆஃப். சாரீஸ், ஷல்வாஸ், பிரைடல் லெஹெங்காஸ், டிசைனர் லெஹெங்காஸ், மென்ஸ் ஷர்வானி, குர்தாஸ் இன்னும் பல. இந்த 4 நாட்கள் மாத்திரம் காஞ்சிபுரம் சாரீஸ் ஃப்ரம் $150, ஃபேன்சி சாரீஸ் ஃப்ரம் $50, காட்டன் சாரீஸ் ஃப்ரம் $30, செமி சில்க் சாரீஸ் ஃப்ரம் $60, ஆர்ட் சில்க் சாரீஸ் ஃப்ரம் $20. மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் பிரம்மாண்டமான காட்சியறையுடன் ஆயிஷா சில்க் வழங்கும் 4th anniversary மெகா சேல். 416-298-6116 416-298-6116. சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். சிஆர்ஏயில் நீங்கள் உங்களுடைய பர்சனல் அக்கௌண்ட் வைத்திருக்கிறீங்க, மை அக்கௌண்ட் அல்லது மை சர்வீஸ் கனடா அக்கௌண்ட்ஸ் அப்படி என்று சொன்னால், அதே போன்று ஏதாவது ஜிஜிக்கு யூஸ் பண்ணி நீங்கள் ஏதாவது ஆக்சஸ் வச்சுருக்கிறீங்க அப்படி என்று சொன்னாலும், அதுவும் 2020 உங்களுக்கு அந்த ஆக்சஸ் இருந்திருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற பட்சத்தில் நீங்களும் ஒரு லோசூட் செட்டில்மெண்ட்டுக்கு வந்து தகுதி பெறலாம் அப்படி என்று சொல்லித்தான் இப்போது கூறப்பட்டிருக்கிறது. 2020 சிஆர்ஏயினுடைய டேட்டா பிரீச் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது. இது வந்து March 1 தொடக்கம் December 31 வரையில் 2020 ஒரு தேர்ட் பார்ட்டியினால் சிஆர்ஐயினுடைய இந்த குறிப்பிட்ட அக்கவுண்ட்ஸுக்கு வந்து ஒரு ஆக்சஸ் நடைபெற்றிருக்கிறது. இதனால் ஏராளமான வாடிக்கையாளர்கள் கனடியர்களினுடைய பர்சனலான விடயங்கள் வந்து ஹேக்கர்ஸினால் திருடப்பட்டிருக்கலாம் அப்படி என்று சொல்லி நம்பப்படுகின்றதாம். இந்த நிலையில் தான் இப்போது எலிஜிபிளான கனடியன்ஸுக்கு 10,000 அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு இந்த லோ செட்டில்மெண்ட்டுக்கு அவர்கள் தகுதி பெறக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இது அவர்களுடைய அந்த விளைவுகளின் அடிப்படையிலே அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. எவ்வாறான பாதிப்புகள் அவர்களுக்கு இருந்திருக்கும் என்பதை பொறுத்து $80 to $5,000 வரை இருக்க போகிறதாம். ஒரு பகுதியினருக்கு வந்து 3 categories வந்து இந்த அப்ளிகன்ஸ் பிரிக்கப்பட இருக்கின்றார்கள். $80 வரை பெறக்கூடியதாகவும், $200 வரை பெறக்கூடியதாகவும், அதே போன்று $5,000 வரை பெறக்கூடியதாகவும் இந்த விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒரு அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணிக்கொள்ள முடியும் எலிஜிபிளான கனடியன்ஸ் வருகின்ற பிப்ரவரி வரையில் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு 6 உங்களுக்கு இருக்கின்றது. நீங்கள் அதாவது சிஆர்ஐனுடைய வெப்சைட்டுக்கு சென்று கூட இது தொடர்பாக அறிந்து கொள்ளலாம். இல்லாவிட்டால் நியூஸ் சேனலுக்கு போய் அதைத்தான் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அதாவது என்ன சைட் அப்படி என்று சொல்லி CARISKS WWT அப்படின்னு சொல்லி வேறு அதெல்லாம் பெரிய ஒரு வெப்சைட் நாங்கள் சொல்லி முடிக்க முடியாது. சரி, நீங்கள் அதை கண்டுபிடிச்சு சரியான ஒரு அக்கௌண்ட்டை கண்டுபிடித்து நீங்கள் விண்ணப்பித்து கொள்ள முடியும். சில வழிகளில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கூட வரலாம் சிஆர்ஏலம் இருந்து இமெயில்ஸுக்கு, அதையும் நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும். 1:10 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்து கொண்டிருக்கின்றது.

0: The station with the
1: best
0: music.
2: It's East FM.
3: Feel the power.
4: Feel the bass. 102.7 FM.
5: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்
6: என்னது?
5: இப்பவே வெளிக்கிடுங்க விஜயா ஜுவல்லரிக்கு.
7: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி.
8: 416-900-4599.
9: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421. 416-626-8421.
10: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஆட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 6472682710 6472682710.
11: விட்பி ஸ்ரீ நவதுர்க்கை இந்துவாலயம் வருடாந்த திருவிழா 2026 August 6 தேதி வியாழக்கிழமை கணபதி ஹோமத்துடன், August 7 தேதி வெள்ளிக்கிழமை அலங்கார திருவிழா ஆரம்பம், August 13 வியாழக்கிழமை வேட்டை திருவிழா, 14 வெள்ளிக்கிழமை சப்பரம், August 15 சனிக்கிழமை தேர், 16 ஞாயிற்றுக்கிழமை தீர்த்தம், August 18 செவ்வாய்க்கிழமை வைரவர்மடை, 21 பூங்காவன திருவிழா மற்றும் வரலட்சுமி பூசை. ஸ்ரீ நவதுர்க்கை இந்துவாலயம் 1916 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், Unit 2B, விட்பி. கட்டிடத்தின் பின்புற அமைந்துள்ளது. 416-226-9101.
12: Rhythm 7 Entertainment Altona Group வழங்கும் தேனிசை தென்றல் தேவா, The Ghana King, live in Toronto.
13: மீனாட்சி மீனாட்சி.
12: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு, அனுராதா ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். August 15 தேதி சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 ஸ்டீல் செவன்யூ ஈஸ்ட், மார்க்கம் மெடோவில். தேனிசை தென்றல் தேவா, த கானா கிங், லைவ் இன் டொரண்டோ. டிக்கெட்டுகள் $50 முதல். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com செல்லுங்கள். ஹாட்லைன் 647-600-5297.
9: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
14: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
9: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
15: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5,000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704 8074 416-704-8074.
16: இப்பொழுதும் கேளுங்கள் East FM 102.

ஒரு மணி 24 நிமிடம் மிஸ்டர் எஃப்எம் மூடாக வாட்ஸ்அப் சவுண்ட் அளித்துக் கொண்டிருக்கிறது. சார், இந்த வழியிலே பார்க்கலாம், நாங்கள் சொல்லியிருந்தோம் ஒரு கன்சர்வேட்டிவ் எம்பி லாரி பிராக், இவர் வந்து தன்னுடைய ரிசைன் தொடர்பாக, அதாவது தான் பதவி விலகப் போவது தொடர்பாக அறிவித்திருக்கின்றார். நேற்று இரவிலே இது தொடர்பாக அவர் அறிவித்தலை செய்திருக்கின்றார். என்ன விடயம் அப்படி என்று சொன்னால், தான் உண்மையில் வந்து பிராட்ஃபோர்டு பிராண்ட் சவுத் அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு தான் வந்து உதவுகின்ற முகமாகத்தான் இந்த எலெக்ஷனில் வந்து தான் இறங்கி இருந்தேன். ஆனால் நீண்ட ஒரு எச்சரிக்கையான பல விடயங்களை நான் கருத்தில் கொண்டு அதற்கு பின்னர் இந்த எம்பி பதவியிலிருந்து விலகுவதற்கு முயற்சிக்கின்றேன் அப்படின்னு சொல்லி அவர் கூறியிருக்கின்றார். அதே போன்ற என்ன விஷயம் என்று சொன்னால், தான் வருகின்ற, அதாவது செப்டம்பர் மாதத்தோடு இந்த பதவியை வந்து விட இருக்கின்றேன். செப்டம்பர் 18 தான் இந்த பதவியை விட்டு விலகி தான் முன்னர் இருந்த லோ அண்ட் ஆர்டர் அட்வொகேட்டாக அவர் இருந்திருக்கின்றார். அதற்கே வந்து தான் மீளவும் செல்ல இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார். பிராண்ட்ஃபோர்டினுடைய கிரவுன் அட்டர்னிஸ் ஆஃபீஸ், அதற்கு தான் முதல் இருந்த பொசிஷனுக்கே வந்து திரும்ப இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார். சரி, இந்த ஏற்கனவே நேற்று வந்து 3 இடைத்தேர்தல்கள் தொடர்பாக செப்டம்பர் 3 அது இடம்பெறும் அப்படின்னு சொல்லி பிரீமியர் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் இப்போது பிராக்கினுடைய பதவி விலகலை தொடர்ந்து இன்னும் ஒரு பை எலெக்ஷன் இடம்பெறுவதற்கும் வாய்ப்பு ஏற்பட்டிருக்கின்றது. 1:26 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

அமெரிக்க டிரம்ப் நிர்வாகம் கனடா மீது அச்சுறுத்தியுள்ள புதிய வரி விதிப்புகளை தவிர்க்கும் வகையில் அமெரிக்க மதுபானங்கள் மீதான தடையினை இடைநிறுத்துவது அடங்கலான நிபந்தனைகளை நிறைவேற்றுவது தொடர்பில் மத்திய அரசு கவனத்தில் எடுத்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இப்புதிய வரிகளை டிரம்ப் நிர்வாகம் அமல்படுத்தினால் இரு நாடுகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளை அது நிர்மூலமாக்கும் என அமெரிக்க தரப்புகளை கனடிய பிரதிநிதிகள் எச்சரித்துள்ளனர். தமிழ்நாட்டில் தாம் கொண்டு வந்த நலத்திட்டங்களையே தமிழக வெற்றிக் கழக அரசு வரவு செலவு திட்டத்தில் பெயர் மாற்றி அறிவித்துள்ளதாக சட்டசபையில் அதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. இதனை நிராகரித்துள்ள அமைச்சர் நிர்மல்குமார் பல திட்டங்கள் 60 முதல் 70 ஆண்டுகளாக நடைமுறையில் உள்ளவை என்றும் அவை கடந்த திமுக ஆட்சியில் நிறுத்தப்பட்டிருந்தன எனவும் சுட்டிக்காட்டியுள்ளனர். அத்துடன் திமுக மற்றும் அதிமுக ஆட்சிகளில் கொண்டுவரப்பட்ட நலத்திட்டங்களை வரவேற்று அவற்றை மேம்படுத்தி வருவதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தமிழ்நாட்டின் வரலாற்றிலேயே மோசமான முதலமைச்சர் விஜய்தான் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஓ எஸ் மணியன் விமர்சித்துள்ளார். இலங்கையின் சிறைச்சாலைகளில் ஏற்படும் கலவரங்கள் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலானவை என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதனை மறுத்துள்ள பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இக்கலவரங்கள் திட்டமிட்ட நாசவேலையுடன் தொடர்புபட்டவை என்ற சந்தேகமே உள்ளதாகவும் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் இல்லை எனவும் தெரிவித்தார்.

0: for all your real estate needs, call Swapna at 416-888-9492.
1: எல்லா லிஸ்னர்ஸ்க்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து, நீங்க ஒரு லேண்ட்லார்டா இருந்தா இல்ல டெனண்டா இருந்தா என்ன மாதிரி உங்களை குவாலிஃபை பண்ணணும் அப்படின்ட்டு. ஒரு லேண்ட்லார்ட பொறுத்த வரைக்கும் ஒரு வீடுன்றது ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். அவங்க பார்த்து தான் வாங்கியிருக்காங்க, கஷ்டப்பட்டு தான் வாங்கியிருக்காங்க. நீங்க ஒரு டெனண்டா அங்க போறீங்களனாக்கா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து நீங்க அவங்க வீட்டை உங்க வீட்டை மாதிரி பத்திரமா பார்த்துப்பீங்க அப்படின்ட்டு தான். அண்ட் நீங்க அந்த வீட்டை ரிட்டர்ன் பண்ணும்போது அவங்க கொடுத்த கண்டிஷனோட பெட்டரா இல்லாட்டி அட்லீஸ்ட் சேம் கண்டிஷன்ல நீங்க ரிட்டர்ன் பண்ணுவீங்கன்னு தான் பாக்குறது. நீங்க டெனண்டா இருந்தீங்களனாக்கா நீங்க லேண்ட்லார்டுக்கு ப்ரொவைட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் லெட்டர், அதுல யாராவது கம்பெனி போன் நம்பர் அண்ட் நேம் இருக்கணும் உங்க எம்ப்ளாய்மெண்ட்டை வெரிஃபை பண்றதுக்காக, லாஸ்ட் 2-3 பே ஸ்டப்ஸ், உங்க ஃபுல் கிரெடிட் ரிப்போர்ட். ஏதாவது ரீசன்காக உங்க கிரெடிட்டை நீங்க ஸ்பாயில் பண்ணீங்க, ஜாப் லாஸ்னால இல்ல மேரேஜ் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசன்காக உங்க கிரெடிட் ஸ்பாயில் பண்ணி எடுத்தனாக்கா நீங்க அதை லேண்ட்லார்டுக்கு கிளியரா சொல்லலாம், உண்மையா சொல்லலாம். அண்ட் அதை ஒர்க் அவுட் பண்றதுக்கு வேற வேற விதம் இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் மந்த் ரெண்ட் தவிர நீங்க இன்னும் கூட மந்த்ஸ் ரெண்ட் கொடுத்து நீங்க ஒரு வீடை எடுக்கலாம். இந்த மாதிரி நீங்க ஒர்க் அவுட் பண்றதுக்கு வழிகள் இருக்கு. நீங்க அப்படி உண்மையா சொன்னீங்களா ரீசன்ஸ் அண்ட் ரெண்டல் அப்ளிகேஷன், அதுல ஒரு 2-3 நல்ல ரெஃபரன்சஸ் உங்களை பத்தி கால் பண்ணி அவங்க வெரிஃபை பண்றதுக்காக ரெஃபரன்சஸ் தேவை. நீங்க வந்து இதுல இருந்து ஏதாவது ஒண்ணு மிஸ்ஸிங்னாக்கா நீங்க ஒரு கேரண்டர் இல்ல கோசைனரை கூட்டிட்டு வந்துட்டு ஒரு வீடை ரெண்டலுக்காக பார்க்கலாம். நீங்க குவாலிஃபை பண்ணணும் டெனண்டா இல்லாட்டி லேண்ட்லார்டானாக்கா நீங்க எனக்கு கால் பண்ணலாம். என் நம்பர் 416-888-9492. Thank you.
0: Real estate market update. மேலதிக விவரங்களுக்கு 416-888-9492.
2: ஒருமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண East FM கேளுங்க.
3: Everything you like, everything you need is found only here.
2: East FM 102.7.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
2: Ajax Mitsubishi-யின் biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid model சரங்களாக selected RVR மற்றும் Outlander-களை 0% finance-ல் பெறுவதோடு 10-year powertrain warranty-உடன் no charge 10-year அல்லது 160,000 km gold comprehensive warranty-யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விசேடமாக $2000 வரை பெருமதியான special gift matum summer prices kaathirukkindana Ahmed Thamsi 437-860-7002.
3: All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301.
4: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோர்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோர்கேஜை CIBC-க்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோர்கேஜ் அட்வைசர், 416-821-0462, 416-821-0462. சம் கண்டிஷன் அப்ளை.
5: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹெங்கா ஷோட், ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 416-335-4653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகுமிடம்.
6: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை. ஈஸ்ட் FM 102.7.

1:47 மிஸ்டர் எஃப்எம் மூடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. செலசி பர்னிச்சரின் சம சேல் தற்போது சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. சோஃபா, பெட்ரூம் செட், டைனிங் செட், மேட்ரஸஸ் பூஜா யூனிட், கிச்சன் கேபினட்ஸ் என அனைத்து வகை பர்னிச்சர்ஸையும் உங்கள் விருப்பத்திற்கேற்ப வடிவமைத்து வழங்குகின்றார்கள். ஃபேப்ரிக் சோஃபா அண்ட் லவ் சீட் $998 முதல், செக்ஷனல் சோஃபா $398 முதல், மார்பிள் டாப் 3 pieces dining set $398 முதல், கெனேடியன் மேட் 6 பீஸ் குயின் பெட்ரூம் செட் $998 முதல், பூஜா யூனிட்ஸ் $98 முதல். 12 மாதங்கள் வட்டியில்லா தவணை வசதி, டெலிவரி அண்ட் செட்டப் சேவைகள். செலசி பர்னிச்சர், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, பார்மசி அண்ட் மெக்னிக்கல், 416-731-7044. இந்த வேளையிலே ஃபோர்டு வாகனங்கள் மீளழைக்கப்பட்டிருக்கின்றன கனடாவிலே, அமெரிக்காவிலும்தான். கனடாவிலே வந்து கிட்டத்தட்ட ஒரு 20,000-க்கும் அதிகமான வாகனங்கள் மீளழைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று அமெரிக்காவை பொறுத்தளவிலே 134,000 வாகனங்கள் மீளழைக்கப்பட்டிருக்கின்றனவாம். என்ன அப்படின்னு சொன்னால், இந்த உற்பத்தியின் போது ஏற்பட்ட சில தவறுகள் தான் அதுன்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. மேனுஃபேக்சரர் அது வந்து சில விடயங்களை கூறியிருக்கின்றார்கள். அதாவது 2 பாப்புலர் மாடல்ஸுக்கு அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. ஒன்று வந்து மஸ்டாங் மார்க் இ, இது வந்து இது அடுத்த மாடல் எது என்று சொன்னால் F-150, அதே போன்று F-250 சூப்பர் டியூடி, இந்த வாகனங்கள் மீளழிக்கப்பட்டிருக்கின்றன. என்ன உடையம் என்று சொல்லி பார்க்கையில், இந்த ரியர் குவாட விண்டோ கிளாஸ் ட்ரிம் வந்து அதிலே சில பிரச்சனைகள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லித்தான் கூறப்பட்டிருக்கிறது. இந்த பின்பக்க கண்ணாடியினுடைய அந்த கால் பகுதியிலே வந்து ஒரு பிரச்சனை இருக்கின்றது அப்படின்னு சொல்லித்தான் இந்த ரெண்டு சாதி வாகனங்களும் வந்து ஃபோர்ட் வாகனங்கள் மீளழிக்கப்பட்டிருக்கின்றன. மஸ்டாங் மார்க் இ, இது வந்து 14,950 வாகனங்கள் மீளழிக்கப்பட்டிருக்கின்றனமாம். 2023-24 மாடல் ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அதே போன்று F-150, F-250 சூப்பர் டியூடி, இந்த வாகனங்களும் மீளழிக்கப்பட்டிருக்கின்றன. 7,362 வாகனங்கள் சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து F-150 பொறுத்தளவிலே 21, 22, 23 ஆகிய ஆண்டு வாகனங்கள். அதே போன்று F-250 பொறுத்தளவிலே இது வந்து சூப்பர் டியூடி 23, 24, 25, 26 இந்த வாகனங்கள் மீளழிக்கப்பட்டிருக்கின்றன. 1:50 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக 2000 ரூபாய்க்கு மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
2: உங்கள் அபிமானம் பெற்ற டேஸ்ட் ஆஃப் தமிழ் இம்முறையும் 8வது ஆண்டில் உங்களை சந்திக்கின்றது. August 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைரன் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றவழி மைதானத்தில் ஏராளமான வணிகச் சாவடிகள், உணவுச் சாவடிகள், சிறுவர் விளையாட்டுகள், கலை நிகழ்ச்சிகள் என்பவற்றுடன் 2 நாட்களும் சூப்பர் சிங்கர் புகழ் பின்னணி பாடகர்கள் சத்ய பிரகாஷ், பிரியங்கா, கெனடிய மற்றும் தென்னிந்திய கலைஞர்களோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள். அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம். August 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைரன் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றவழியில் டேஸ்ட் ஆஃப் தமிழ்.
3: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough. 416-649-6388.
2: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP Mortgages Inc. மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், சுவீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட்டாக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP Mortgages Inc. ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
1: 16 வருடங்களாக ஸ்கார்ப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6-47-2939 6472935899.

நேரம் சரியாக 2 மணி. ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக சற்றோண்டு அளித்துக் கொண்டிருக்கின்றது. 25 இருக்கின்றது இப்போது வெப்பநிலை. அதே போன்று மழைக்கான சாத்தியம் 4 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று நாளைக்கும் மழைக்கான சாத்தியம் இருக்கின்றது. 28 நாளை வெப்பநிலை உயர்விருக்கும் என்று சொல்லி இப்போது எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது. எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் நள்ளிரவுக்கு பின்னர் 2% உயர்வடைய இருக்கின்றது. இந்த வேளையிலே நீங்களும் எங்களோட இணைந்திருக்கலாம். 102.7 இருக்கிறது. நாங்களும் இணைஞ்சிருக்கோம், நீங்களும் இணைஞ்சிருக்கலாம். அதே போன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்பில்லை. கங்காலிங்கால் இருக்கிறீங்கன்னா டோன்ட் வரி, eastfm.ca இருக்கின்றது. உலகத்தின் எந்த இடத்திலிருந்தும் நீங்கள் நேரடியாக நிகழ்ச்சிகளை கேட்டு மாளலாம். அதே போன்று eastfm ஆப்பை டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் மொபைல் டிவைசஸ் ஊடாக நிகழ்ச்சிகளை கேட்டு மாள முடியும். அதே வழியில் பிரதிமா தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் eastfm தமிழ் ஊடாகவும், யூடியூபில் eastfm 102.7 ஊடாகவும் பார்த்து மகள முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணவும் செய்யலாம். அதே போன்று இஸ்டெஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212, 416-824-1212, 1212 மின்னஞ்சலும் இருக்கின்றது. இஸ்டெஃப்எம் 102.7@gmail.com.

2:06 வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கும் டொரண்டோவின் லார்ஜஸ்ட் பர்னிச்சர் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேல் அனைத்து தளபாடங்களும் வெளியேற்றப்பட வேண்டியுள்ளதால் வேர்ஹவுஸ் விலையில் உங்கள் வீடுகளுக்கான பர்னிச்சர்ஸை பெற்றுக்கொள்ளும் மாபெரும் சந்தர்ப்பம். சோஃபா செட்ஸ், பெட்ரூம் செட்ஸ், டைனிங் செட்ஸ், மேட்ரஸஸ், டேபிள்ஸ், சேர்ஸ், அலுமாரிகள் என அனைத்தும் பாரிய விலை குறிப்பில் வழங்கப்படுகின்றன. ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே கிடைக்கும் இந்த வாய்ப்பினை தவறவிடாதீர்கள். மந்த்லி பேமெண்ட் பிளான் மற்றும் டெலிவரி சேவைகளுக்கும் அவைலபிளாக இருக்கின்றன. 80 ஃபின்ச்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கும் டொரண்டோவின் லார்ஜஸ்ட் பர்னிச்சர் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேல். சரி, இந்த வேளையிலே பார்க்கலாம். இந்த வீக்கெண்டிலும் ஏராளமான நிகழ்வுகள் இடம்பெற போகின்றன. அதிலே டேஸ்ட் ஆஃப் டான்ஃபோர்த்தும் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு பின்னர் மீளவும் வருகின்றது அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. 1.5 மில்லியன் அளவிலான மக்கள் வருவார்கள் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றதாம். ஃபுட், மியூசிக், கல்ச்சர், கம்யூனிட்டி என்று சொல்லி பல விடயங்களை கொண்டாடுவதற்கான ஒரு பொழுது அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இது வந்து குறிப்பாக கிரீக் ஹெரிட்டேஜை கொண்டாடுகின்ற ஒரு நிகழ்வாகவும் இருக்கின்றது. மல்டிபிள் ஸ்டேஜ் ப்ரோக்ராம்ஸ் இருக்க போகிறது, மல்டிபிள் ஸ்டேஜஸ் இருக்கின்றனவாம். கிட்ஸ் ஜோன் இருக்கின்றது, அதே போன்று ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுகின்றன அப்படின்னு பல விடயங்கள் இருக்கின்றனவாம். இன்று மாலை 6 மணிக்கு ஆரம்பித்து ஞாயிற்றுக்கிழமை 10 மணி வரைக்கும் இடம்பெற போகின்றது. அதே போன்று ஜர்க் ஃபெஸ்ட் இடம்பெற போகின்றது அப்படின்னு கூறப்பட்டிருக்கிறது. டேஸ்ட் ஆஃப் டான்ஃபோர்த்தை பொறுத்தளவில் அது 2 ஆண்டுகளுக்கு பின்னர் வந்திருக்கிறது. ஜர்க் ஃபெஸ்டை பொறுத்தளவில் 25th அனிவர்சரி ஃபெஸ்டிவலாக இந்த ஆண்டு இருக்க போகிறது என்றும் கூறப்பட்டிருக்கிறது. இதுவும் 3 நாட்கள் இடம்பெறுகின்ற பொழுதாக இருக்கின்றதாம். சென்டேனியல் பார்க் அந்த பகுதியிலே தான் இந்த ஜர்க் ஃபெஸ்ட் இடம்பெறும் என்பதும் கூறப்பட்டிருக்கிறது. அதேவேளையில் நேஷனல் பேங்க் ஓபன், ட்ரோனோ டைவர்சிட்டி ஃபெஸ்டிவல், சால்சா ஆன் மார்க்கெட் ஸ்ட்ரீட், டோகி ஃபெஸ்ட் டொரண்டோ அப்படின்ற பல விடயங்கள் இருக்கின்றன. டிடிசி கோ க்ளோஷர்ஸ் எல்லாம் இருக்கின்றன, வீதி முடக்கங்கள் எல்லாம் இருக்கின்றன. ஆகவே அதையும் நீங்கள் கவனித்துக் கொள்ள முடியும். ஏனென்றால் நிகழ்வுகளும் இடம்பெறுவதன் அடிப்படையிலே இந்த வீதி முடக்கங்களும் பல இருக்கப் போகின்றன, அதையும் நீங்கள் கவனித்துக் கொள்ள முடியும். அதேபோன்று சிஎன்இயும் தொடங்க இருக்கின்றது விரைவிலே. ஏர்ஷோ வர இருக்கிறதாம், அது தொடர்பாக நாங்கள் பார்க்க போகிறோம். தொடர்ந்து மணி இந்திரங்கள் 2:09.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: ஸ்காபரோவில் இதோ வருகிறது முதலாவது டமிழ்ஸ் ரோட் ஃபெஸ்ட் 2026.
3: தமிழர் நாள் திருவிழா.
2: தமிழர் நாள் திருவிழா கலை, பண்பாடு, சுவையான உணவுகள், இசை, நடனம், குடும்பத்தின் நிகழ்வுகள், மார்க்கம் தெருவில் பாஸ்மோர் தொடக்கம் மெக்டிக்கல் வரை பிரம்மாண்டமான விழா. August 8-9. தொடர்புகளுக்கு 416-414-3691, 416-569-0300.
4: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
5: உங்கள் இல்லத்து வைபவங்களையும் அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
6: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
5: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
6: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
7: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன், 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மார்க்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 795 Markham Road, Unit 5, Markham, 905-667-7200.
4: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. July 25 முதல் August 25 வரை அனைத்து வீட்டு தளவாடங்களும் கொள்முதல் விலைக்கே விற்கப்பட உள்ளன. தரமான சோஃபாக்கள், பவர் ரெக்லைனர் சோஃபாக்கள், மேட்ரஸ்கள், அலுமாரிகள், சுவாமி மாடங்கள், சோஃபா பெட்கள், இன்னும் ஏராளம் செக்ஷனல் சோஃபாக்கள் மலிவு விலைகளில். அனைவரையும் அன்போடு அழைக்கின்றார்கள் சன்ஃபிளவர் பர்னிச்சர், 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்காப்ரோ. 4372632394 416-289-9993.
8: ஸ்காபரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக். பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-4008, 416-446-4008.
9: Your favorite music on your favorite station, 102.7. It's East FM.

0: சம்பத்து பொண்ணு.
1: 2:21 வாட்ஸ்அப் ட்ரெண்டோ ஒலித்து கொண்டிருக்கின்றது. இந்த வேளையிலே கொஞ்சம் பாசிட்டிவான இன்னொரு செய்தி அப்படின்னு சொல்லலாம். என்னென்றால், ஆண்டாரியோ பிரீமியர் டாக்ஃபோர்டு வந்து இப்போது பிரைம் மினிஸ்டர் மார்க் கானி அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்கின்றாராம். ஒரு கடிதம் எழுதினேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறார். இன்றைக்கு என்ன விஷயம் தொடர்பான்னு சொன்னால், சரியாக 1 மாதம் இருக்கின்றது. அதாவது செப்டம்பர் 7 தேதியோடு அரசாங்கம் கடந்த ஏப்ரல் மாதத்திலே இந்த ஈரான் மீதான போரை வந்து இஸ்ரேல் அமெரிக்கா ஆரம்பித்த பின்னர் எரிபொருள் விலைகள் வந்து அதிகரித்திருந்தது. இந்த நிலையிலே வாழ்க்கை செலவுகளும் அதிகரித்திருக்கின்ற இந்த வேளையில் அரசாங்கத்தினுடைய அந்த டாக்ஸை வந்து அவர்களின் எரிபொருள் மீதான அந்த டாக்ஸை வந்து குறைத்திருந்தார்கள். அது வந்து லேபர் டே வரைக்கும், அதாவது செப்டம்பர் 7 தேதி வரைக்கும் என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. கேசலின் மற்றும் டீசல் போன்றவற்றின் மீதான இந்த வரிகள் இதிலே வந்து கனேடியன்ஸ் லீட்டருக்கு 10 சென்ட்ஸ் வரையில் குறைக்கக்கூடியதாக இருந்தது. கேசலின் அதே போன்று டீசலுக்கு வந்து 4 சென்ட்ஸ் வரைக்கும் லீட்டருக்கு குறைக்கக்கூடியதாக இருந்தது, சேமிக்கக்கூடியதாக இருந்தது என்பது தெரிந்த ஒரு விஷயம். இந்த நிலையில தான் இப்போது இன்னும் 1 மாதம் இது நிறைவு பெறுவதற்கு இருக்கின்றது இந்த தற்காலிகமாக கொண்டு வந்த இந்த வரி நீக்கம். அதை வந்து இன்னமும் குறைந்தபட்சம் 2027 ஜனவரி 1 தேதி வரைக்குமாவது அல்லது வந்து நிரந்தரமாகவே அரசாங்கம் குறைக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி ஒன்டாரியோ பிரீமியர் டாக்ஃபோர்டு அவர்கள் பிரைம் மினிஸ்டர் மார்க் கானியிடம் ஒரு வேண்டுகோள் சரி பார்க்கலாம் இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட போகின்றது அப்படின்னு சொல்லி. 2:22 இப்ப வந்து நாங்க ஏர்ஷோக்கு போலாம் முசுண்டு, எங்களுக்கு அதுல சத்தம் கேட்கிற மாதிரி இப்பவே இருக்கும். அழகான வண்ணமயமான காட்சிகள் எல்லாம். இது வந்து கனேடியன் இன்டர்நேஷனல் ஏர்ஷோவில் இந்த ஆண்டு நடைபெற போகிறது அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய 77வது ஷோவாக இது இருக்க போகின்றதாம். செப்டம்பர் 5 தொடக்கம் செப்டம்பர் 7 தேதி வரையில் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 3 நாட்களும் ஏர்ஷோ இருக்க போகிறது. நண்பகல் 12 மணியிலிருந்து 3:40 பிற்பகல் 3:40 வரையில் மழையா வெயிலா இதை பற்றியுமே அது பாதிக்காதாம். 12 மணி தொடக்க 3:40 வரை இந்த ஏர்ஷோ இருக்க போகிறது சிஎன்இயில் இந்த ஆண்டு என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. செப்டம்பர் 5 தொடக்கம் 7 தேதி வரையில் 3 நாட்கள் நடைபெறப் போகின்றது. 2:23 வாட்ஸ்அப் ட்ரெண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.
2: I love, love, love, love, love.

0: கனடாவில் கடந்த மாதம் பொருளாதார வல்லுநர்களின் எதிர்பார்ப்பை விட மிக அதிகமாக 75,000 வேலைவாய்ப்புகள் சேர்க்கப்பட்டுள்ளன. 0.1% குறைந்துள்ள வேலையின்மை வீதம் 2 ஆண்டுகளில் குறைவான நிலையாக 6.4% எட்டியுள்ளது. 15,000 வேலைவாய்ப்புகள் ஜூலை மாதத்தில் சேர்க்கப்படும் என்று பொருளாதார வல்லுநர்கள் மதிப்பிட்டிருந்தனர். காவிரி நீர் மற்றும் மேகதாது அணை தொடர்பில் கர்நாடகா அரசுடன் பேசி தீர்வு காணும் முயற்சியாகவே அம்மாநில முதல்வரை சந்திக்க திட்டமிட்டதாக தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் சட்டமன்றத்தில் தெரிவித்துள்ளார். பகைமை நாடுகளே பிரச்சினைகளை பேசி தீர்க்கும் நிலையில் கர்நாடகா முதலமைச்சருடன் பேசுவது நேர்மாறாக நடந்தால் நல்லது என்றும், அவ்வாறு நடக்காவிட்டால் மக்களிற்காக அந்த அவமானத்தை ஏற்றுக்கொள்ள தாம் தயாராகவே இருந்ததாகவும் அவர் கூறியுள்ளார். அதேவேளை தமிழ்நாட்டிற்கான காவிரி உரிமைகளை ஒருபோதும் விட்டுத்தரப்போவதில்லை என உறுதியளித்த முதலமைச்சர் விஜய், எனினும் அதனை வைத்து மலிவான அரசியல் செய்யப்போவதில்லை என்றும் தெரிவித்துள்ளார். இலங்கையின் வடக்கு கிழக்கில் மக்களின் பூர்வீக காணிகளை விடுவிக்க வலியுறுத்தி மன்னாரில் காணி இழந்த மக்களின் குரல் அமைப்பின் ஏற்பாட்டில் கவனஈர்ப்பு இடம்பெற்றுள்ளது. யாழ் வலிகாமம் வடக்கு, முல்லைத்தீவு கேப்பாப்பிலவு, மட்டக்களப்பு, மயிலத்தமடு ஆகிய பகுதிகளில் நீண்டகாலமாக போராடி வரும் மக்களிற்கு ஆதரவு தெரிவித்து இந்த கவனஈர்ப்பு முன்னெடுக்கப்பட்டது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம் லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் .ca.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம்.

0: பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
1: 416-5058-9552
2: தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும் பியர்ட் லைனப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீனப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 437-243-1719 437-243-1719
0: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர்தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங், 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலியுவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync, 416-788-2426.
3: முரளி பஸ் வழங்கும் ஜூலை ஆகஸ்ட் மாத சுற்றுலா. 34வது ஆண்டில் விசேட சலுகைகள். ஜூலை 31, ஆகஸ்ட் 1, 2, 3 ஆகிய 4 நாட்கள் லாங் வீக்கெண்ட் அமெரிக்க சுற்றுலா. அத்துடன் ஆகஸ்ட் 25, 26, 27, 28 ஆகிய தினங்களிலும் அமெரிக்க சுற்றுலா. கனடா மற்றும் அமெரிக்கா எங்கு வேண்டுமானாலும் 7 பேர் முதல் 55 பேர் வரையில் பஸ் வசதி செய்து தரப்படும். அழையுங்கள். முரளி, 416-455-3514.
4: Rhythm 7 Entertainment Altona Group வழங்கும் தேனிசை தென்றல் தேவா, The Ghana King, live in Toronto.
5: மீனாட்சி மீனாட்சி
4: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு, அனுராதா ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். ஆகஸ்ட் 15 சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 ஸ்டீல் செவன்யூ ஈஸ்ட் மார்க்கம் மெடோவில், தேனிசை தென்றல் தேவா, The Ghana King, live in Toronto. டிக்கெட்டுகள் $50 முதல். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com செல்லுங்கள். ஹாட்லைன் 647-600-5297.
6: The station with the
7: best
6: music.
8: It's East FM.
9: It's East FM.
10: Feel the power. Feel the bass. 102.7 FM.

2:47 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சரி, போலீஸார் கூறின சில விஷயங்களை நாங்கள் பார்க்கலாம். 3 பேர் வந்து இப்போது ட்ரக் சார்ஜஸை எதிர்கொள்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி ஆர்சிஎம்பியினர் தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு பெரிய அளவிலே நடைபெற்று வருகின்ற ஒரு இன்வெஸ்டிகேஷனுடைய ஒரு பகுதியாகத்தான் இந்த 3 பேர் வந்து பொது சார்ஜஸை எதிர்கொள்கின்றார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு எக்ஸிக்யூட்டிவான ஒரு சர்ச் வாரண்ட் July 8 எட்டோபிக்க கொண்டமினியத்தில் நடைபெற்றிருந்ததாம். அதிலே வந்து 170 கிலோகிராமுக்கும் அதிகமான கொக்கைன் வந்து கையகப்படுத்தப்பட்டிருந்ததாம். இதனுடைய அந்த ஸ்ட்ரீட் வேல்யூ 4.5 மில்லியனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இதில் ஹாமில்டனை சேர்ந்த 39 வயதான டானி வேன்லி என்று சொல்பவரும், அடுத்தவர் வந்து ஹாமில்டனை சேர்ந்த கொங் குவாங் வேன் 38 வயது, அடுத்தது வந்து 41 வயதான பிராட்ஃபோர்டை சேர்ந்த ஹோட்ரான் அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். சரி, இது ஒரு தெரியாத பாஷெல்லாம் பேசின மாதிரி இருக்குது. இந்த நிலையிலே 3 பேரும் இப்போது கஸ்டடியில் இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் 2 ரெசிடென்ஸிலும் 2 ஸ்டோரேஜ் லாக்கர்ஸிலும் வந்து ஹாமில்டனில் மேலதிகமான சர்ச் வாரண்ட் நடைபெற்ற போது $165,000 பெறுமதியான கேஷ் மற்றும் ஜுவல்லரி போன்றவையும் தங்கள் வசம் வந்திருந்தன அப்படின்னு சொல்லி போலீசார் கூறியிருக்கின்றார்கள். மேலதிகமான சார்ஜஸும் இவர்களுக்கு கொடுக்கப்பட இருக்கிறது அப்படின்னும் கூறியிருக்கிறார்கள். அதே போன்று இன்னும் ஒரு நபர், இது ஹால்டன் பிராந்திய போலீசார் கூறியிருக்கிறார்கள். அவர் வந்து ஒரு கடையொன்றினுள்ளே, ஹாபி ஷாப் ஒன்றினுள்ளே $14,000 பெருமதியான பொருட்களை வந்து திருடியிருக்கின்றார், கடையை உடைத்து அப்படின்னு சொல்லி அந்த நபரும் இப்போது சார்ஜ் பண்ணப்பட்டிருக்கிறாராம். இவர் வந்து இன்னும் கோர்ட்டில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணப்படவில்லை என்று கூறப்பட்டிருக்கிறது. பிராம்டனை சேர்ந்த 25 வயதான ஷஹில் பிரீட் டாலிவால் என்பவர் தான் இந்த நபர் என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. 25 வயதான இந்த நபரும் இப்போது சார்ஜஸை எதிர்கொள்கின்றார். அதே போன்று CNE தொடர்பாக நாங்கள் இந்த யாஷோவை பார்த்திருந்தோம். இறுதி 3 நாட்கள் வந்து September 5-7 இந்த யாஷோ உடம்பர காத்திருக்கின்றது. சரி, இந்த வேளையிலே இந்த ஆண்டு இன்னும் ஏராளமான நிகழ்வுகள் வந்து சேர்க்கப்பட இருக்கின்றன என்று சொல்லி CNE கூறியிருக்கிறது. CNE-னுடைய அந்த வெப்சைட்டுக்கு சென்று அது தொடர்பாக நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இந்த ஆண்டு August 21 September 7 CNE இடம்பெற போகிறது என்பதும் தெரிந்தொரு விஷயம். உங்கள் அபிமான ஆல்பியன் உட்சைட் சென்ட்ரல் பார்க்வே, கேப்ரைஸ், அப்பலோ மற்றும் யோக் சினிமாஸில் தளபதி விஜய் நடிப்பில் எச் வினோத் இயக்கத்தில் அனிருத் இசையில் ஜனநாயகன் திரைப்படத்தை பார்த்து மகிழுங்கள். விவரங்களுக்கு ஆல்பியன் உட்சைட் சென்ட்ரல் பார்க்வே, கேப்ரைஸ், அப்பலோ மற்றும் யோக் சினிமாஸின் இணையதளங்களுக்கு செல்லுங்கள். அப்படியே நானும் விடைபெற்றுச் செல்லும் நேரமும் வந்திருக்கின்றது. இதுவரை நிறமும் நிகழ்ச்சியில் இணைந்திருந்து நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு இனிய பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்றுச் செல்லும் நான் நீரஜா. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களோட ரிஷி இணைந்திருப்பார். இனிமையான வணக்கம். நீர்களை தொடர்ந்து மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக இருங்கள். எல்லோருக்கும் இனிய வார இறுதி வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம்.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி Drive Unit 67 Markham
2: 416-461-6401
3: Master Productions மற்றும் ஷி ஷாப் என்டர்டெயின்மென்ட் பெருமையுடன் வழங்கும் அனிருத் XV Tour in Toronto. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5 தேதி

0: ஸ்ரீ டூரிங் டொரண்டோ மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் XV டூரிங் டொரண்டோ எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் FM 102.7.
1: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 4162663389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 4162979903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 9054283131.
2: நீங்கள் கமர்ஷியல் ரெசிடென்ஷியல் இன்வெஸ்ட்மென்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன்ட் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 4164570651. அத்துடன் சகல விதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சேஸ், ரீஃபைனான்சிங், ஹோம் இக்விட்டி, இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 மணி நேரத்தில் பெற்றுத் தருகிறார் Anthony T. Ponraja, Commerce Ventures, 416-457-0651.
3: Hare Krishna, Hare Krishna. Hare Krishna ISKCON ஸ்காப்ரோவாலய வருடாந்த ரத யாத்திரை இம்முறை ஆகஸ்ட் மாதம் 8 இலக்கம் 5555 ஸ்டீல் செவன்யூ ஸ்காப்ரோ மிலிக்கன் பார்க்கில் இடம்பெறும். ரத யாத்திரை, இசை நடன நிகழ்ச்சிகள் மற்றும் அன்னதானம் என்பனவும் இடம்பெறும். அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். தொடர்புகளுக்கு 4379903701.
4: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை. 20 மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள் வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 கெனடி ரோட், ஸ்காப்ரோ. 4162880994. கைரளி டேஸ்ட் .com.

0: நேரம் சரியாக 3 மணி. ஈஸ்ட் எஃப்எம் 102 தசமேழு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 2026 ஒலிபரப்பு உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. மற்றும் ஒரு உற்சாகம் நிறைந்த ஈஸ்ட் எஃப்எம் இன் வானொலியினூடாக உங்கள் அனைவரோடு இணைந்திருப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. நேர்களே, நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து உங்களோடு ரிஷிஷ் காந்த். இனிமையான வணக்கம்.
1: ஈழம், உலகம், வானம், வரலாறு, காடு, கடல், இசை, திரை.
2: சபா, இப்பவே கண்ண கட்டுது.
3: என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா?
1: வார நாட்களில் மாலை 3 மணி முதல் 5 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம் இன் திசையெங்கும் கிழக்கு. திசையெங்கும் கிழக்கு
0: இன்றைய நாளும் கூட 5 மணி வரையிலான நேரத்தில் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியினூடாக பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ளிருக்கின்றோம். இணைந்திரங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 மற்றும் ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்றும் டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூப்பில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஒலித்துக் கொண்டிருப்பது திசையெங்கும் கிழக்கு. வெளியில் 24 டிகிரி செல்சியஸ், 32 டிகிரி செல்சியஸாக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. வெயில் மற்றும் மூகில் கலந்து காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நாளைய தினம் அதிகூடிய வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸாக இருக்கும். மிக மூட்டம் நிறைந்த நாளாக நாளைய நாள் நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வெயிலுக்கான வாய்ப்புகளோடு மழைத்துருளுக்கான வாய்ப்புகளும் நாளைய தினம் இணைந்திருப்பதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 2% அதிகரிக்க இருக்கிறது. நேற்றைய தினமும் இன்றைய தினமும் மொத்தம் 10% வாகன எரிபொருள் விலை குறைந்திருந்தது. இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 2% வாகன எரிபொருள் விலை அதிகரிக்க இருக்கின்றது. அலுவலக தொடர் விளக்கம் 416-824-1212. ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியூடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். நேரம் 3:07.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid models அடங்கலாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 km gold comprehensive warranty யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விசேஷமாக $2000 வரை பெருமதியான special gift madam summer prices kaathirukkirana ahmed thamsi 437-860-7002
2: Supra Mortgage Financial Solutions. Residential, commercial, kana. First, second mortgages, refinance, renewal, equity line of credit. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள். Bad credit, consult proposal. Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Supra Mortgage Financial Solution. Nason, 1585 Markham Road, Unit 406, 416-90
3: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், Life 100 Insurance and Investment Inc. 416-779-2323 416-779-2323
4: ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலயம் அம்மன் திருவிழா July 31 வெள்ளி முதல் August 19 புதன் வரை நிகழ திருவருள் கூடியுள்ளது. July 31 வெள்ளி கொடியேற்றம், August 9 ஞாயிறு மாலை மாம்பழ திருவிழா, August 11 செவ்வாய் மாலை மஞ்ச திருவிழா, 13 வியாழன் மாலை வேட்டை திருவிழா, 14 வெள்ளி மாலை சப்பர திருவிழா, August 15 சனிக்கிழமை தேர் திருவிழா, 16 ஞாயிறு தீர்த்தம், 17 திங்கள் மாலை திருக்கல்யாணம், August 18 செவ்வாய் மாலை பூங்காவனம், 19 புதன் மடை. அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். 416-535-6560
5: மார்க்மன் மெக்னிக்கல் சந்திப்பில் தி சாப் ஷாப் பார்பர்ஸ் ஃப்ரெஷ் லுக் தருகின்ற ஹேர் ஸ்டைலிங், பியர்ட் ஸ்டைலிங், ஃபேஷியல் போன்ற சகல விதமான சேவைகளையும் கிரேட் பிரைஸில் வழங்குகிறார்கள். ஓபனிங் ஸ்பெஷலாக ஹேர் கட் $25, கிட்ஸ் ஹேர் கட் $20, ஹேர் அண்ட் பியர்ட் ஸ்டைலிங் $30. அனுபவம் மிக்க பார்பர்ஸ், மாடர்ன் அண்ட் கிளீன் சலூன், தரமான ப்ராடக்ட்ஸ், நட்பான சேவையின் வித்தியாசத்தை உணருங்கள். தி சாப் ஷாப் பார்பர்ஸ், 2901 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல், மார்க்கம் கன்வென்ஷன் சென்டர் பிளாசா, 416-335-6444
6: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770 கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770
7: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்

ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நேரம் 3:21, திசை எங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. சூரியன் தொடர்பில் பல்வேறுபட்ட ஆய்வுகள் சமீப காலங்களில் பல்வேறுபட்ட ஆய்வு மையங்களாலும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக சூரியனுக்கு நெருக்கமாக சென்று ஆய்வுகளை மேற்கொள்கின்ற பல்வேறுபட்ட முயற்சிகள் இப்பொழுது நடைமுறையில் இருக்கிறமே இங்கே சுட்டிக்காட்டத்தக்கதாக இருக்கின்றது. இவ்வாறான சூழலில் மிகவும் முக்கியமான ஒரு விடயத்தினை விஞ்ஞானிகள் இந்த சூரியன் தொடர்பில் நிறைவேற்றியிருக்கின்றார்கள். இதுவரையில் பெறப்பட்ட சூரியனுடைய மேற்பரப்பு புகைப்படங்களிலேயே மிக தெளிவான புகைப்படம் ஒன்றினை விஞ்ஞானிகள் உருவாக்கியிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. நவீன ரக சோலர் தொலைநோக்கியை பயன்படுத்தி இந்த புகைப்படங்கள் பெறப்பட்டிருக்கிறவையும் இங்கே குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாமல் இந்த புகைப்படங்களின் ஊடாக 150 ஆண்டுகளாக நீடித்த இந்த சூரியனுடைய மேற்பரப்பு தொடர்பிலான ஒரு மர்மமும் இங்கே தீர்க்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த சூரியனை புகைப்படம் எடுத்துக்கொள்வது அல்லது சூரியனுடைய மேற்பரப்பினை தெளிவாக பார்த்துக்கொள்வது என்பது சூரியனுடைய வெளிச்சம் மற்றும் வெப்பம் காரணமாக மிக சவாலான ஒரு விடயமாக இருந்து வருகின்றது. இருந்தாலும் நவீன தொழில்நுட்பங்கள், நவீன கண்டுபிடிப்புகளின் அடிப்படையில் இந்த சவால் மெல்ல மெல்ல குறைவடைந்து வருகின்ற நிலையில் மேலதிகமான தகவல்கள் எங்களுடைய விண்வெளியை பற்றியும் சரி, சூரியனை பற்றியும் சரி, வேறு கிரகங்களை பற்றியும் சரி கிடைத்து வருகின்றமையும் இங்கே குறிப்பிடத்தக்கது. இவரான நிலையில் இந்த சூரியனுடைய மேற்பரப்பினை பார்க்கின்ற பொழுது சுழல் வடிவ அமைப்புகள் அவதானிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த சுழல் வடிவ அமைப்புகளுக்கான காரணம் என்ன என்று சொல்லி ஆராய்ந்த பட்சத்தில் முன்னர் 19வது நூற்றாண்டில் கெல்வின் மற்றும் ஹெர்மன் ஆகிய ஆய்வாளர்கள் தெரிவித்திருந்த ஒரு கொள்கையானது உண்மை என்று சொல்லி உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இந்த கொள்கை என்னவென்று சொல்லி பார்த்தால், 2 திரவங்கள் வெவ்வேறு வெப்பநிலையை கொண்டிருக்கின்ற, வெவ்வேறு இயல்புகளை கொண்டிருக்கின்ற திரவங்கள் வேகமாக வெவ்வேறு பெற்ற வேகங்களில் நகருகின்ற பொழுது இவ்வாறான சுழல் வடிவ மேற்பரப்பு உருவாக்கப்படுகின்றது என்று சொல்லி அந்த நேரத்தில் இந்த ஆய்வாளர்கள் தெரிவித்திருந்தார்கள். இந்த ஆய்வுகள், இந்த கொள்கைகள் சரியானவை என்பதை சூரியனுடைய மேற்பரப்பில் காணப்படுகின்ற இந்த சுழல் வடிவ வட்ட வடிவ அல்லது அது சார்ந்த ஒரு வளைவான பற்றணினை கொண்டிருக்கின்ற உருவங்கள் வெளிப்படுத்துவதாகவும் இந்த தெளிவான புகைப்படத்தின் பின்னர் விஞ்ஞானிகள் தெரிவித்திருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த வடிவங்கள் மற்றும் அது சார்ந்த இயல்புகளை வைத்து இன்னும் ஒரு முக்கியமான மர்மத்துக்கான விடையும் கிடைக்கும் என்கிற நம்பிக்கை உருவாகி இருக்கின்றது, அல்லது அதுதான் காரணம் என்று கூட விஞ்ஞானிகளால் நம்பப்படுகின்றது. அதாவது சூரியனுடைய மேற்பரப்பு வெப்பத்தினை விட சூரியனுடைய வளிமண்டல பகுதியினுடைய வெப்பம் மிக உயர்வாக இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அது என்ன காரணம்? சூரியன் வெப்பத்தினை உமிழ்கின்ற நிலையில் அதனை விட இந்த மேற்பரப்பு வெப்பநிலையை விட இந்த வளிமண்டலத்தினுடைய வெப்பநிலை ஏன் உயர்வாக இருக்கின்றது என்கின்ற ஒரு கேள்விக்கான விடையும் இதன் மூலம் கிடைக்கும் என்கிற நம்பிக்கை வெளியிடப்பட்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இது திசை எங்கும் கிழக்கு. செலசி ஃபர்னிச்சரின் சம சேல் தற்போது சிறப்பாக இடம்பெற்று வருகின்றது. சோஃபா, பெட்ரூம் செட், டைனிங் செட், மேட்ரஸ், பூஜா யூனிட்ஸ், கிச்சன் கேபினெட் என அனைத்து வகை ஃபர்னிச்சர்களையும் உங்கள் விருப்பத்திற்கேற்ப வடிவமைத்து தருகின்றார்கள். ஃபேப்ரிக் சோஃபா அண்ட் லவ் சீட் $998 முதல், செக்ஷனல் சோஃபா $398 முதல், மார்பிள் டாப் 3-பீஸ் டைனிங் செட் $398 முதல், கெனடியன் மேட் 6-பீஸ் குவீன் பெட்ரூம் செட் $998 முதல், பூஜா யூனிட்ஸ் $98 முதல். 12 மாதங்கள் வட்டி இல்லாத தவணை வசதி, டெலிவரி அண்ட் செட்டப் சேவைகள். செலசி ஃபர்னிச்சர், 3350 ஃபார்மசி அவென்யூ யூனிட் 3, ஃபார்மசி எம் டெக்னிக்கல், 416-731-7044.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
1: அமெரிக்க ட்ரம்ப் நிர்வாகம் கனடா மீது அச்சுறுத்தியுள்ள புதிய வரி விதிப்புகளை தவிர்க்கும் வகையில் அமெரிக்க மதுபானங்கள் மீதான தடையினை இடைநிறுத்துவது அடங்கலான நிபந்தனைகளை நிறைவேற்றுவது தொடர்பில் மத்திய அரசு கவனத்தில் எடுத்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இப்புதிய வரிகளை ட்ரம்ப் நிர்வாகம் அமல்படுத்தினால் இரு நாடுகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளை அது நிர்மூலமாக்கும் என அமெரிக்க தரப்புகளை கெனடிய பிரதிநிதிகள் எச்சரித்துள்ளனர். தமிழ்நாட்டில் தாம் கொண்டு வந்த நலத்திட்டங்களையே தமிழக வெற்றிக் கழக அரசு வரவு செலவு திட்டத்தில் பெயர் மாற்றி அறிவித்துள்ளதாக சட்டசபையில் அதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. இதனை நிராகரித்துள்ள அமைச்சர் நிர்மல்குமார் பல திட்டங்கள் 60 முதல் 70 ஆண்டுகளாக நடைமுறையில் உள்ளவை என்றும் அவை கடந்த திமுக ஆட்சியில் நிறுத்தப்பட்டிருந்தன எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் திமுக மற்றும் அதிமுக ஆட்சிகளில் கொண்டுவரப்பட்ட நலத்திட்டங்களை வரவேற்று அவற்றினை மேம்படுத்தி வருவதாக அமைச்சர் ஆதவர்ஜுனா தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தமிழ்நாட்டின் வரலாற்றிலேயே மோசமான முதலமைச்சர் விஜயதான் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஓ எஸ் மணியன் விமர்சித்துள்ளார். இலங்கையின் சிறைச்சாலைகளில் ஏற்படும் கலவரங்கள் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலானவை என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதனை மறுத்துள்ள பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இக்கலவரங்கள் திட்டமிட்ட நாச வேலையுடன் தொடர்பு பட்டவை என சந்தேகமே உள்ளதாகவும் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லை எனவும் தெரிவித்துள்ளார்.
0: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: பொறுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
3: எவ்ரிதிங் யூ லைக் எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்
2: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: போனோமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே போனோம். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6973589.
2: Ajax Nissan and Infinity Servings Event 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate il finance cheyungal. Anith trim 2026 Nissan Kicks um 0% finance rate. 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate il peralam. 2025 Infinity QX50 kal 0% finance and lease rate il kaathirukkindrana. Completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal. Anith vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam. Tamilil pesa Muhammad Lebi 437-477-7960 437-477-7960.
3: வாகன விபத்துக்கோ வழுக்கி விழுதல் தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144.
4: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
3: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
4: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட் அண்ட் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP, பாரிஸ்டர்.

0: and Solicitor.
1: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
2: கோடை காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காபரோ. பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் 416-731-7044. செலசி.ca.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
4: போட்ட புது சேலை உடுத்தி
2: ஸ்காபரோவில்
5: அகரம் சில்க்,
2: 10,000 சதுரடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
5: பிரைடல் சாரீஸ், லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
2: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
5: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401,
2: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
5: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
6: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களை சந்தித்துக் கொண்டிருப்பது திசையெங்கும் கிழக்கு. ஐடியல் ட்ரீம்ஸ் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் மாஜா வழங்கும் பிரபுதேவா த டான்ஸ் லெஜண்ட் இன்ட்ரோனோ பவர்ட் பை விஜயா ஜுவல்லரி. எங்கள் கலைஞர்களின் நடனப் போட்டிகளின் நடுவராக நடன புயல் பிரபுதேவா கலந்து சிறப்பிக்கின்றார். August 22 மாலை 5:30 கிரேட் கனடியன் கேசினோ ரிசோர்ட் ட்ரோனோவில். டிக்கெட் $60 முதல் VIP டிக்கெட்ஸ் அவைலபிள். இந்த வார இறுதியில் விஜயா ஜுவல்லரியில் விசேட விலையில் டிக்கெட்டுகளை பெற முடியும். ஐடியல் ட்ரீம்ஸ் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் மாஜா வழங்கும் பிரபுதேவா த டான்ஸ் லெஜண்ட் இன் ட்ரோனோ பவர்ட் பை விஜயா ஜுவல்லரி. 905-805-7877
1: புயல போல எங்கும் அடப்பாஞ்சு வரா பறந்து வரான்னு அம்மதோர சிங்கம்.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்டகம் லாக் ஆன் டு ஈஸ்டகம்.ca.
1: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
2: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
1: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
2: Mortgage Solutions, கிருபா தனபால சிங்கம், 416-298-2777. MortgageSolutions.ca.
3: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, இத்துடன் food handler certificate, smart surf மற்றும் PTC license, இவற்றுடன் city மற்றும் alcohol approval, இவை மட்டுமல்ல Canadian citizenship and PR பெற வழிகாட்டுதல், Sri Lankan dual citizenship பெற உதவுதல். KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business.ca.
4: Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். Wagons Legal Services, 416-473-8472. Wagons Legal Services.
5: அட்டியல் காப்பு சங்கிலி,
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்
6: என்னது?
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
7: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 விஜய் புரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்ளுபணம் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி,
8: 416-900-4599.
9: பிரிமல் டொயோட்டா. டொயோட்டா வாகன விற்பனையில் பல வருட அனுபவம் வாய்ந்த சித்ரா செல்வநாதன் இப்பொழுது ஸ்காப்ரோவில் உங்களுக்கு அருகில் உள்ள பிரிமல் டொயோட்டாவில் பணியாற்றுகின்றார்.
10: This is சித்ரா செல்வநாதன் from பிரிமல் டொயோட்டா. உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறேன், வாங்கோ பார்க்கலாம்.
9: புதியதோ அல்லது பயன்படுத்தப்பட்டதோ எந்த ஒரு டொயோட்டா வாகனமாக இருந்தாலும் சிறந்த விலை, குறைந்த வட்டி வீதம், சிறப்பு சலுகைகளோடு பெற்றுக் கொள்ள சித்ரா செல்வநாதனை தொடர்பு கொள்ளுங்கள். சித்ரா செல்வநாதன், பிரிமல் டொயோட்டா, 5060 ஷெப்பர்ட் அவென்யூ, East Scarborough, 416-720-7439.
11: Rhythm 7 Entertainment, Altona Group, வழங்கும் தேனிசை தென்றல் தேவா, The Ghana King, live in Toronto.
12: மீனாட்சி மீனாட்சி.
11: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு, அனுராதா ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். August 15 சனிக்கிழமை மாலை 5 PM 8100 ஸ்டீல் செவன்யூ ஈஸ்ட் மார்க்கம் மெடோவில், தேனிசை தென்றல் தேவா, The Ghana King, live in Toronto. டிக்கெட்டுகள் $50 முதல். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com செல்லுங்கள். ஹாட்லைன் 647-600-5297.
0: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம், 102.7 East FM.

நேரம் 4:01 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. வார நாட்களில் 3 மணியிலிருந்து 5 மணி வரை நீங்கள் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். வெளியில் 25°C 32°C ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. வெயில் மற்றும் முகில் கலந்து காணப்படுகின்றது. நாளை 25°C அதிகூடிய வெப்பநிலை. மிகமூட்டம் நிறைந்த நாள். வெயிலுக்கான வாய்ப்புகளும் உள்ளன. கிட்டத்தட்ட 5 மில்லிமீட்டர் மழைக்கான வாய்ப்புகளும் நாளைய தினம் எதிர்பார்க்கப்படுகிறது. வாகன எரிபொருள் விலை நேற்றும் இன்றும் மொத்தம் 10% குறைந்திருந்தது. இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 2% வாகன எரிபொருள் விலை அதிகரிக்க இருக்கின்றது. அனைத்து கைபேசிகளிலும் ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பினை இலவசமாக டவுன்லோட் செய்து அவற்றின் ஊடாகவும் நீங்கள் எங்களுடைய ஒலிபரப்புகளை கேட்க முடியும். ஈஸ்ட் எஃப்எம் .ca-க்கு செல்வதனூடாக அங்கு நீங்கள் இலவசமான முறையில் எங்களுடைய ஆப்களை டவுன்லோட் செய்யலாம். ஈஸ்ட் எஃப்எம் .ca-யிலும் நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணியும் எங்களுடைய ஒலிபரப்புகளை கேட்கலாம். 4:02 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 திசையெங்கும் கிழக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: music on your favorite station. 102.7 is East FM.
1: சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே.
2: என்னது
3: மீன் என்ன விலை? வாயில புண்ணா, வாந்தி வருதா, ஊமையா, மௌன விரதமா? மௌன விரதம் இன்னைக்கு பூரா பேச மாட்டேன். வாய் இருக்கிறவன் மைக்கு வச்சு பேசினாலும் வியாபாரம் ஆக மாட்டேங்குது. நீங்க மௌன விரதம் வச்சீங்களேன். இப்ப பாருங்க ஐயா, பெரியோர்களே தாய்மார்களே எல்லாம் பக்கத்துல வாங்க. அண்ணன் இன்னைக்கு மௌன விரதம், அதனால இருக்கிற மீன் எல்லாம் பாதி விலைக்கு விற்க போறாரு. நீங்க கையில இருக்கிறது போட்டுட்டு அள்ளிட்டு போயிடுங்க.
2: நான் மௌனம் கிடையாது, விரதம் கிடையாது.
3: போகாதயா.
2: இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படும்.
3: இங்க விற்காம இங்கிலாந்துல விக்கிற, இங்க தானே விக்கிற. அப்புறம் எதுக்கு அந்த இங்கு?
2: ஆமா,
3: அழி
2: போருமா போருமா போருமா.
3: மீதி என்ன எழுதிருக்கு?
2: நல்ல மீன்கள் விற்கப்படும்.
3: மத்தவங்கள என்ன நல்ல மீனா விக்கிறாங்க? ஏமா இங்க வாங்க,
4: இதோ வர.
3: நீங்களா நான் அழிவு போன மீனா விக்கிறீங்க? என்ன எழுதிருக்கான் பாருங்க.
4: அதானே போராம பிடிச்சவனே, கொஞ்ச பாரு.
3: மீதி என்ன?
2: மீன்கள் விற்கப்படும்.
3: பின்ன என்ன? மான்களா விக்கிற? மீன்கள் தானே விக்கிற, அது எதுக்கு எழுதி விக்கிற?
2: ஆமா
3: ஆமாவா இல்லையா?
2: ஆமா.
3: மூடி கழி. சரி மீதி படி.
2: விற்கப்படும்.
3: எதை விக்கிற? போடையா? அப்புறம் எதுக்கு அது?
2: அழிச்சிடவா?
3: அழி
2: அழிச்சு தொலைற. அழிச்சாச்சுப்பா.
3: என்னது இது?
2: போர்டு.
3: வெறும் போர்டு வச்சுட்டு என்ன
2: பண்ணுவேன்? உள்ளது கிடைச்சிட
3: போர்டு இல்லாம எப்படி வியாபாரம் பண்ணுவேன்?
2: கடையும் காலி பண்ணிடுறேன்.
3: கடையவே காலி பண்ணிட்டா ஐஸ்வர்யாவோட அம்மாவை எப்படி மாமியார் ஆக்குறது? ஐஸ்வர்யா எப்படி அம்மா ஆக்குறது?
2: அந்த எண்ணத்தை குளி தோண்டி புதைச்சிடுறேன்.
3: இந்த ஐசோஸ்ல இருந்துட்டு அந்த ஐஸ்வர்யாக்கு ஆசைப்பட்ட தப்பு தானே?
2: மகா தப்பு.
3: அத வாயில சொன்னா பத்தாது.
2: என்ன பண்ணணும்?
3: கை எடுத்து காதல வை, கண்ணை மூடு, பத்து தோப்பு கண்ணம் போடு.
0: Feel the bass. 102.7 FM.

0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஸ்காபரோவில் இதோ வருகிறது முதலாவது டமிழ்ஸ் ரோட் ஃபெஸ்ட் 2026
2: தமிழர் நாள் திருவிழா.
1: தமிழர் நாள் திருவிழா கலை, பண்பாடு, சுவையான உணவுகள், இசை, நடனம், குடும்பத்தின் நிகழ்வுகள், மார்க்கம் தெருவில் பாஸ்மோர் தொடக்கம் மெக்டிக்கல் வரை பிரம்மாண்டமான விழா. August 8-9. தொடர்புகளுக்கு 416-414-3619 416-569-0300.
3: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid model சரங்களாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty-உடன் no charge 10-year அல்லது 160,000 km gold comprehensive warranty-யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விசேடமாக $2000 வரை பெருமதியான special gift madam summer prices kaathirukkindana ahmed thamsi 437-860-7002.
4: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது என்பி மோட்கேஜஸ் இங்க். மாக்கம் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மாக்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்டாக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது
5: 4-1-6-7-5-4-8-8-8-1. உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, Scarborough.
6: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
5: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
7: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
8: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
7: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
9: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074 416-704-8074.
10: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் FM 102.7.

நேரம் 4:23 ஆகின்றது. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்ற திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. உலகில் அமைதியான நாடுகள் அல்லது சமாதானமான நாடுகள் பற்றிய புதிய பட்டியல் வெளியாக இருக்கின்றது. சர்வதேச பொருளாதார மற்றும் சமாதான நிறுவனத்தினால் இந்த 2026 குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் இப்பொழுது வெளியாக இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த சுட்டனினை எடுத்து பார்க்கின்ற பொழுது உலகில் அமைதி மிகுந்த நாடுகள் ஐரோப்பிய கண்டத்தில் செறிந்திருப்பதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த புதிய பட்டியல் மற்றும் பீஸ் இண்டெக்ஸின் அடிப்படையில் பார்க்கின்ற பட்சது இந்த பட்டியலை பொறுத்தவரையில் முதலாவது இடத்தில் ஐஸ்லாந்து இருக்கின்றது, உலகிலேயே மிகவும் அமைதியான நாடாக. நியூசிலாந்து 2 சுவிட்சர்லாந்து 3 இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஸ்லோவேனியா, அயர்லாந்து, ஆஸ்திரியா, போர்ச்சுக்கல், சிங்கப்பூர், ஃபின்லாந்து மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகள் முறையே 10 இடங்களில் காணப்படுகின்றன. கனடாவை பொறுத்தவரையில் இந்த பட்டியலில் உலகின் அமைதி மிகுந்த நாடு 2026 என்று பார்க்கையில் 14 இடத்தில் இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இலங்கை ஆச்சரியகரமாக 67 இடத்தில் இருக்கின்றது. இந்தியா இந்த பட்டியலில் 127 இடத்துக்கு பின்தங்கி இருக்கின்றது. இந்த பீஸ் இண்டெக்ஸ் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்த பீஸ் இண்டெக்ஸ் அடிப்படையில் உலகிலேயே இந்த அமைதி என்பது மிகவும் சீர்குலைந்திருக்கின்ற நாடு அல்லது சமாதான சீர்குலைவு என்று பார்க்கின்ற பட்சத்தில் மோசமான சுட்டணியை கொண்டிருக்கிற நாடாக ரஷ்யா இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. 163 நாடுகள் இந்த பட்டியலில் இடம் பிடித்திருக்கின்றன. இதில் கடைசி இடத்தில் ரஷ்யா இருக்கின்றது. கடைசிக்கு முன்னே இடத்தில் சூடான் இருப்பதையும் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 4:24. எவரெஸ்ட் ஃபர்னிச்சர் வழங்கும் டொரண்டோவின் லார்ஜஸ்ட் ஃபர்னிச்சர் வேர் ஹவுஸ் கிளியரன்ஸ் சேல். அனைத்து தளபாடங்களும் வெளியேற்றப்பட வேண்டியுள்ளதால் ஹோல்சேல் விலையில் உங்கள் வீடுகளுக்கான ஃபர்னிச்சர்ஸை பெற்றுக்கொள்கின்ற மாபெரும் சந்தர்ப்பம். சோஃபா செட்ஸ், பெட்ரூம் செட்ஸ், டைனிங் செட்ஸ், மெட்ரஸஸ், டேபிள்ஸ், சேர்ஸ், அலுமாரிகளின் அனைத்தும் பாரிய விலை குறைப்பில் வழங்கப்படுகின்றன. ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே கிடைக்கும் இந்த வாய்ப்பினை தவறவிடாதீர்கள். மந்த்லி பேமெண்ட் பிளான் மற்றும் டெலிவரி சேவைகளும் உள்ளன. 680 ஃபின்ஸ்டீன் ஸ்கொயர், 80 ஃபின்ஸ்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ஸ்டீன் சந்திப்பில் எவரெஸ்ட் ஃபர்னிச்சர் வழங்குகின்ற டொரண்டோவின் லார்ஜஸ்ட் ஃபர்னிச்சர் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இது திசையெங்கும் கிழக்கு.

0: தமிழ் செய்திகள்.
1: கனடாவில் கடந்த மாதம் பொருளாதார வல்லுநர்களின் எதிர்பார்ப்பை விட மிக அதிகமாக 75,000 வேலைவாய்ப்புகள் சேர்க்கப்பட்டுள்ளன. 0.1% குறைந்துள்ள வேலையின்மை வீதம் 2 ஆண்டுகளில் குறைவான நிலையாக 6.4% எட்டியுள்ளது. 15,000 வேலைவாய்ப்புகள் ஜூலை மாதத்தில் சேர்க்கப்படும் என்றே பொருளாதார வல்லுநர்கள் மதிப்பிட்டிருந்தனர். காவிரி நீர் மற்றும் மேகதாது அணை தொடர்பில் கர்நாடக அரசுடன் பேசி தீர்வு காணும் முயற்சியாகவே அம்மாநில முதல்வரை சந்திக்க திட்டமிட்டதாக தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் சட்டமன்றத்தில் தெரிவித்துள்ளார். பகைமை நாடுகளே பிரச்சினைகளை பேசி தீர்க்கும் நிலையில் கர்நாடக முதலமைச்சருடன் பேசுவது நேர்மாறாக நடந்தால் நல்லது என்றும், அவ்வாறு நடக்காவிட்டால் மக்களுக்காக அந்த அவமானத்தை ஏற்றுக்கொள்ள தாம் தயாராகவே இருந்ததாகவும் அவர் கூறியுள்ளார். அதேவேளையில் தமிழ்நாட்டுக்கான காவிரி உரிமைகளை ஒருபோதும் விட்டுத்தரப்போவதில்லை என உறுதியளித்துள்ள முதலமைச்சர் விஜய் எனினும் அதனை வைத்து மலிவான அரசியல் செய்யப்போவதில்லை என்றும் தெரிவித்துள்ளார். இலங்கையின் வடக்கு கிழக்கில் மக்களின் பூர்வீக காணிகளை விடுவிக்க வலியுறுத்தி மன்னாரில் காணி இழந்த மக்களின் குரல் அமைப்பின் ஏற்பாட்டில் கவனஈர்ப்பு இடம்பெற்றுள்ளது. யாழ் வலிகாமம் வடக்கு, முல்லைத்தீவு, கேப்பாப்புலவு, மட்டக்களப்பு, மயிலத்தமடு ஆகிய பகுதிகளில் நீண்டகாலமாக போராடி வரும் மக்களுக்கு ஆதரவு தெரிவித்து இந்த கவனஈர்ப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளது.
0: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: காட்டுக்கரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் East FM. Log on to eastfm.ca.
1: உங்கள் அபிமானம் பெற்ற டேஸ்ட் ஆஃப் தமிழ் இம்முறையும் 8வது ஆண்டில் உங்களை சந்திக்கின்றது. ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைரன் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றவழி மைதானத்தில் ஏராளமான வணிகச் சாவடிகள், உணவுச் சாவடிகள், சிறுவர் விளையாட்டுகள், கலை நிகழ்ச்சிகள் என்பவற்றுடன் 2 நாட்களும் சூப்பர் சிங்கர் புகழ் பின்னணி பாடகர்கள் சத்ய பிரகாஷ், பிரியங்கா, கெனடிய மற்றும் தென்னிந்திய கலைஞர்களோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள். அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம். ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைரன் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றவழியில் டேஸ்ட் ஆஃப் தமிழ்.
0: பாட்டுக்கு
2: நாரதன்,
0: வீணைக்கு
2: வாணி,
0: அழகுக்கு
2: முருகன்,
0: சொல்லுக்கு
2: அகத்தியன்,
0: வில்லுக்கு
2: வினோத்குமார்.
0: எனது வினோத்குமாரா?
2: ஆம், வில்ஸ், அதாவது உயிரெழுத வேண்டுமா? சட்டத்தரணி வினோத்குமாரை அணுகுங்கள். லா ஆபீஸ் ஆஃப் வினோத்குமார், ஸ்பிளண்டிட் சைனா மால், கேனடி மற்றும் ஸ்டீல் சந்திப்பில். அழையுங்கள் 6477665189.
3: விட்பி ஸ்ரீ நவதுர்க்கை இந்துவாலயம் வருடாந்த திருவிழா 2026 ஆகஸ்ட் 6 வியாழக்கிழமை கணபதி ஹோமத்துடன், ஆகஸ்ட் 7 வெள்ளிக்கிழமை அலங்கார திருவிழா ஆரம்பம், ஆகஸ்ட் 13 வியாழக்கிழமை வேட்டை திருவிழா, 14 வெள்ளிக்கிழமை சப்பரம், ஆகஸ்ட் 15 சனிக்கிழமை தேர், 16 ஞாயிற்றுக்கிழமை தீர்த்தம், ஆகஸ்ட் 18 செவ்வாய்க்கிழமை வைரவர்மடை, 21 பூங்காவன திருவிழா மற்றும் வரலட்சுமி பூசை. ஸ்ரீ நவதுர்க்கை இந்துவாலயம், 1916 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், யூனிட் 2B, விட்பி. கட்டிடத்தின் பின்புறம் அமைந்துள்ளது. 416-226-9101.
4: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388. 416-649-6388.
5: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
6: என்ன அவ்வளவு

0: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
1: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். டிவிஎஸ் காகோ, மாக்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே, 416-291-3232.
2: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் டிவிஎஸ் காகோ.
3: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7. 102.7.

ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 4:45 நிமிடம் திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. செலசி ஃபர்னிச்சரின் சம சேல் தற்போது சிறப்பாக இடம்பெற்று வருகின்றது. சோஃபா, பெட்ரூம் செட், டைனிங் செட், மேட்ரஸ், பூஜா யூனிட்ஸ், கிச்சன் கேபினட்ஸ் என அனைத்து வகை ஃபர்னிச்சர்களையும் நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கேற்ப வடிவமைத்து பெற்றுக்கொள்ள முடியும். ஃபேப்ரிக் சோஃபா அண்ட் லவ் சீட் $998 முதல், செக்ஷனல் சோஃபா $398 முதல், மார்பிள் டாப் 3 பீஸ் டைனிங் செட் $398 முதல், கெனடியன் மேட் 6 பீஸ் குயின் பெட்ரூம் செட் $998 முதல், பூஜா யூனிட்ஸ் $98 முதல். 12 மாதங்கள் வட்டி இல்லாத தவணை வசதி, டெலிவரி அண்ட் செட்டப் சேவைகள். செலசி ஃபர்னிச்சர் 3350 ஃபேமஸி அவென்யூ யூனிட் 3 ஃபேமஸி அண்ட் மெக்னிக்கல் 416-731-7044. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 திசையெங்கும் கிழக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஐடியல் ட்ரீம்ஸ் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் மாஜா வழங்கும் பிரபுதேவா த டான்ஸ் லெஜண்ட் இன் ட்ரோனோ பவர்ட் பை விஜயா ஜுவல்லரி. எங்கள் கலைஞர்களின் நடன போட்டிகளின் நடுவராக நடன புயல் பிரபுதேவா கலந்து சிறப்பிக்கின்றார். August 22 மாலை 5:30 கிரேட் கனடியன் கேசினோ ரிசோர்ட் ட்ரோன்ரோவில். டிக்கெட் $60 முதல், விஐபி டிக்கெட்ஸ் அவைலபிள். இந்த வார இறுதியில் விஜயா ஜுவல்லரியில் விசேட விலையில் டிக்கெட்களை பெறலாம். ஐடியல் ட்ரீம்ஸ் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் மாஜா வழங்கும் பிரபுதேவா த டான்ஸ் லெஜண்ட் இன் ட்ரோனோ பவர்ட் பை விஜயா ஜுவல்லரி. விவரங்களுக்கு 905-805-7877 905-805-7877.

நேரம் 4:51 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 திசையெங்கும் கிழக்கு கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சியோடு இன்றைய திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியினை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். ஒலிகின்ற பாடல் மற்றும் விளம்பரங்களை தொடர்ந்து ஈஸ்ட் எஃப்எம்மின் கோஃபி டபுள் உங்களை சந்திக்கும். இளவும் திங்கட்கிழமை 3 மணியிலிருந்து 5 மணி வரை நீங்கள் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க முடியும். தொடர்ந்து கோஃபி டபுள் தொகுத்து வழங்குவதற்கு லாவண்யா விடைபெற்றுக் கொள்ளும். நான் ருஷிஷ்காந்த். இனிமையான வணக்கம் நேர்களே.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணும். இது இஸ்டஃபம்.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலைட் Community Legal Services, 289-242-5450.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலைக்கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6472-93-5899, 6472-93-5899.
3: ஃபார்முலா ஹோண்டாவில் இந்த மாதம் டபுள் லாயல்டி ப்ரோக்ராம். ஹோண்டா வாகனம் ஒன்றை லீஸ் அல்லது ஃபைனான்ஸ் செய்துள்ள வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. 2026 மாடல் கிளியர் அவுட் சேலில் CRV LX 2 வீல் டிரைவ்களை $3,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். அத்துடன் 2027 HRV LX 2 வீல் டிரைவ்களை $1,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். இன்னும் பல்வேறு விசேட ஆஃபர்கள் பற்றி அறிந்து கொள்ள அழையுங்கள். ஷான் சர்வானந்தன், 416-720-1184.
4: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரௌன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க. Dr. Sabisan Dental Office, 416-666-7770.
5: Rhythm 7 Entertainment, Altona Group, வழங்கும் தேனிசை தென்றல் தேவா, The Ghana King, live in Toronto. மீனாட்சி மீனாட்சி தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு, அனுராதா ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். August 15 சனிக்கிழமை மாலை 5 PM, 8100 ஸ்டீல் செவன்யூ ஈஸ்ட், மார்க்கம் மெடோவில். தேனிசை தென்றல் தேவா, The Ghana King, live in Toronto. டிக்கெட்டுகள் $50 முதல். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com க்கு செல்லுங்கள். ஹாட்லைன் 647-600-5297.

0: நன்றி ரிஷி. நேரம் 5:01 நேர்களை இப்பொழுது முதல் 7 வரை ஈஸ்ட் எஃப்எம்இல் காஃபி டபுள் டபுளோடு இணைந்து கொள்ளலாம். 416-554-4040 416-554-4040. வெளியில் 25 டிகிரி செல்சியஸ் உணரப்படுவது, 33 டிகிரி செல்சியஸ். நாளைய தினம் சனிக்கிழமை 25 டிகிரி செல்சியஸாகவும் உணரப்படுவது, 35 டிகிரி செல்சியஸாக இருக்கும். இன்று நள்ளிரவுக்கு பின் வாகன எரிபொருளின் விலை 2% அதிகரிக்க இருக்கின்றது. தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு லாவண்யா. இனிமையான வணக்கம் நேர்களே. நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சந்திரு, எப்படி இருக்கீங்க?
1: நன்றி,
0: வணக்கம். அசைய மாட்டார். நன்றி சந்திரு.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.

0: ஐந்து மணி ஏழு நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி டபுள் டபுள் ஏழு மணி வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-5544-400 இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் வணக்கம். சரி, அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம் ரவி, எப்படி இருக்கீங்க?
1: ஓ, நல்ல சோமா இருக்கிறோம். நீங்கள எப்படி இருக்கீங்க?
0: நாங்களும் நல்ல சோமா இருக்கிறோம் ரவி. என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: தூக்கணாங் குருவி ரெண்டு என்ற பாடலை கேட்கிறேன்.
0: சரி, எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி ரவி.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். செலசி பர்னிச்சரின் சம்மர் சேல் தற்போது சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. சோஃபா, பெட்ரூம் செட், டைனிங் செட், மேட்ரஸ், பூஜா யூனிட், கிச்சன் கேபினெட் என அனைத்து வகை பர்னிச்சர்களையும் உங்கள் விருப்பத்திற்கேற்ப வடிவமைத்து வழங்குகின்றார்கள். ஃபேப்ரிக் சோஃபா லவ் சீட் $998 முதல், செக்ஷனல் சோஃபா $398 முதல், மார்பிள் டாப் 3 பீசஸ் டைனிங் செட் $398 முதல், கனேடியன் மேட் 6 பீசஸ் குயின் பெட்ரூம் செட் $998 முதல், பூஜா ஜூனிட்ஸ் $98 முதல். 12 மாதங்கள் வட்டி இல்லா தவணை வசதி, டெலிவரி அண்ட் செரப் சேவைகள். செலசி பர்னிச்சர், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, பார்மசி அண்ட் மெக்னிக்கலில் அமைந்திருக்கின்றார்கள். 416-7317044.
2: சின்ன பட்டணம் பாதி.

0: இருக்கு நாலு விஷயம். எஃப்எம் 102.7 ஈஸ்ட் FM.ca All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரவ் குமார். 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரவ் குமார். 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களையும் அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128
3: ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
4: ஃபார்முலா ஹோண்டாவில் இந்த மாதம் டபுள் லாயல்டி ப்ரோக்ராம். ஹோண்டா வாகனம் ஒன்றை லீஸ் அல்லது ஃபைனான்ஸ் செய்துள்ள வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. 2026 மாடல் கிளியர் அவுட் சேலில் சிஆர்வி எல்எக்ஸ் டூ வீல் டிரைவ்களை $3,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். அதுடன் 2027 ஹெச்ஆர்வி எல்எக்ஸ் டூ வீல் டிரைவ்களை $1,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். இன்னும் பல்வேறு விசேட ஆஃபர்கள் பற்றி அறிந்து கொள்ள அழையுங்கள். ராஜா தர்மலிங்கம், 6478334998 6478334998.
5: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105. 416-834-2266.
6: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
7: 5:17 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி டபுள் டபுள். 7 வரை நீங்களும் இணைந்து கொள்ளலாம். 416-5554-4040 இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர், வணக்கம்.
8: வணக்கம் லாவண்யா, பபி கதைக்கிறேன்.
7: எப்படி இருக்கிறீங்க பபி?
8: நல்ல சோமா இருக்க, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
7: நாங்களும் நல்ல சோமா இருக்கிறோம். என்ன பாட்டு கேட்க போறீங்க?
8: படமண்டா நீங்க தான் சொல்லணும். எஸ்பி பாலசுப்ரமணியன் ஜானகி பாடின சிறுமல்லி பூவே குடிமுல்லை தேனே உனக்கென்ன ஆராதனை.
7: ஜல்லிக்கட்டு காலை திரைப்பட பாடல் எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி பபி.
8: நன்றி. நன்றி லாவண்யா.
7: நன்றி, வணக்கம்.

0: 5:22 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இன் காஃபி டபுள் டபுள். இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் லாவணி, ஜிசி லாவணியா? வணக்கம்.
0: வணக்கம் ருக்மணி, எப்படி இருக்கிறீங்க?
1: நான் நல்லா இருக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? இருவரும்
0: நாங்களும் நல்ல சும்மா இருக்கிறோம். என்ன செய்து கொண்டிருக்கீங்க ருக்மணி?
1: என்ன
0: பாட்டு கேட்க போறீங்க?
1: சிவக்கொடி பறக்குது ஐயா வேலை ஐயா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அம்மா முருகன்ற பாட்டை கொடுப்போம்.
0: எல்லோரும் கேட்கலாம். நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம் உங்கள் இருவருக்கும்.
0: நன்றி நன்றி. உங்கள் அபிமான ஆல்பியன் வுட் சைட் சென்ட்ரல் பார்க்வே கேப்ரீஸ் அப்லோ அப்போலோ மற்றும் யோக் சினிமாஸில் தளபதி விஜய் நடிப்பில் எச் வினோத் இயக்கத்தில் அனிருத் இசையில் ஜனநாயகன் திரைப்படத்தை பார்த்து மகிழுங்கள். விவரங்களுக்கு அல்பியன் வுட் சைட் சென்ட்ரல் பார்க்வே கேப்ரீஸ் அப்லோ மற்றும் யோக் சினிமாஸின் இணையதளங்களுக்கு நீங்கள் செல்லலாம்.

0: 5:28 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி 77 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-5545-4000 இணைந்து கொள்ளும் அடுத்த நீர். வணக்கம்.
1: வணக்கம் லாவணி, அப்படி இருக்கீங்க?
0: நல்ல சோமா இருக்கிறோம் இந்திரன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சோமா இருக்கும். ஹாப்பி ஃப்ரைடே.
0: ஹாப்பி ஃப்ரைடே உங்களுக்கும். என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: முத்து நகை முழு நிலவே.
0: சரி, எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம் பாடல செய்திகளுக்கு பிறகு. நன்றி, வணக்கம்.
1: நன்றி லாவணி.
0: நன்றி, வணக்கம்.
2: ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் இந்த மலையாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
3: Subhra Mortgage Financial Solutions, residential, commercial, first, second mortgages, refinance, renewal, equity line of credit. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், bad credit, consult proposal, bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Subhra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-906-5656.
4: East FM, Tamil, செய்திகள்.
5: அமெரிக்க ட்ரம்ப் நிர்வாகம் கனடா மீது அச்சுறுத்தியுள்ள புதிய வரி விதிப்புகளை தவிர்க்கும் வகையில் அமெரிக்க மதுபானங்கள் மீதான தடையினை இடைநிறுத்துவது அடங்கலான நிபந்தனைகளை நிறைவேற்றுவது தொடர்பில் மத்திய அரசு கவனத்தில் எடுத்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இப்புதிய வரிகளை ட்ரம்ப் நிர்வாகம் அமல்படுத்தினால் இரு நாடுகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளை அது நிர்மூலமாக்கும் என அமெரிக்க தரப்புகளை கெனடிய பிரதிநிதிகள் எச்சரித்துள்ளனர். தமிழ்நாட்டில் தாம் கொண்டுவந்த நலத்திட்டங்களையே தமிழக வெற்றிக் கழக அரசு வரவு செலவு திட்டத்தில் பெயர் மாற்றி அறிவித்துள்ளதாக சட்டசபையில் அதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. இதனை நிராகரித்துள்ள அமைச்சர் நிர்மல்குமார், பல திட்டங்கள் 60 முதல் 70 ஆண்டுகளாக நடைமுறையில் உள்ளவை என்றும் அவை கடந்த திமுக ஆட்சியில் நிறுத்தப்பட்டிருந்தன எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் திமுக மற்றும் அதிமுக ஆட்சிகளில் கொண்டுவரப்பட்ட நலத்திட்டங்களை வரவேற்று அவற்றினை மேம்படுத்தி வருவதாக அமைச்சர் ஆதவர்ஜுனா தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தமிழ்நாட்டின் வரலாற்றிலேயே மோசமான முதலமைச்சர் விஜயதான் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஓ எஸ் மணியன் விமர்சித்துள்ளார். இலங்கையின் சிறைச்சாலைகளில் ஏற்படும் கலவரங்கள் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலானவை என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதனை மறுத்துள்ள பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால, இக்கலவரங்கள் திட்டமிட்ட நாச வேலையுடன் தொடர்பு பட்டவை என சந்தேகமே உள்ளதாகவும் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லை எனவும் தெரிவித்துள்ளார்.
4: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர்தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங் 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync 416-788-2426.
2: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379999450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம் வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379999450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
3: ஸ்காபரோவில் இதோ வருகிறது முதலாவது டமிழ்ஸ் ரோட் ஃபெஸ்ட் 2026.
4: தமிழர் நாள் திருவிழா,
3: தமிழர் நாள் திருவிழா. கலை, பண்பாடு, சுவையான உணவுகள், இசை, நடனம், குடும்பத்தின் நிகழ்வுகள், மார்க்கம் திருவிதல், பாஸ்மோர் தொடக்கம் மெக்டிக்கல் வரை பிரம்மாண்டமான விழா. August 8-9. தொடர்புகளுக்கு 416-414-3691, 416-569-0300.
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும், ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726

0: 4417 Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade in bonus பெறுங்கள். 4378607002 Plug-in hybrid model சரங்களாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10 year powertrain warranty உடன் no charge 10 year அல்லது 160,000 km gold comprehensive warranty யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விசேஷமாக $2000 வரை பெருமதியான ஸ்பெஷல் gift matum summer prices kaathirukkindrana ahmed thamseen 4378607002
1: appome konjam extra sound vekka thonume thonum ena idu easter

0: 5:44 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி 7:00 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 4:16 5:54 4:00 4:00 இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் கரண், எப்படி இருக்கீங்க? நாங்களே நல்ல சும்மா இருக்கோம். கரண், என்ன பாட்டு கேட்க போறீங்க? சரி, எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி கரண், வணக்கம்.
1: நன்றி நன்றி.
0: ஐடியல் ட்ரீம்ஸ் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் மஜா வழங்கும் பிரபுதேவா த டான்ஸ் லெஜண்ட் இன் டொரண்டோ பவர்ட் பை விஜயா ஜுவல்லரி. எங்கள் கலைஞர்களின் நடன போட்டிகளின் நடுவராக நடன புயல் பிரபுதேவா கலந்து சிறப்பிக்கின்றார். August 22 மாலை 5:30 த கிரேட் கெனேடியன் காசினோ ரிசார்ட் டொரண்டோவில் டிக்கெட் $60 முதல் விஐபி டிக்கெட்ஸ் அவைலபிள். இந்த வார இறுதியில் விஜயா ஜுவல்லரியில் விசேட விலையில் டிக்கெட்களை நீங்கள் பெறலாம். ஐடியல் ட்ரீம்ஸ் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் மஜா வழங்கும் பிரபுதேவா த டான்ஸ் லெஜண்ட் இன் டொரண்டோ பவர்ட் பை விஜயா ஜுவல்லரி. விவரங்களுக்கு 905-805-7877 905-805-7877.

5:51 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி 7:00 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-554-4040. எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கும் டொரண்டோவின் லார்ஜஸ்ட் பர்னிச்சர் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸில் அனைத்து தளபாடங்களும் வெளியிடப்பட வேண்டியுள்ளதால் ஹோல்சேல் விலையில் உங்கள் வீடுகளுக்கான பர்னிச்சரை பெற்றுக்கொள்ளும் மாபெரும் சந்தர்ப்பம். சோஃபா செட்ஸ், பெட்ரூம் செட்ஸ், டைனிங் செட்ஸ், மேட்ரஸஸ், டேபிள்ஸ், சேர்ஸ், அலமாரிகள் என அனைத்தும் பாரிய விலை குறைப்பில் வழங்கப்படுகின்றன. ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே கிடைக்கும் இந்த வாய்ப்பினை தவறவிடாதீர்கள். மந்த்லி பேமெண்ட் பிளான் மற்றும் டெலிவரி சேவைகளும் உள்ளன. 80 ஃபின்ஸ்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ஸ்டீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கும் டொரண்டோவின் லார்ஜஸ்ட் பர்னிச்சர் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேல்.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: Ajax Nissan and Infiniti Servings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicksும் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infiniti QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960.
2: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி ஓட்டோ ஹோம் ஸ்டூடண்ட் ரெண்டல் வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப் பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி 6472682710
3: Wow, அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
4: எப்படி ஏண்டா? எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால என்ற பிள்ளைகளும் அங்க தான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
5: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, ஃபின்ச் வீதியில் மெக்காவினுக்கு மிடில் ஃபீல்டுக்கு இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 4162991020.
6: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6973589999.
2: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
7: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
7: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
2: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
7: 4162937287
2: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 67 மார்க்கம்.
7: 4164616401.
8: மாஸ்டர் ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் ஷி ஷாப் என்டர்டெயின்மென்ட் பெருமையுடன் வழங்கும் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5 தேதி சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ. மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் XV டூர் இன் டொரண்டோ எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் FM 102.7.

நேரம் 6:02 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி 7:00 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-5-5-4-4-0-4-0 வெளியில் 26 டிகிரி செல்சியஸ் உணரப்படுவது, 34 டிகிரி செல்சியஸ். நாளைய தினம் சனிக்கிழமை 25 டிகிரி செல்சியஸாகவும் உணரப்படுவது, 35 டிகிரி செல்சியஸாக இருக்கும். இன்று நள்ளிரவுக்கு பின் வாகன எரிபொருளின் விலை 2% அதிகரிக்க இருக்கின்றது.

0: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
1: 1656 8 95 52 4165 08 95 52 4165 08 95 52 Markham and Macnickel Sandipil The Chop Shop Barbers Fresh Look Tarhindra Hairstyling Beard Styling Facial Pondra Sagala Vidamana Sevigalayum Great Prices Valangigrargal Opening Specialaga Haircut 25 dollars Kids Haircut 20 dollars Karen Beard Styling 30 dollars Anubhavam Mika Barbers Modern and Clean Salon Tharamana Products Natpana Sevigin Vithyasathai Unarungal The Chop Shop Barbers 2901 Markham Road, Markham and Macnickel, Markham Convention Centre Plaza 416-335-6444 416-335-6444
2: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மார்க்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389 மார்க்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903 ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131
0: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கருசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323
3: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி
4: அது சரி.
3: உங்களுக்கு ஆடி கார்
4: என்னது
3: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
5: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் October 24th விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது குயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
6: 416-900-4599
7: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் FM. ஈஸ்ட் FM.

0: ஆறுமணி 19 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள். இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்
0: ஐஸ்வர்யா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நாங்களும் நல்ல சோமா இருக்கிறோம். சொல்லுங்க ஐஸ்வர்யா, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: கடல்ங்கிற மூவியில மூங்கில் தோட்டம் மூலிகை வாசம், அந்த பாடல்.
0: நல்ல பாடல், எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.

0: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
1: கனடாவில் கடந்த மாதம் பொருளாதார வல்லுநர்களின் எதிர்பார்ப்பை விட மிக அதிகமாக 75,000 வேலைவாய்ப்புகள் சேர்க்கப்பட்டுள்ளன. 0.1% குறைந்துள்ள வேலையின்மை வீதம் 2 ஆண்டுகளில் குறைவான நிலையாக 6.4% எட்டியுள்ளது. 15,000 வேலைவாய்ப்புகள் ஜூலை மாதத்தில் சேர்க்கப்படும் என்றே பொருளாதார வல்லுநர்கள் மதிப்பிட்டிருந்தனர். காவிரி நீர் மற்றும் மேகதாது அணை தொடர்பில் கர்நாடக அரசுடன் பேசி தீர்வு காணும் முயற்சியாகவே அம்மாநில முதல்வரை சந்திக்க திட்டமிட்டதாக தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் சட்டமன்றத்தில் தெரிவித்துள்ளார். பகைமை நாடுகளே பிரச்சினைகளை பேசி தீர்க்கும் நிலையில் கர்நாடக முதலமைச்சருடன் பேசுவது நேர்மாறாக நடந்தால் நல்லது என்றும், அவ்வாறு நடக்காவிட்டால் மக்களுக்காக அந்த அவமானத்தை ஏற்றுக்கொள்ள தாம் தயாராகவே இருந்ததாகவும் அவர் கூறியுள்ளார். அதேவேளையில் தமிழ்நாட்டுக்கான காவிரி உரிமைகளை ஒருபோதும் விட்டுத்தரப்போவதில்லை என உறுதியளித்துள்ள முதலமைச்சர் விஜய் எனினும் அதனை வைத்து மலிவான அரசியல் செய்யப்போவதில்லை என்றும் தெரிவித்துள்ளார். இலங்கையின் வடக்கு கிழக்கில் மக்களின் பூர்வீக காணிகளை விடுவிக்க வலியுறுத்தி மன்னாரில் காணி இழந்த மக்களின் குரல் அமைப்பின் ஏற்பாட்டில் கவனஈர்ப்பு இடம்பெற்றுள்ளது. யாழ் வலிகாமம் வடக்கு, முல்லைத்தீவு, கேப்பாப்புலவு, மட்டக்களப்பு, மயிலத்தமடு ஆகிய பகுதிகளில் நீண்டகாலமாக போராடி வரும் மக்களுக்கு ஆதரவு தெரிவித்து இந்த கவனஈர்ப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளது.
0: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: இசையும் இம்சையும் இணைந்து ஒலிக்கும் மாலை வேளை. ஐந்து மணி முதல் ஏழு மணி வரை ஈஸ்ட் எஃப்எம்எல் இரண்டு மணி நேரங்கள்
1: கண்ணா ரெண்டு லட்டு திங்க ஆசையா.
0: கோஃபி டபுள் டபுள்
2: கோஃபி டபுள் டபுள்.

0: நடைபெற்று வருகின்றன. இந்த நிகழ்ச்சியில் உங்களை மகிழ்ப்பதற்காக வருகை தந்திருக்கின்றார் தமிழ்நாட்டிலிருந்து உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடகர், மிக நீண்ட காலமாக இசைப்பயணத்தில் ஒரு சிறந்த தடத்தினை பதித்து வருகின்ற திரு உன்னிகிருஷ்ணன் அவர்கள். அதுவேளையில் அவருடன் நாங்கள் நேரடியாக இந்த நேரத்தில் ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக பேச இருக்கின்றோம். எங்களோடும் இந்த தமிழர் நாள் திருவிழாவினுடைய ஏற்பாட்டு குழு சார்பில் திரு தேவா சபாபதி அவர்களும் நேரடியாக இணைந்திருக்கின்றார். தொடர்ச்சியாக இந்த நிகழ்வு சார்ந்த விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்ள போன்றோம். வணக்கம் உன்னிஷன் அவர்களே.
1: வணக்கம. வணக்கம்.
0: வணக்கம். எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கேன். நேயர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம்.
0: நன்றி உங்களுடைய இந்த இணைப்புக்கு. இந்த நேரத்திலும் வந்து எங்களோடு பேசுவதற்கு, குறிப்பாக நீண்ட காலத்தின் பிறகு ஈஸ்ட் எஃப்எம் ஊடகங்களோடு பேசுகின்றோம். இந்த கனடிய மண்ணுக்கு, கனடா மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு பரிச்சயமானவர்கள் நீங்கள். எப்படி இந்த பயணம் அமைந்திருக்கின்றது?
1: ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு, ரிலாக்ஸ்டா இருக்கு. முந்தான நேற்று தான் ரிஹர்சல் எல்லாம் பண்ணோம். நல்ல ஒரு லிஸ்ட் ஆஃப் சாங்ஸ், எல்லாம் பாப்புலர் சாங்ஸ். நான் பாடின பாட்டும், நானும் மற்ற சிங்கர்ஸ் பாடின பாட்டும் பாட போறேன். நல்ல பேண்ட், நம்ம அரவிந்தன்ஸ் மெகா டியூனர்ஸ் தான் வாசிக்க போறாங்க. ஸோ அண்ட் தென் ஆஃப்கோர்ஸ் வித்யாசாகர் சாரோட சன் வந்து அவரும் வந்திருக்காரு. அப்புறம் சூப்பர் சிங்கர் அனு, அப்புறம் நம்ம லோக்கல் டேலண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து நல்ல ஒரு ஷோ உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கலாம்ங்கிற ஒரு
0: ரசிகர் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்தமாக இசை ரசிகர்களுக்கு ஒரு விருந்தாக அமைய போகின்ற ஒரு நிகழ்ச்சி. தொடர்ச்சியாக நீண்ட காலமாக இந்த தென்னிந்திய இசை உலகில் ஒரு முக்கிய பாடகராக நீங்கள் திகழ்ந்து வருகின்றீர்கள். குறிப்பாக சுருக்கமாக பார்க்க போனால், இந்த ஆரம்ப காலத்தில் உங்களுடைய அறிமுகம், அதன் பின்னரான இந்த ஆரம்பகால பயணங்களை, இப்பொழுது ஒரு நீண்ட நெடிய பயணத்தின் பின்னர் ஒரு முக்கியமான ஒரு இசை அடையாளமாக உங்களை பார்க்கப்படுகின்ற சூழலில் எவ்வளவு திருப்திகரமாக இருக்கின்றது உன்னிஷா அவர்களே?
1: இல்லை, கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா நாம் ஆரம்பிக்கும் போது ஒரு பிளேபேக் சிங்கர் ஆகணும், சினிமாவில் பாடணுங்கிற எண்ணம் எல்லாம் கிடையாது. ஆனால் தேங்க்ஸ் டு ஏஆர் ரஹ்மான் அவர் தான் எனக்கு இந்த முதல் வாய்ப்பு கொடுத்தாரு. என்னவளே அடி, என்னவளே அந்த பாட்டு தான் முதல், என்னோட முதல் பாடல். அப்புறம் எல்லா நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் எனக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணி நல்ல பாடல்கள் கொடுத்து. ஏன்னா ஒரு பாடகர் வரும்போது நல்ல பாடல்கள் நம்மளுக்கு கிடைக்கும் போது தான் அது ஒரு சந்தோஷமா நம்ம பாட முடியும். அவங்க வந்து நல்ல நல்ல பாடல்கள் என்னால பாட முடிஞ்சது, அதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: நிச்சயமா, நிச்சயமா.
1: அது மட்டும் இல்ல, மத்த நிறைய லெஜண்ட்ஸோட சேர்ந்து பாட முடிஞ்சது, அதுவும் எல்லாம் பாட முடியும். எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா சித்ராமா, ஆஃப்கோர்ஸ் ஜானகிம்மாவோட.
0: ஆமா, ஆமா, ஆமா.
1: சோ அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு பாக்கியம் என்று நினைக்கிறேன்.
0: கண்டிப்பாக, கண்டிப்பாக. இனிவரும் மறக்க முடியாத, தவிர்க்க முடியாத ஒரு இசை பயணமாக இருக்கின்றது. அந்த அனுபவங்களூடாகத்தான் இப்போ இந்த ரியாலிட்டி ஷோவில், இசை நிகழ்ச்சிகளில் ஜட்ஜாக கூட அப்படியே உன்னிஷன் சொன்னால் அப்படியே ஒரு பிராண்டிங் மாதிரி அமைதியாக அப்படியே சாஃப்டான பாடல்கள் அப்படி என்று பாடினீங்க. ஆனால் அந்த நிகழ்ச்சிகளில் வரும்போது அப்படியே ஒரு என்டர்டெய்னராகவும் இருக்கிறீங்க. எப்படி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்குது?
1: இல்லை, நம்ம ஆக்சுவலி முதல்ல எல்லாம் ஆரம்பிக்கும் போது நான் கொஞ்சம் கூச்சமாக தான் இருப்பேன். ஏன்னா நான் முதல்ல எப்பவுமே நிறைய கர்நாடக இசை கச்சேரிகள் தான் நிறைய முதல்ல பண்ணிட்டு இருந்தேன்.
0: ஆமாம், ஆமாம், ஆமாம்.
1: ஸோ அப்போ இது ஒரு ஒரு புது அனுபவம் தான் இது. நான் அப்புறம் லைட் மியூசிக் ஸ்டேஜில் வந்து சினிமா பாடல்கள் பாடி, அப்புறம் அப்படியே பாட பாட நம்மளுக்கு அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும் இல்லையா? அப்புறம் நம்ம அப்புறம் இந்த இது ஆடியன்ஸோட ஒரு ஒரு கம்யூனிகேஷன்
0: தானே
1: as an artist. So அது ரொம்ப முக்கியம். ஸோ என்னால் முடிஞ்சது பண்ணிட்டு இருக்கேன்.
0: அது முடிஞ்சதுன்னு சொன்னாலும் கூட அந்த இசை ரசிகர்கள் நீங்கள் செய்கின்ற இந்த தருகின்ற இந்த இசை பாடல்கள் என்பது மிக நிச்சயமாக அது அவருடைய ஒவ்வொரு வாழ்விலும் ஒரு மிகப்பெரிய ஒரு பங்காக இருந்து வருகின்றது. எனவே நிறைய விடயங்கள், நிறைய பாடல்களை இந்த நிகழ்ச்சியில் கூட நாங்கள் உங்களிடம் இருந்து எதிர்பார்த்திருக்கின்றோம். வருகை தர காத்திருக்கின்ற தமிழ் மக்களுக்கு, கனடா மக்களுக்கு நிறைவாக என்ன சொல்ல விரும்புகின்றீர்கள்?
1: ஆக்சுவலி ஒரு பெரிய நன்றி தான் சொல்லணும். ஏன்னா தமிழ் மக்கள் உலகெங்கும் என்னை வந்து வாழ வைத்து கொண்டு இருக்கும் தமிழ் மக்கள். ஸோ அதுவும் குறிப்பிட்டு சொல்லும் போது நம்ம இலங்கை தமிழ் மக்கள், ஈழத்தமிழ் மக்கள், அவங்களுக்கு

0: நன்றி சொன்னாலும் போதாது. ஏன்னா எவ்வளோ கான்சர்ட்ஸ், ஸ்பெஷலி இப்போ தேவா சார் இருக்கார், அவரும் நிறைய பல வருஷங்களாக ஒரு தொடர்பு இருக்கு நம்ம அந்த ஒரு ரிலேஷன்ஷிப். ஸோ எல்லாரும் அந்த மாதிரி ஒரு ஒரு அன்பு ஆதரவு இது எனக்கு கிடைச்சதில் அது எவ்வளோ நன்றி சொன்னாலும் போதாது. ஸோ ஆல்வேஸ் ஸோ ஹாப்பி டு பி பர்ஃபார்மிங் ஹியர், ஸ்பெஷலி இங்கே டொராண்டோ வந்து ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மண்ணு. கண்டிப்பாக
1: ஆமாம் ஆமாம்
0: நிறைய பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துருக்கேன். ஸோ எவ்வளோ வாட்டி இங்கே வந்தாலும் அது ஒரு நல்ல ஒரு அனுபவமாகவே எப்பவுமே இருக்குது.
1: நிச்சயம் நிச்சயம். அதே போல தான் உங்களுடைய தமிழ் மக்களும் உங்களுடைய இந்த பாடல்களை காண்பதற்கு கேட்பதற்கு மிக ஆவலோடு எதிர்பார்த்திருப்பார்கள். எனவே நாங்கள் இந்த தமிழர் நாள் திருவிழாவில் உங்களை நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். எனவே இந்த நேரத்தில் மீளவும் உங்களுடைய இந்த நேரத்துக்கு, உங்களுடைய இந்த மிக அற்புதமான இந்த பாடல்களுக்கும் இந்த இசைப்பயணத்துக்கும் சேர்த்து நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு பொழுது பேசலாம்.
0: தேங்க் யூ.
1: நன்றி உன்னிஷன் அவர்களே.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி.
1: நன்றி
0: வணக்கம்.
1: நன்றி. எங்களோடு தொடர்ச்சியாக இணைந்திருக்கின்றார் தமிழர் நாள் திருவிழாவினுடைய ஏற்பாட்டுக் குழுவின் சார்பில் திரு தேவா சபாபதி அவர்கள். நிகழ்ச்சியினுடைய ஏற்பாடுகள் மிக பரபரப்பாக ஆரம்பமாக இருக்கின்றன. அதை பற்றிய விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்ளப் போகின்றோம். வணக்கம் தேவா சபாபதி அவர்களே.
2: வணக்கம் ரிஷி. வணக்கம் ஈஸ்டஃபம் உறவுகளே.
1: இஸ்டெஃபம் ஊடாக உங்களுடன் பேசுவதில் மகிழ்ச்சி. அதுவும் மிக முக்கியமான சந்தர்ப்பம், மிகவும் எதிர்பார்ப்புக்குரிய ஒரு நிகழ்ச்சி தொடர்பாக நாங்கள் பேசப் போகின்றோம். எவ்வாறு இந்த ஏற்பாட்டு பணிகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன?
2: இது ஒட்டுமொத்த கனடிய தமிழ் மக்களுடைய ஆதரவோடு தமிழர் நாள் நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. இது நிச்சயம் இந்த நிகழ்வு நிறைவு பெறுகின்ற பொழுது வட அமெரிக்காவிலே மிக பிரம்மாண்டமான நிகழ்வுகளில் ஒன்றாக இந்த தமிழர் நாள் நிகழ்வு இடம்பெறும். நாளை மற்றும் நாளை மறுதினம் ஆகஸ்ட் 8, 9 தேதிகளிலே இடம்பெற இருக்கின்றது. நிகழ்வுகளை பார்த்தீர்கள் என்றால், ஆரம்ப நிகழ்வுகளிலே தமிழனுடைய பண்பாட்டு விழுமியங்களை வெளிக்கொண்டுகின்ற வகையிலே மயிலாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம் மற்றும் பறை மற்றும் தமிழனுடைய பாரம்பரிய வரலாறுகளை எடுத்து இயம்புகின்ற வகையிலே வாகன ஊர்த்தி அவற்றின் ஊடாகத்தான் இந்த ஆரம்ப நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. இந்த ஆரம்ப நிகழ்வில் கூட கிட்டத்தட்ட 500க்கு மேற்பட்ட உறவுகள் கலந்து கொள்ளுகின்றார்கள். ஒட்டுமொத்த கலைஞர்கள், ஒட்டுமொத்தமாக இந்த தமிழர் நாள் நிகழ்விலே 1000 எம் தமிழ் உறவுகள், கனடாவிலே இருக்கின்ற 1000க்கு மேற்பட்ட கலைஞர்கள் கலந்து கொள்ளுகின்ற ஒரு நிகழ்வாகத்தான் தமிழர் நாள் விழா நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. அதுவும் குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால், தமிழகத்தின் மறுக்க முடியாத மிகவும் எண்ணற்ற பாடல்களை வழங்கிய இசைப்பிரியன் அவர்களுடைய நிகழ்வு இடம் வர இருக்கின்றது. அது மாத்திரமன்றி தாயகத்திலிருந்து இன்று தன்னுடைய புதிய இசை வடிவமூடாக புதிய புரட்சியை ஏற்படுத்திய எங்கடப்படியல் என்று செல்லமாக அழைக்கப்படுகின்ற வாகீசன் அத்விக் திசோன் அவர்களுடைய நிகழ்வு இடம் வர இருக்கின்றது. அது மாத்திரமின்றி நீங்கள் ஏற்கனவே செவ்வி கண்டது போலத்தான் தமிழகத்தின் பிரபல பாடகர் முதல் பாடலிலே இந்திய தேசிய விருதை பெற்ற கலைமாமணி உன்னிகிருஷ்ணன் அவர்கள் மற்றும் இன்றைய இளைஞர்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு பெற்ற வித்யாசாகர் அவர்களுடைய மகன் ஹர்ஷத் பத்தன் மற்றும் சூப்பர் சிங்கர் அனு போன்றவர்கள் பாட இருக்கின்றார்கள். அவர்களோடு 20க்கு மேற்பட்ட கனடாவின் முன்னணி எங்களுடைய பாடகர்கள் அவர்களோடு கலந்து கொள்ளுகின்றார்கள். 2 நாள் நிகழ்விலே, முதல் நாள் நிகழ்விலே கனடாவின் பல கலைஞர்களுக்கு பக்கவாத்திய கலைஞர்களாக இருந்த மெகா டியூனர்ஸ் இசைக்குழு மற்றும் லதன் பிரதர்ஸ் போன்ற இசைக்குழுக்கள் 2 நாளும் மகிழ்விக்க இருக்கின்றார்கள். அதுவும் குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால், இரவு சனி இரவு 10 மணி அளவிலே ஒரு பிரம்மாண்டமாக வடிவைக்கப்பட்ட பிரத்யோகமாக ஒரு ட்ரோன் ஊடாக இசையும் ட்ரோனினால் ஊடாக வெளிக்கொண்டு வருகின்ற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. என்னை பொறுத்தளவில், எனக்கு தெரிந்த மட்டிலே நான் நினைக்கின்றேன், தமிழர்கள் மத்தியிலே இந்த நிகழ்வு முதன் முதல் அறிமுகப்படுத்துகின்ற நிகழ்வாக அந்த நிகழ்வு இருக்கும் என்று நினைக்கின்றேன். மிகப்பெரிய ஆதரவு எங்களுடைய தாயக வடிவங்களை வெளிக்கொண்டு வருகின்ற வகையிலே அந்த நிகழ்வு வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. மற்றும் ஞாயிற்றுக்கிழமை கூட எங்களுடைய இங்கு இருக்கின்ற கலைஞர்களுடைய எங்களுடைய அறிவக குழந்தைகள், அகாடமி குழந்தைகள் மற்றும் இங்கிருக்கின்ற முக்கியமான இசைக்கல்லூரிகளின் குழந்தைகள் கலந்து கொள்ளுகின்ற நிகழ்வுகள் கூட இடம்பெற இருக்கின்றது. மற்றும் வர்த்தக அங்காடிகள், உணவு அங்காடிகள் என்று சொல்லி ஒட்டுமொத்தமாக சனி ஞாயிறு அந்த இரண்டு நாட்கள் நிகழ்வுகள் என்பது நிச்சயம் தமிழ் மக்களுடைய எண்ணங்களை விட்டு அகலாத ஒரு நிகழ்வாகவும் ஒவ்வொரு வருடமும் எதிர்பார்க்கின்ற நிகழ்வாகவும் அமையும் என்பதிலே எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்க முடியாது.
1: நிச்சயம் நிச்சயம். எனவே மக்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய பல்வேறுபட்ட விடயங்கள், அதே வழியில் பல்வேறுபட்ட புதிய முயற்சிகள் கூட இந்த நிகழ்வில் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகின்றன. தமிழர் நாள் திருவிழா இந்த சனி ஞாயிறு இடம்பெற இருக்கின்றது. ஆகஸ்ட் மாதம் 8-9 திகதிகளில் இந்த சனி ஞாயிறு மாக்கம் வீதியில் பிரம்மாண்டமாக இடம்பெற இருக்கின்றது. ஏற்பாட்டு பணிகள் பரபரப்பாக இடம்பெற்று வருகின்ற சூழலில் நாங்கள் ஏற்பாட்டு குழுவினுடைய சார்பில் திரு தேவா சபாபதி அவர்களோடு பேசியிருக்கின்றோம், பல விடயங்களை அறிந்து கொண்டிருக்கின்றோம். நன்றி திரு தேவா சபாபதி அவர்களை இந்த பரபரப்பான நேரத்திலும் வந்து பல்வேறுபட்ட விடயங்களை நிகழ்வு தொடர்பில் தந்திருக்கின்றீர்கள். நாங்கள் இன்னும் ஒரு பொழுதில் பேசலாம்.
2: உங்களுக்கும் தமிழர் நாள் நிகழ்வு ஏற்பாட்டு குழுவின் சார்பிலே தொடர்ச்சியாக எங்களுடைய நிகழ்வுகளுக்கு ஆதரவு வழங்கி வருகின்ற ஈஸ்ட் எஃப்எம்க்கும் மற்றும் உங்களுக்கும் மற்றும் ஈஸ்ட் எஃப்எம் நேயர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்து அனைத்து உறவுகளையும் உங்களையும் நாளையும் நாளை மறுநாளும் தமிழர் நாள் நிகழ்விலே சந்திப்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன்.
1: நன்றி.

ஆறு மணி 49 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள். ஐடியல் ட்ரீம்ஸ் என்டர்டைன்மெண்ட் அண்ட் மஜா வழங்கும் பிரபுதேவா த டான்ஸ் லெஜண்ட் இன் டொரண்டோ பவர்ட் பை விஜயா ஜுவல்லரி. எங்கள் கலைஞர்களின் நடன போட்டிகளின் நடுவராக நடன புயல் பிரபுதேவா கலந்து கொள்கின்றார். ஆகஸ்ட் 22 மாலை 5:30 கிரேட் கெனேடியன் கேசினோ ரிசோர்ட் டொரண்டோவில் டிக்கெட் $60 முதல் விஐபி டிக்கெட்ஸ் அவைலபிள். இந்த வார இறுதியில் விஜயா ஜுவல்லரியில் விசேட விலையில் டிக்கெட்களை நீங்கள் பெறலாம். ஐடியல் ட்ரீம்ஸ் என்டர்டைன்மெண்ட் அண்ட் மஜா வழங்கும் பிரபுதேவா த டான்ஸ் லெஜண்ட் இன் டொரண்டோ பவர்ட் பை விஜயா ஜுவல்லரி. விவரங்களுக்கு 905-805-7877. அந்த தகவல்களோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள். மீண்டும் திங்கட்கிழமை மாலை 5 மணியிலிருந்து 7 மணி வரை நீங்கள் இணைந்து கொண்டு பாடல்களை கேட்டு மகிழலாம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு அபர்ணா மற்றும் சஹானா விடைபெற்று செல்வது லாவண்யா. இனிமையான வணக்கம் நேர்களே.

0: பாட்டு நாலு விஷயம்
1: உங்கள் சகல விதமான மோர்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா
2: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்று தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோர்கேஜ் பெற முடியும்.
1: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோர்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்று தருகின்றார்.
2: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்ட் ஆக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றி தருகின்றார்.
1: இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள் ஆண்டனி டி பொன்ராஜா, கமர்ஸ் வெஞ்சர்ஸ், 4 4 5 7 0 6 5 1 4 1 6 4 5 7 0 6 5 1. Conditions apply.
3: ஸ்காம்பரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-4000 4446-4000.
4: ஹை ஃபை பார்பர் ஷாப், சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூபோர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹார்டன்ஸுக்கு அருகிலுள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். Ramesh, 437-243-1719, 437-243-1719.
1: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. ஜூலை 25 முதல் ஆகஸ்ட் 25 வரை அனைத்து வீட்டு தளவாடங்களும் கொள்முதல் விலைக்கே விற்கப்பட உள்ளன. தரமான சோஃபாக்கள், பவர் ரெக்லைனர் சோஃபாக்கள், மேட்ரஸ்கள், அலுமாரிகள், சுவாமி மாடங்கள், சோஃபா பெட்கள், இன்னும் ஏராளம் செக்ஷனல் சோஃபாக்கள் மலிவு விலைகளில். அனைவரையும் அன்போடு அழைக்கின்றார்கள் சன்ஃபிளவர் பர்னிச்சர், 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்காப்ரோ, 4372632394 4162899993.
5: Rhythm 7 Entertainment Altona Group வழங்கும் தேனிசை தென்றல் தேவா, the Ghana King, live in Toronto.
6: மீனாட்சி மீனாட்சி
5: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு, அனுராதா ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். ஆகஸ்ட் 15 சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 ஸ்டீல் செவன்யூ ஈஸ்ட், மார்க்கம் மெடோவில், தேனிசை தென்றல் தேவா, the Ghana King, live in Toronto. டிக்கெட்டுகள் $50 முதல். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com க்கு செல்லுங்கள். ஹாட்லைன் 6476005297.
7: ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலயம் அம்மன் திருவிழா ஜூலை 31 வெள்ளி முதல் ஆகஸ்ட் 19 புதன் வரை நிகழ திருவருள் கூடியுள்ளது. ஜூலை 31 வெள்ளி கொடியேற்றம், ஆகஸ்ட் 9 ஞாயிறு மாலை மாம்பழ திருவிழா, ஆகஸ்ட் 11 செவ்வாய் மாலை மஞ்சள் திருவிழா, 13 வியாழன் மாலை வேட்டை திருவிழா, 14 வெள்ளி மாலை சப்பர திருவிழா, ஆகஸ்ட் 15 சனிக்கிழமை தேர் திருவிழா, 16 ஞாயிறு தீர்த்தம், 17 திங்கள் மாலை திருக்கல்யாணம், ஆகஸ்ட் 18 செவ்வாய் மாலை பூங்காவனம், 19 புதன் வை மடை. அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர் 416-535-6560.
8: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart serve matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR pera valikattudal, Sri Lankan dual citizenship pera udavudal. KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business .ca.
1: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லெனக்ஸ், கேரியர், குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ், ஃபர்னஸ், சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீட்டர்ஸ் விசேட விலையில், ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீரபரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மாக்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில், யாலோ பில்டிங்கில், 416-332-2989 416-332-2989. Some conditions may apply.
7: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா, தாம் ஒரு இருக்க பயமேன், 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில், எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மார்க்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், 905-667-7200.
5: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரௌன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கம் அண்ட் ஷெஃபீல்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.

0: வீட்டுதான். ஆனா வீட்டு போற இடையில பல விஷயங்கள் உலகத்துல நடந்து கொண்டிருக்கு.
1: கலாய்க்கணும், அசிங்கப்படுத்தினா மட்டும் உங்களுக்கு தான் எங்க இருந்துதான் வருதுன்னு தெரியல. இந்த ஹியூமர் சென்ஸ் அப்படியே பொழந்துகிட்டு அருவி மாதிரி கொட்டுமே.
0: ஆனா எங்க நடக்குது, எப்படி நடக்குது, அட என்னதான் நடக்குது, சரி அதை எப்படித்தான் கேட்கிறேன்னு ஜோசி கேட்க. இருக்கவே இருக்கு, கேட்டு பாருங்க. 7 மணியிலிருந்து 9 மணி வரை மண்டே டு ஃப்ரைடே ஈஸ்ட் எஃப்எம்ல ரெண்டு பேர் வருவாங்க.
2: மாப்பிள்ள நம்ம சங்க செயல்பட ஆரம்பிச்சிருச்சு நினைக்கிறேன்.
0: நம்ம விஷயம் மட்டுமில்லங்க, உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயத்தையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நம்ம ஈஸ்ட் எஃப்எம் நம்ம ஊர் ஈவினிங் கேட்டு பாருங்க.
3: நம்ம எல்லாம் கிரியேட்டர் மாமா, புதுசு புதுசா ஏதாவது யோசிச்சுட்டே இருப்போம்.
4: நன்றி லாவண்யானியர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வணக்கம் சகானா.
5: வணக்கம் அபர்ணா, எப்படி இருக்கீங்க?
4: நல்ல சும்மா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நானும் நலமா இருக்கிறேன்.
4: சரி, இன்று வெள்ளிக்கிழமை நம்ம ஒரு நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி.
5: அது மட்டும் இல்லாமல் நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக நாங்களும் எப்பவும் போல இன்றைய நாளும் பழமை போல எல்லா விஷயங்களும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். தொடர்ச்சியாக நீங்களும் ஈஸ்டெஃப்எம் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொள்ள ஈஸ்டெஃப்எம்.ca வழியாகவும் உங்களுடைய போனில் ஆப்பாக டவுன்லோட் செய்து கூட உலகிலங்கிருந்தாலும் எந்த நேரமும் கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்டெஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்டெஃப்எம் 102.7, ஈஸ்டெஃப்எம் தொடர்புகளுக்கு 416-824-1212 அல்லது எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி ஈஸ்டெஃப்எம் 102.7@gmail.com.
4: டொரண்டோனுடைய காலநிலை மறுமுறை பார்த்துவிடலாம். டொரண்டோவில் இப்பொழுது 26 டிகிரி செல்சியஸாக இருக்கின்றது. உடல்நிலையை பொறுத்தவரை 34 காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதேபோன்று டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலை இன்று நள்ளிரவு 2% அதிகரிக்கப் போகின்றது. இன்று வெள்ளிக்கிழமை நம்ம ஒரு நிகழ்ச்சியினூடாக நாங்கள் அனைத்து விடயங்களையும் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கின்றோம். முதலாவது மனத்தியாலத்தில்
5: முதல் பாடலை அடுத்து நாங்களும் தங்க தமிழ் வார்த்தையோடு இணைந்திருக்க போகின்றோம். அதனைத் தொடர்ந்து நாங்களும் நல்லதா நாலு விஷயம் சொல்லும் நேரமாக இருக்கிறது. அதுக்கு பிறகு நாங்களும் அப்படியே இந்த உலகத்துல இந்த எங்களை சுத்தி எல்லாம் என்ன முக்கியமான 3 நிகழ்வுகள், அதாவது 3 முக்கியமான செய்திகள் என்னென்ன அப்படின்றத வந்து பகிர்ந்து கொள்ளும் முதன்மை 3 பகுதியோடு இணைந்திருக்க போகின்றோம். இரண்டாவது மணித்தியாலத்துல 8 மணிக்கு டான் நாங்களும் நேர்களை இணைந்து கொள்ளும் நேரமாக இருக்க போகிறது. இன்றைய நாள் நாங்களும் போபோமா ஊர்கோளம் போட்டி நிகழ்ச்சிகளோடு நேர்களையும் இணைந்து கொள்ள இருக்கின்றோம்.
4: சரி, இப்ப வந்து FIFA World Cup அப்படின்னு சொல்லி சாகனா அது முடிவடைந்து, இனி கொஞ்ச நாளத்துல வந்து இந்த கோடை காலமும் முடிவடைஞ்சிடும். அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்வீங்க?
5: அதை வேற ஞாபகப்படுத்துறீங்க, நெஞ்செல்லாம் புண்ணா இருக்குன்ற மாதிரி இருக்கு. இப்பதான் சம்மர் ஸ்டார்ட் பண்ணிச்சு, அதுக்குள்ள முடிய போகுதுன்ற மாதிரி வந்துருது.
4: அந்த மாதிரி வந்துருது. நான் என்னதான் இருந்தாலும் சாகனா இப்ப என்ன செய்யறோமோ அதைத்தான் நாங்க பிறகும் செய்ய போறோம். அதுல எந்த வித மாற்றம் இல்ல.
5: குளிரா இருக்குன்னு அப்ப குளிரா இருக்குன்னு புலம்புவோம், இப்ப சூடா இருக்குன்னு புலம்புறோம்.
4: அப்புறம் குளிர் வரைக்கும் நாங்க திருப்பி கேட்போம், இப்ப காலையில வரும், இப்ப சம்மர் வரும் அப்படின்னு கேட்போம். இப்படியே எங்களுடைய வாழ்க்கை வந்து எதையோ ஒரு இடத்தை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறோமே.
5: ஒரு நெவர் எண்டிங் சைக்கிள் மாதிரி.
4: சரி, இப்ப நாங்க வந்து நிகழ்ச்சியை ஆரம்பிக்க போன்றோம். முதலாவது பாடல், நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்ற பாடல் தேவராட்டம் திரைப்பட பாடல்.

0: பொலித்துகிறது தேவராட்டம் திரைப்பட பாடல் கேட்டுக்கொண்டிருப்பது. நாங்கள் தங்கத்தமிழ் வார்த்தை பகுதிக்குள் வந்திருக்கின்றோம். தங்கத்தமிழ் வார்த்தையில் இன்றைய நாள் நாங்கள் கொண்டு வந்திருக்கின்ற அந்த அழகிய தமிழ்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நரவம். நரவம் அப்படி என்றால் என்ன என்றால் தேன். தேனை வந்து நரவம் அப்படி என்றும் அழைப்பார்களாம்.
1: அதாவது பூவை பூன்னு சொல்லலாம், புய்பம்னு சொல்லலாம், அந்த மாதிரி
0: தான் இது. சரி சரி,
1: ஆமா ஆமா. பூக்களிலிருந்து தேனீக்கள் சேகரிக்கும் நறுமணம் மிக்க தூய தேனை தான் இப்படி அழைக்கின்றார்கள். அப்ப இனிமே வந்து இந்த டீல எல்லாம் வந்து கொஞ்சம் ஹனி விட்டு தாங்க அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக இந்த நரவம் கொஞ்சம் விட்டு தாங்க அப்படின்னு நாங்க சொல்லலாம்.
0: யாரையும் ஹனி அப்படின்னு கூப்பிடுறது பதில நரவம் அப்படின்னு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்றீங்களா
1: அப்படின்னு சொல்லலாம். இது எங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா சங்ககால நூல்களில் வந்து சிறுபாணாற்று படை, அதே வழியில் நச்சினையிலும் வந்து இந்த வார்த்தை வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறது.
0: சரி, இன்றைய நாள் நாங்கள் உங்களுக்காக கொண்டு வந்திருந்த அந்த சொல் நரவம்.

0: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம் ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ. ஸ்காப்ரோவில் இதோ வருகிறது முதலாவது டமிழ்ஸ் ரோட் ஃபெஸ்ட் 2026
1: தமிழர் நாள் திருவிழா.
0: தமிழர் நாள் திருவிழா கலை பண்பாடு சுவையான உணவுகள் இசை நடனம் குடும்பத்தின் நிகழ்வுகள் மார்க்கம் தெருவில் பாஸ்மோர் தொடக்கம் மெக்டிக்கல் வரை பிரம்மாண்டமான விழா. August 8-9 தொடர்புகளுக்கு 416-414-3691 416-569-0300. உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும் விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல் விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379994450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம் வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379994450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com. அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. 2 cars மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
2: வாகன விபத்துக்கோ வழக்கி விழுதல் தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144.
3: 10 மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
2: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
3: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட் அண்ட் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP பாரிஸ்டர் and solicitor.
2: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
0: 16 ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் ஜே கே ஆர் சலோன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் ஜே கே ஆர் சலோன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899. 6472935899.
4: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம் ஈஸ்ட் எஃப்எம்

0: நேரம் 7:24 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பதை ஸ்டெஃபமின் நம்ம ஊர் ஈவினிங். இந்த நேரத்தில் நாங்கள் நல்லதாய் நாள விஷயம் பகுதிக்குள் வந்திருக்கின்றோம். இன்றைய நாள் நாங்கள் நல்லதாய் நாள விஷயம் பகுதியில முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நாங்க சொல்ல போறோம். என்ன
1: சார்,
0: ஒவ்வொரு முறையும் நாங்கள் முக்கியமான விஷயத்தை தான் சொல்றோம்.
1: சொல்றது எல்லாமே முக்கியமான விஷயம் தான்.
0: முக்கியமான விஷயம் நிச்சயமா, அதை நாங்க ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். இது வந்து இன்னும் கொஞ்சம் முக்கியமான விஷயமாக இருக்கிறது. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தால்,
1: அதாவது நீங்கள் வந்து கவனம் செலுத்தி வேலை செய்யும் பொழுது உங்கள் கைபேசியை மற்றொரு அறையில் வைக்கவும், அல்லது அந்த அதை வந்து உங்கள் பார்வையிலிருந்து மறைத்து வைக்கவும், அதாவது வந்து உங்கள்கிட்ட இருந்து நீங்களே அதை மறைச்சிருங்க அப்படின்னு வந்து நாங்க சொல்றோம்.
0: சரியான கஷ்டமான விஷயம் ஆச்சே சார், என்னன்னு செய்யறது இது?
1: அது ரொம்ப கஷ்டம் தான். அதுக்கு தான் நாங்க விளக்கம் கொடுக்கிறோம்.
0: இது என்னதுக்கு, இது யார் இந்த விளக்கத்தை தந்திருக்கிறாங்க அப்படின்னா, உளவியலாளர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க, தொலைவில் வைக்கும் உத்தி அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்ட் என்று அழைப்பார்களாம். நமது கைபேசி சைலண்ட் முறையில் இருந்தாலும் அது நமது மேசையிலோ அல்லது கை கட்டும் தூரத்திலோ இருக்கும் பொழுது நமது மூளையின் ஒரு பகுதி அதை நோக்கி கவனத்தை ஈர்த்துக்கொண்டே இருக்கும் அப்படி என்று ஆய்வுகள் வந்து சொல்லுகின்றன.
1: ஆமாம், அதாவது கைபேசியை பார்வையிலிருந்து மறைத்து வைக்கும் பொழுது அதை எடுத்து பார்ப்பதற்கான முயற்சியையும் தடையும் வந்து அதை அதிகமாகிறது. அது இதனால் தேவையில்லாத கவனச்சிதறல்கள் குறைந்து செய்யும் வேலையில் ஆழமான கவனமும் அதிக உற்பத்தி திறனும் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கு.
0: எங்களுக்கு எல்லாம் மாறித்தானே சார், நான் இப்போ நான் கைபேசியை பார்வையிலிருந்து அப்படியே தூரமாக மறைச்சு வச்ச வேண்டாம், அதுதான் மைண்டுக்குள்ளே
1: வந்து அது யாராவது மெசேஜ் பண்ணியிருப்பேன்.
2: சாமியே சைக்கிள் போவதான், பூசாரிக்கு புல்லட் கேக்குதான். அதாவது சொல்ல வர கருத்து என்னன்னா, ஒரு நல்ல ஃபிகரை மடக்கணும்னா இன்னொரு நல்ல ஃபிகர் கூட க்ளோஸா பழகினாதான் முடியும்.

0: அமெரிக்க ட்ரம்ப் நிர்வாகம் கனடா மீது அச்சுறுத்தியுள்ள புதிய வரி விதிப்புகளை தவிர்க்கும் வகையில் அமெரிக்க மதுபானங்கள் மீதான தடையினை இடைநிறுத்துவது அடங்கலான நிபந்தனைகளை நிறைவேற்றுவது தொடர்பில் மத்திய அரசு கவனத்தில் எடுத்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இப்புதிய வரிகளை ட்ரம்ப் நிர்வாகம் அமல்படுத்தினால் இரு நாடுகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளை அது நிர்மூலமாக்கும் என அமெரிக்க தரப்புகளை கனேடிய பிரதிநிதிகள் எச்சரித்துள்ளனர்.
1: தமிழ்நாட்டில் தாம் கொண்டு வந்த நலத்திட்டங்களையே தமிழக வெற்றிக்கழக அரசு வரவு செலவு திட்டத்தில் பெயர் மாற்றி அறிவித்துள்ளதாக சட்டசபையில் அதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. இதனை நிராகரித்துள்ள அமைச்சர் நிர்மல்குமார், பல திட்டங்கள் 60 முதல் 70 ஆண்டுகளாக நடைமுறையில் உள்ளவை என்றும் அவை கடந்த திமுக ஆட்சியில் நிறுத்தப்பட்டிருந்தன எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் திமுக மற்றும் அதிமுக ஆட்சிகளில் கொண்டுவரப்பட்ட நலத்திட்டங்களை வரவேற்று அவற்றினை மேம்படுத்தி வருவதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தமிழ்நாட்டின் வரலாற்றிலேயே மோசமான முதலமைச்சர் விஜய்தான் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஓ எஸ் மணியன் விமர்சித்துள்ளார்.
0: இலங்கையின் சிறைச்சாலைகளில் ஏற்படும் கலவரங்கள் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலானவை என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதனை மறுத்துள்ள பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால, இக்கலவரங்கள் திட்டமிட்ட நாச வேலையுடன் தொடர்புபட்டவை என்ற சந்தேகமே உள்ளதாகவும் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லை எனவும் தெரிவித்துள்ளார்.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: இசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
2: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid models அரங்கலாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 kilometer gold comprehensive warranty யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விஷயமாக $2000 வரை பெருமதியான special gift matum summer prices kaathirukkindana ahmed thamsi 437-860-7002.
3: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலியில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
4: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
5: சந்தஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காவின்
1: நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். ஆல் மை பிளைண்ட்ஸ் நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன், கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, ஸ்கார்போரோ. 416-841-5301. 416-841-5301.
6: ஹரே கிருஷ்ணா இஸ்கோன் ஸ்கார்போரோ ஆலய வருடாந்த ரத யாத்திரை இம்முறை ஆகஸ்ட் மாதம் 8 தேதி, இலக்கம் 5555, ஸ்டீல் செவென்யூ, ஸ்கார்போரோ, மிலிக்கன் பார்க்கில் இடம்பெறும். ரத யாத்திரை, இசை நடன நிகழ்ச்சிகள் மற்றும் அன்னதானம் என்பனவும் இடம்பெறும். அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். தொடர்புகளுக்கு 437-9903-1.
0: கேட்டாலே 102.7.

0: நேரம் 7:47 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் நம்ம ஒரு ஈவினிங். முதன்மை மூன்றுக்குள் நாங்கள் வந்திருக்கின்றோம். முதன்மை மூன்றில் முக்கியமான மூன்று விடயங்களை உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் 2 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு குறைந்திருக்கிறது வேலையற்றோர் விகிதம் அப்படின்றொரு செய்தி வந்திருக்கிறது. கனடாவின் வேலையற்றோர் விகிதம் 2 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு இப்பொழுது குறைந்திருக்கிறதாம். ஜூலை மாதத்தில் கனடாவில் 75,000 புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இதன் மூலம் வேலையற்றோர் விகிதம் 6.4% குறைந்திருக்கிறது. ஏப்ரல் மாதத்திலிருந்து வேலையற்றோர் விகிதம் 0.5% குறைந்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது.
1: ஆமாம், தொடர்ந்து 3வது மாதமாக வேலையற்றோர் விகிதம் குறைந்துள்ளதை இன்று நாள் வெளியிடப்பட்ட கனடிய புள்ளி விவரவியல் திணைக்களத்தின் அறிக்கையில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முக்கியமாக ஏப்ரல் மாதத்திலிருந்து கனடாவில் 181,000 வேலை வாய்ப்புகளும் ஓராண்டுக்கு முந்தைய நிலையிலிருந்து 196,000 வேலை வாய்ப்புகளும் அதிகரித்துள்ளதாக புள்ளி விவரவியல் திணைக்களம் வந்து தெரிவித்திருக்கிறது.
0: ஜூலை மாதத்தில் ஏற்பட்ட பெரும்பாலான வேலைவாய்ப்பு அதிகரிப்பு முழு நேர பகுதி நேர பணிகளுக்கு இடையே பகிர்ந்து கொள்ளப்பட்டிருக்கிறது அப்படி என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்படியே நாங்கள் அங்கே செல்ல போறோம் அப்படி என்றால் ஈரான் போர் பற்றி. இந்த நாளும் பாத்தீங்கன்னா செய்திகள்ல இதை தாண்டி நாங்கள் போக முடியாது. ஈரான் போரை பற்றி கட்டாயமாக ஒவ்வொரு நாளும் செய்திகளில் வந்த வண்ணமே இருக்கும்.
1: டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அதை பத்தி ஏதாவது ஒரு கருத்து வந்து டெய்லி
0: தன்னுடைய கருத்தை வந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஆனா எதுவுமே நடந்து பாடில்லைன்னு என்ன கருத்து அவர் அடுத்ததா சொல்லியிருக்கிறார் அப்படி என்றால், ஈரான் மீதான போர் மிக விரைவில் முடிவுக்கு வரும் என தாம் நினைப்பதாக. அது கூட திட்டவட்டமா சொல்லல, அவர் நினைக்கிறார், இப்பதான் அதை நினைக்கிறார் அவர். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்கிறாராம். உலகளாவிய மற்றும் அமெரிக்காவின் எரிபொருள் விலைகள் குறித்து செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த அமெரிக்க ஜனாதிபதி, ஈரான் மீதான போர் மிக விரைவில் முடிவடையும் அப்படி என்று தாம் நினைப்பதாக சொல்லியிருக்கிறார்.
1: எனக்கு என்னோட தேஜாவு மாதிரி ஏற்கனவே இதெல்லாம் நடந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அதாவது அவர்களால் இனி அதிக காலம் நீடிக்க முடியாது என்று நான் நினைக்கிறேன் என்றும் அவர் வந்து அப்படியே கோடிட்டு சொல்லியிருக்கிறாராம்.
0: தற்போது ஈரான் ஓமானுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றது.
1: ஆமா, முக்கிய கடல்வெளி பாதையான ஹோர்முஸ் நீர்நிலை வழியாக வர்த்தக கப்பல்களின் போக்குவரத்தை அதிகரிக்கும் வகையில் இரு தரப்பினருக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாதையை முறைப்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தை வந்து எட்டும் கட்டத்தை அந்த 2 நாடுகளும் நெருங்கியுள்ளன என்றும் வந்து ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கிறாராம்.
0: இன்னொரு செய்தி, இதுவும் அமெரிக்கா சார்ந்த செய்தியாக தான் இருக்கிறது. பிறப்புரிமை குடியுரிமையை கட்டுப்படுத்தும் உத்தரவில் கையெழுத்திட்டு இருக்கின்றாராம் அதிபர் ட்ரம்ப். துரதிருஷ்டவசமான ஒரு தீர்ப்பு கிடைத்திருக்கிறது, அதனால் நாங்கள் சில மாற்றங்களை செய்து வருகிறோம் அப்படி என்று அவர் சொல்லியிருக்கின்றார்.
1: ஆமாமா, பிறப்புரிமை குடியுரிமை கட்டுப்படுத்தவும் பிறப்பு சுற்றுலாவை அதாவது பேர்த் டூரிசம் தடுக்கவும் குடியேற்றம் தொடர்பான 2 நடவடிக்கைகளில் ட்ரம்ப் வந்து கையெழுத்திட்டார். அமெரிக்காவில் பிறக்கும் அனைவருக்கும் குடியுரிமை கிடைக்கும் உரிமையை பிறப்புரிமை குடியுரிமையை கட்டுப்படுத்துவதற்கான தனது முதல் முயற்சியை உச்சநீதிமன்றம் நிராகரித்த பின்னரும் மீண்டும் ஒருமுறை அதை செயல்படுத்த அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தயாராக இருக்கிறாராம்.
0: இதற்கான நடவடிக்கைகளை அவர் வந்து அறிவித்திருக்கின்றார். அதாவது 2 உத்தரவுகள். என்ன அந்த 2 உத்தரவுகள் அப்படி என்று பார்த்தால், குடியேற்றம் தொடர்பான 2 நிர்வாக உத்தரவுகளில் அதிபர் ட்ரம்ப் வந்து கையெழுத்திட்டிருக்கிறார். அவற்றில் ஒன்று, அமெரிக்காவில் பிறந்த பிறகு அந்நாட்டுக்கு குடியுரிமை பெற தகுதியுடையவர்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தும் அப்படி என்று அவர் சொல்லியிருக்கின்றார். இரண்டாவது உத்தரவானது
1: அமெரிக்காவிற்கு வந்து அங்கு குழந்தையை பெற்றெடுக்கும் நோக்கத்துடன் விசா கோரும் சுற்றுலா பயணிகள் மீதான கட்டுப்பாட்டுகளை அதிகரிப்பதன் மூலம் ட்ரம்ப் பிறப்பு சுற்றுலா என்று அழைக்கும் நடைமுறையை கட்டுப்படுத்த முயல்கின்றார் அப்படின்னு வந்து தெரிய வந்திருக்கிறது.
0: சரி, இந்த 2 உத்தரவுகளுக்கும் அவரிடம் வந்து கருத்து கேட்பாங்க தானே. அப்ப கருத்து கேட்ட பொழுது அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படி என்றால், இந்த விடயம் குறித்து ஓவல் அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பொழுது செய்தியாளர்களிடம் வந்து அவர் கேட்டிருக்கிறார்கள்,
1: உங்களோட
0: கருத்து என்ன சொல்லுங்க சாமி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. குடியுரிமை தொடர்பான விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் எங்களுக்கு மிகவும் துரதிருஷ்டவசமான ஒரு தீர்ப்பு கிடைத்தது, அதனால் நாங்கள் சில மாற்றங்களை இப்பொழுது செய்து வருகின்றோம். நாங்கள் மிக கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க இருக்கின்றோம். இது எங்களை இன்னும் வலுவான முறையில் செயற்பட அனுமதிக்கும். அவர்கள் பிறப்புரிமை குடியுரிமை முறையை ஒரு கேலிக்குத்தாக மாற்றிவிட்டார்கள் அப்படி என்று சொல்லியிருக்கிறாராம்.
1: ஆமாம், இதுகுறித்து கூடுதல் விவரங்கள் எதுவும் வழங்கப்படவில்லை என்றாலும் தனது இந்த சமீபத்திய நடவடிக்கைகள் அரசியலமைப்புக்கு உட்பட்டதாகவே இருக்கும் என்றும் ட்ரம்ப் கூறியிருக்கின்றாராம்.
0: இதுவரை முதன்மை மூன்றை நீங்கள் கேட்டீர்கள். கேட்டுக்கொண்டிருப்பதை நம்ம ஒரு ஈவினிங். நேரம் 7:51.
1: ஐடியல் ட்ரீம்ஸ் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் மாஜா வழங்கும் பிரபுதேவா த டான்ஸ் லெஜண்ட் இன் டொரோண்டோ பவர்ட் பை விஜயா ஜுவல்லரி. எங்கள் கலைஞர்களின் நடன போட்டிகளின் நடுவராக நடன புயல் பிரபுதேவா கலந்து சிறப்பிக்கின்றார். August 22, 5:30 கிரேட் கனேடியன் கசினோ ரிசோர்ட் டொரோண்டோவில். டிக்கெட் $60 முதல், VIP டிக்கெட்ஸ் அவைலபிள். இந்த வார இறுதியில் விஜயா ஜுவல்லரியில் விசேட விலையில் டிக்கெட்டுகளை பெறலாம். ஐடியல் ட்ரீம்ஸ் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் மாஜா வழங்கும் பிரபுதேவா த டான்ஸ் லெஜண்ட் இன் டொரோண்டோ பவர்ட் பை விஜயா ஜுவல்லரி. விவரங்களுக்கு 905-805-7877, 905-805-7877.

0: பாட்டு நாலு விஷயம் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் .ca.
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
2: முரளி பஸ் வழங்கும் ஜூலை ஆகஸ்ட் மாத சுற்றுலா. 34வது ஆண்டில் விசேட சலுகைகள். ஜூலை 31, ஆகஸ்ட் 1, 2, 3 ஆகிய 4 நாட்கள் லாங் வீக்கெண்ட் அமெரிக்க சுற்றுலா. அத்துடன் ஆகஸ்ட் 25, 26, 27, 28 ஆகிய தினங்களிலும் அமெரிக்க சுற்றுலா. கனடா மற்றும் அமெரிக்கா எங்கு வேண்டுமானாலும் 7 பேர் முதல் 55 பேர் வரையில் பஸ் வசதி செய்து தரப்படும். அழையுங்கள். முரளி 416-455-3514.
3: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406-416-908-5656.
4: உங்கள் அபிமானம் பெற்ற டேஸ்ட் ஆஃப் தமிழ் இம்முறையும் 8வது ஆண்டில் உங்களை சந்திக்கின்றது. ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைரன் ஃபின்ச் ஸ்காப்ரோ முற்றவழி மைதானத்தில் ஏராளமான வணிகச் சாவடிகள், உணவுச் சாவடிகள், சிறுவர் விளையாட்டுகள், கலை நிகழ்ச்சிகள் என்பவற்றுடன் 2 நாட்களும் சூப்பர் சிங்கர் புகழ் பின்னணி பாடகர்கள் சத்ய பிரகாஷ், பிரியங்கா, கெனடிய மற்றும் தென்னிந்திய கலைஞர்களோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள். அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம். ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைரன் ஃபின்ச் ஸ்காப்ரோ முற்றவழியில் டேஸ்ட் ஆஃப் தமிழ்.
2: ஸ்காபரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக். பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக் 416-446-4000 8001 6446-4000.

0: நேரம் 8 மணி. ஈசெஃப்எம் 102.7 இணைந்திருக்கின்றீர்கள். நம்ம ஒரு ஈவினிங் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தொடர்ச்சியாக நாங்களும் இந்த பொழுதில் பூவோமா ஊர்கோளம் போட்டி நிகழ்ச்சியோடு நேர்களை இணைத்துக் கொள்ளும் நேரம். அதுக்கு முன்னால் சில முக்கியமான விடயங்களையும் பார்த்து விடலாம். நீங்களும் ஈசெஃப்எம் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொள்ள ஈசெஃப்எம் வழியாகவும் உங்கள் போனில் ஆப்பாக டவுன்லோட் செய்து கூட உலகில் எங்கிருந்தாலும் இந்த நேரமும் கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்டெஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈசெஃப்எம் 102.7. ஈஸ்டெஃப்எம் தொடர்புகளுக்கு 416-824-1212 அல்லது எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி eastfm102.7@gmail.com.
1: டொரண்டோவில் இப்பொழுது 25 டிகிரி செல்சியஸாக இருக்கின்றது. உடல்நிலையை பொறுத்தவரை 34 காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. வெயில் குறைஞ்ச பாடே இல்லை சகானா, எப்ப குறையுமோ தெரியாது.
0: இப்போதே
1: குறையவேணா
0: அப்படியே இருக்கட்டும். நாங்க என்ன விண்டர் வந்ததுன்னா எங்களுக்கு வந்து உன்னோட எப்படா சம்மர் வரும், சம்மர் 2027 வே யூ ஆட் அப்படின்னு இருக்க நிலைமைக்கு வந்துருவோம். அதனால இருக்கு மட்டும் இந்த சூரிய வெளிச்சமும்
1: எரிபொருளை பார்த்து விடலாம். எரிபொருளின் விலையில் என்ன மாற்றம் இடம்பெறுகிறது என்று பார்த்தால், டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலை இன்று நள்ளிரவு 2% அதிகரிக்க போகிறது அப்படி என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள். பூவோமா ஊர்கோளம் போட்டி நிகழ்ச்சி வளமை போன்றுதான். 2 ஊர்கள், ஒன்று இலங்கையிலிருந்து நாங்கள் ஒரு ஊரை கொண்டு வந்திருக்கிறோம், அதே போன்று தமிழ்நாட்டிலிருந்து ஒரு ஊரை கொண்டு வந்திருக்கின்றோம். இந்த 2 ஊர்களின் எழுத்துக்களை நீங்கள் வைத்து சொற்களை உருவாக்க வேண்டும். ஆகவே நாங்களும் அந்த 2 ஊர்களையும் இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இலங்கையிலிருந்து வல்வெட்டித்துறை என்கின்ற ஊரை கொண்டு வந்திருக்கிறோம். அதே போன்று
0: தமிழ்நாட்டிலிருந்து செங்கல்பட்டு என்ற ஊரை உங்களுக்காக தந்திருக்கின்றோம். இலங்கையிலிருந்து வல்வெட்டித்துறை, தமிழ்நாட்டிலிருந்து செங்கல்பட்டு. இந்த